ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 15 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. இன்று 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆனர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்போது 5:55 நொடி. மங்களேசை கேட்கலாம், ராகம் கோகிலத்வனி.

மங்கள இசை இடம்பெற கேட்டீர்கள் ராகம் கோகிலத்வனி. தொடர்வது குரலமுதம். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குரல் எண் 4. குரல்: மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. பொருள்: மனதில் குற்றமில்லாது இருப்பதே அறமாகும். ஏனையவை வெறும் ஆரவாரத்தன்மை உடையவை. குறளும் பொருளும் மீண்டும். குறள்: மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. பொருள்: மனதில் குற்றமில்லாது இருப்பதே அறமாகும். ஏனையவை வெறும் ஆரவாரத்தன்மை உடையவை. குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேர்களினி இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நேர்களை, இந்த அறிவிப்பினை அடுத்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 அருள்சை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 இயற்கையின் மொழி. சிங்கங்கள் பாதுகாப்பு குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ. தாய்ப்பால் புகட்டும் முறைகள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நெல்கிரேஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவத்தின் முதற் பகுதி. நிறைவாக ஞானாமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுநர் பி சுதா அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் லிரிக்ஸிஸ்ட் ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலிடம் பிறக்கலாம். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை, வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்து வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் என் சுப்பிரமணி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம்.

0: 3-2. ஹலோ ஊட்டி. கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான HPV தடுப்பூசி முறை குறித்து அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர் மருத்துவர் முகமது ஈசா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:40 பெட்டதகமனு படுகுமுடி பாடல்கள். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி உழவர் அனுபவம் நேர்முகம். மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பேடு ஆர் ரவி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் ஆகியவை இடம்பெறும். 8:30 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் இடம்பெற கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Tanvi Kurana. Prime Minister Narendra Modi has underscored that India has a rich tradition of storytelling and an extraordinary pool of creative talent, which can be leveraged to strengthen the nation's position as a global hub for content creation. In a social media post, Mr. Modi informed that he met the co-CEO of Netflix, Ted Sarandos, in New Delhi. The Prime Minister also noted that during the meeting, they discussed the immense potential of India's media and entertainment sector. Meanwhile, Netflix India said that during the meeting, the two leaders discussed their shared vision of taking India's media and entertainment industry to the global stage. The streaming platform also announced the launch of the Netflix India Storytelling Initiative, an investment aimed at nurturing the next generation of India's creative talent through skilling and education partnerships with the Indian Institute of Creative Technologies and the National Film Development Corporation. India has urged Sri Lanka to cooperate in the early release of Indian fishermen and their boats detained by its authorities, while reiterating that a humanitarian approach should guide the handling of the long-pending issue. The matter figured prominently during Foreign Secretary Vikram Misri's discussions with the Sri Lankan leadership during his official visit to Colombo. Mr. Misri arrived in Colombo yesterday for a day-long visit. He held separate meetings with the President Anura Kumara Dissanayake, Prime Minister Harini Amarasurya, Foreign Minister Vijita Herath, and Foreign Secretary Aruni Ranaraj. During the talks, Mr. Misri discussed issues pertaining to fishermen and requested Sri Lanka's cooperation for the early release of fishermen and boats detained in the island nation. The fishermen issue is a contentious one in the ties between India and Sri Lanka, with Lankan Navy personnel even firing at Indian fishermen in the Park Strait and seizing their boats in several alleged incidents of illegally entering Sri Lankan territorial waters. India has advised Pakistan to stop the bloodshed in Pakistan-occupied Jammu and Kashmir POJK, take credible, verifiable and irreversible action against terror networks operating from its soil, and immediately vacate all Indian territories under its illegal and forcible occupation. In response to media queries regarding comments made by Pakistan Foreign Minister on the so-called Yom-e-Istisal, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the world is not fooled by these orchestrated spectacles. India has categorically rejected attempts by Pakistan to observe the so-called Yom-e-Istisal. Mr. Jaiswal said the union territories of Jammu and Kashmir and Ladakh have always been and shall forever remain an integral and inalienable part of India. He stressed that the constitutional changes made on 5th of August 2019 are entirely an internal matter of India. These decisions have brought unprecedented socio-economic development, good governance and democratic empowerment to the people of the region. The spokesperson said Pakistan has no locus standi to comment on matters that are strictly internal to India. Iran has said that it is in the final stage of drafting an agreement with Oman over the Strait of Hormuz, and US President Donald Trump has said a deal could be announced this week that could potentially reopen the critical waterway, ease pressure on the world economy, and help bring an end to the war. But the agreement is likely to be contingent on the US lifting its blockade on Iran's ports. The Trump administration has previously ruled out any deal that would cement Iran's grip over the strait, which would amount to a major loss for the US and a break with global norms. Iran has insisted on some measure of control over the strait, saying it will not go back to being an open international waterway as it was before the war. In hockey, teams from Odisha, Punjab, Jharkhand and Madhya Pradesh have advanced to the semi-finals of the 16th India Junior Men National Championship Division A after winning their quarter-final matches in Coimbatore, Tamil Nadu yesterday. And that is the end of this news bulletin.
2: நேரம் சரியாக 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
4: ஒரு புத்த துறவி வழிப்பயணம் மேற்கொண்ட போது கடும் மலையில் சிக்கிக் கொண்டார். மலையில் நனைந்தபடி நெடுந்தூரம் நடந்தார். கண்களில் ஒரு புத்த மடாலயம் தென்பட்டது. அந்த மடாலயத்தின் தலைமை துறவியை சந்தித்தார். இன்று இரவு இந்த மடாலயத்தில் தங்க இடம் தாருங்கள் என்று கேட்டார். தலைமை துறவியோ இங்கு இடமில்லை என்று மறுத்தார். வந்த துறவியோ கெஞ்சினார். தலைமை துறவி மனமிறங்கி இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். நள்ளிரவில் கடுங்குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில் உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில் கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும் உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார் அகங்காரப் பெய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்காரப் பெய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார், வேலி தாண்டி குதித்தார், பழங்களை பறித்தார், கோணியில் நிரப்பினார், வேலியை தாண்ட முயன்றார், தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கடைகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியானால் இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும், கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
3: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது. துவக்கமாக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

கேட்ட பாடல் சீர்காழி எஸ் ஜேசு பிரகாசம் குரலில் ஒலித்தது. நேரம் இப்போது 6:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்சை பக்தி பாடல்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்மடிசம் 1 கிராம் லிட்டருக்கு அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிட வேண்டும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோ சிலியம் லிலாசினம் 5 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள் மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும்.
1: நேயர்களே,
0: மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2.0 மில்லி லிட்டர், தயாமீதக்சம் 0.2 மில்லி லிட்டருக்கு மற்றும் இமிடாக்ளோரிப்ட் 0.2 மில்லி லிட்டருக்கு என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று காலை 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு என் வழி தனி வழி என்ற வார்த்தை தனித்துவமான வெற்றி தருமா அல்லது தனிமைப்படுத்திவிடுமா? தலைப்பை மீண்டும் அறிவிக்கிறோம். என் வழி தனி வழி என்பது தனித்துவமான வெற்றி தருமா அல்லது தனிமைப்படுத்திவிடுமா? இந்த தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை நேயர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்கள் 9344-90118, 9342-90118 மற்றும் 8300-19118 என்ற அலைபேசி எண்களிலும், 04233 என்ற இணைப்பு எண்ணோடு 2966-7811 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.

0: நேர்களே, இன்று 9:30 நாடகமலர் சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம் இடம்பெற கேட்கலாம். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4,612 ஹெக்டேர் நிலங்களில் 1,178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின்போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரஹ்லாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக்குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக்குழுவின் விதிகளை மீறி

0: பண்டைய காலத்தில் பட்டணமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாதார வட்டத்துக்குட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றுகளாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின்போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12 நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள

சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3rd இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: சிங்கங்கள் பாதுகாப்பு குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இந்திய அரசாங்கம், வனத்துறை எல்லாருமே சிறப்பு கவனம் செலுத்தி இந்த ஏசியாட்டிக் லயன் அப்படின்னு இந்திய சிங்கங்களை பாதுகாப்பதற்காக பல திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவற்றிற்கான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் பண்ணணும், வளர்ச்சி பணிகளும், அதனுடைய எண்ணத்தை வந்து வளர்த்துறதுக்கு என்ன பண்ணலாம், அவைகளுக்கு வந்து சுதந்திரமா வாழ்வதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதற்கான திட்டங்களும் ஆய்வுகளும் இந்திய அரசாங்கம் எடுத்து இன்னைக்கு அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விலங்கினம் அழிவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியினுடைய வளர்ச்சி, காடுகள் வந்து சுருங்கி போனது, ஃபாரஸ்டினுடைய காலநிலை மாற்றங்கள், மழை, அதிக மழை, சில நேரங்கள் தண்ணீர் இல்லாம போறது, உணவு பற்றாக்குறை, இந்த மாதிரியான இயற்கை காரணங்களாலேயும் இந்த சிங்கம் வந்து இன்னைக்கு அழிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. சொற்பமா இருக்கக்கூடிய இந்த சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து உலக அளவில் எடுத்துட்டு வந்தாலும் இந்திய அரசாங்கம் இந்த சிங்கங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்த வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு வந்து பாதுகாத்திருந்திருக்காங்க. அதனால அந்த கீர் ஃபாரஸ்ட்ல மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சிங்கம் வந்து இந்தியாவினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியை இந்த உலக இடத்துல பார்த்திருக்காங்க. உலக பல்லுயிர் சூழலினுடைய ஒரு பாகமா இந்த பல்லுயிர் தன்மையில கீர் ஃபாரஸ்ட் வந்து அந்த பகுதியினுடைய காடுகள், அங்க இருக்கக்கூடிய அந்த மர வகைகள் ஸ்பீச்சஸ் எல்லாமே முற்பதற் காடுகள் மாதிரி இருக்கக்கூடிய சவன காடுகள் வந்து பாதுகாக்க நடவடிக்கையும் அதுக்கான வளர்ச்சியும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய வேட்டையாடக்கூடிய தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அதிக அளவுல பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண் இரண்டுமே சேர்ந்து வேட்டையாடும், இதுல இரண்டும் வேட்டையாடி ஒன்னா சேர்ந்து இந்த உணவுகளை வந்து பகிர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியது. ஒரு முறை வேட்டையாடி நல்ல உணவு கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வாரத்துக்கான உணவை வந்து தனக்கு தேடி வச்சுக்கும், அதிக அளவுல வந்து சாப்பிடாது. பெரும்பாலும் இரவு நேரங்கள்லயும் இது வேட்டையாடும், பகல் நேரங்கள்ல அதிக அளவுல உறங்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிங்கம் வந்து நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு விலங்கா இருக்கு. அழிவின் பிடிவில் இருக்கக்கூடிய சிங்கத்தை பாதுகாக்கப்படுவதற்கு வனப்பகுதி அதற்கான வாழ்விடத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும். அந்த வாழ்விடத்தில் இருக்கக்கூடிய கீர் ஃபாரஸ்டினுடைய மற்ற பகுதிகளுடைய வளர்ச்சி பணிகளோ அந்த காடுகளை தனிமைப்படுத்தி சிங்கம் வாழக்கூடிய ஒரு பகுதியா அது எவ்வளவு நாள் இருக்கோ பல தலைமுறைக்கு சிங்கம் நம்ம கூடையேதான் இருக்கும். சிங்கம் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், வாழ்க்கை முறை எல்லாவற்றிலும் இணைந்திருக்கக்கூடியது. பல்லுயிர் சூழலுக்கும் இயற்கை வனங்களினுடைய வளர்ச்சிக்கும்

0: சிம்மியோன்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
1: சிங்கங்கள் பாதுகாப்பு குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர். ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்குபேட்டரில் உள்ள குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டும் முறைகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜே பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: ஸோ சில குழந்தைங்க வந்து பிறந்த உடனே அவங்களோட தாய்மார்கள் கிட்ட போய் சேர முடியாத ஒரு நிலைமையில இருக்கலாம். அதாவது ஒருவேளை குறை மாதமா பறக்கிற குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 32 மேல, அதாவது 8 மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தாய்ப்பாலை நம்ம தாய்ப்பால இந்த பாலடான்னு சொல்லக்கூடிய சங்கு மாதிரி அதை வச்சு நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுக்கும் கம்மியா இருக்கு, ஒரு 28 to 32 நடுவில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து டியூப் போட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ டைரக்டா நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண முடியாது, ஒரு மதரா டைரக்டா ஃபீட் பண்றது கஷ்டம் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரீட்டமா இருக்கிற குழந்தைங்க, அதாவது 7 to 8, அதாவது 28 to 32 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ்வலா டியூப் போட்டு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க், நம்மளா வந்து பிரஸ்ட் மில்க எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை வந்து இந்த டியூப் வழியா நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுவோம். 32 மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பால் டைரக்டா தரலாம், ஆனா அது வந்து ப்ரிஃபர்ட் வந்து இந்த பாலடா மெத்தட், அதாவது இந்த சங்குல ஊட்டுறதுதான். நல்லா ஆட்டோகிளேவ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணினா சங்கா இருக்கணும். வீட்டுல கொடுக்கறதா குக்கர்ல வச்சு நீங்க ஸ்டெர்லைஸ் பண்ணலாம், ஒரு 4 எல்லாம் வச்சு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க நான் சொன்ன மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி கொடுக்கணும் குழந்தைக்கு. ஸோ ரூம் டெம்பரேச்சர்னா மேக்ஸிமம் நீங்க 6 தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ பாலடால கொடுக்கலாம். இந்த இன்குபேட்டர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு மெயினா வந்து யூஸ்வலா கொடுக்கறது வந்து பாலடா டெக்னிக் தான், சங்குல கொடுக்கறது. இந்த குழந்தைங்களுக்கு அவங்க தாயோட அரவணைப்பும் ரொம்ப முக்கியம். நம்ம கங்காரு மதர் கேர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கங்காரு வந்து எப்படி அதோட குட்டியை வந்து அதோட பவுச்சுக்குள்ளேயே வச்சு அது வளர்ற வரைக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த பவுச்சிலேயே வச்சு அதுக்கு ஃபீட் பண்ணி அதை ஒரு தனி ஆர்கானிசமா வெளியே விடாது, குழந்தை பிறந்த பிறகும் ரொம்ப நேரம் அது கூடயே வச்சுக்கும். ஸோ இதே டெக்னிக்கை வந்து எட்கார் ரேங்கிறவர் நம்ம ஹியூமன்ஸ்க்கும் அடாப்ட் பண்ணி ட்ரை பண்ணார். ஸோ அது என்னன்னா பிரஸ்ட் ஃபீடிங் நல்லா இருக்கும், பாண்டிங் நல்லா இருக்கும், குழந்தைக்கு ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கும். ஸோ இன்குபேட்டர்ல வந்து அதுலயும் கண்ட்ரோல்டான டெம்பரேச்சர், கண்ட்ரோல்டான ஹியூமிடிட்டி, கண்ட்ரோல்டான ஆக்சிஜன் லெவல்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஆனா இதை விட ஐடியலான ஒரு என்விரான்மெண்ட், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீ டேர்முக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. அதை விட கொஞ்சம் பெட்டரா அடாப்ட் பண்ற ஒரு குழந்தைக்கு இன்குபேட்டரை விட பெஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கேங்கரு மதர் கேர். ஸோ அதை மதரும் கொடுக்கலாம், ஃபாதரும் கொடுக்கலாம். அவங்க செஸ்டோட டைரக்ட் கான்டாக்ட்ல குழந்தைய வச்சுக்கிட்டு, யூஸ்வலா மதர் தான் பிகாஸ் அந்த ஃபீடிங்கும் ஈஸியா இருக்கும். ஸோ செஸ்டோட டைரக்ட் கான்டாக்ட ஒரு ஃப்ராக் மாதிரி, பேபிக்கு மத்த ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே போட்டு விட மாட்டாங்க, வெறும் சாக்ஸ் மிட்டன்ஸ் கேப் மட்டும் போட்டுட்டு மத்த ஸ்கின் எல்லாம் இன்டாக்டா மதரோட ஸ்கின்னோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கும். எப்பப்போ நம்ம டிமாண்ட் ஃபீடிங் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் ஃபீட் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு பாலடா வந்து பெஸ்ட் மெத்தட் ஃப்ரம் ரொம்ப ரொம்ப பழைய டைம்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் பாலடா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ். அதை வந்து நம்ம இதே மாதிரி 2 ஒன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் குழந்தைக்கு. இதே மாதிரி பர்ப் பண்ணணும், டிமாண்ட் ஃபீடிங்கும் பண்ணலாம். குழந்தை அழும்போதெல்லாம் நம்ம வந்து பாலடா ஃபீடிங் பண்ணலாம். இன்னும் எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம்க்கு நான் சொன்ன மாதிரி டியூப்ல என்ஜி டியூப்னு சொல்லுவாங்க, நேசோ கேஸ்ட்ரிக் டியூப், இந்த மூக்கு வழியா நம்ம சின்ன டியூப் போட்டு அது வழியா பால் புகட்டலாம். இன்னும் அதை விட சின்ன குழந்தைங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வெறும் ஐவி ஃப்ளூயிட்ஸ் சொல்லக்கூடிய தேவையான நுண் சத்துக்களை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஃப்ளூயிட்ஸ் வழியா தான் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இன்குபேட்டர்ல இருக்கிற குழந்தைங்களை நம்ம பராமரிக்கிறதுக்கான முறைகள். இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரீட்டம் அந்த குழந்தைங்களுக்கு இனிஷியலா கொடுக்கற அந்த பால் வந்துட்டு பல பிரச்சனை

0: நல்லா வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அந்த குழந்தைங்கள. நம்ம குழந்தை வந்து ஒரு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ஒரு சிசேரியன் பர்த் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் இது நிறைய பேருக்கு புது விஷயமா இருக்கலாம். ஸோ சிசேரியன் பர்த்தில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒன்று வந்து இந்த குழந்தை வந்து வஜைனல் டெலிவரி ஆகும்போது அது உள்ளே நல்லா ஸ்குவீஸ் ஆகி, அதாவது வஜைனல் பாத்துங்கிறது நேரோவான பாத்தான், அது வழியாக ஸ்குவீஸ் ஆகி தான் வெளியே வருது. அப்போ அதோட லங்ஸ் எல்லாமே நல்லா ஸ்குவீஸ் ஆகுது. ஸோ அது லங்ஸில் ஆக்சுவலாக தண்ணி தான் இருக்கும் முதல்ல அது வயத்தில் இருக்கும்போது. இந்த லங்கோட அல்வியோலைன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பலூன் மாதிரியான இதில் எல்லாம் தண்ணி தான் இருக்கும். ஸோ நார்மலாக அது வந்து வெளியே வரும்போது அது ஸ்குவீஸ் ஆகி அந்த தண்ணி வெளியேறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது.
1: இதுவரை இன்குபேட்டரில் உள்ள குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டும் முறைகள் குறித்து தகவல்களை வழங்கினார் உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜெயப்ரிய தர்ஷினி அவர்கள்.

0: கலைக்கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இன்றைய தேதியில வந்து நோட்ரியோட தேவைகள் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பர்த் சர்டிபிகேட் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் ஆகட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் சர்டிபிகேட் ஆகட்டும், சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற அபிடவிட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையே ஆண் குழந்தையாகட்டும் யாரா இருந்தாலும் அந்த குழந்தைகளோட படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே இந்த வந்து அபிடவிட்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இண்டெமினிட்டி பாண்ட் டிஸ்கிளைமர் அபிடவிட், இந்த மூணு வந்து பேங்க்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய பணம், ஷேர்ஸ், அப்புறம் நகை லாக்கர்ல வச்சிருப்பாங்க, ஆனா வந்து அதுக்கு முறையான எதுவுமே அவங்க பண்ணாம விட்டுருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னோம்னா அதை வந்து பேங்க்ல இருந்து நீங்க டெபாசிட் திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பேங்க்ல ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருப்பாங்க, இண்டெமினிட்டி பாண்ட், டிஸ்கிளைமர், அபிடவிட், இந்த மூணையும் நோட்ரிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த மூணு என்னன்னு சொல்லி சொன்னோம்னா இண்டெமினிட்டி பாண்ட் அப்படிங்கிறது இந்த நபர்கள் வந்து வாரிசுதாரர்கள் தான் அப்படின்னு சொல்லி டெத் சர்டிபிகேட், வாரிஸ் சர்டிபிகேட்டு இதை ஊர்ஜிதம் பண்ணி இதன் பேரில் வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறது. ஒரு நாலு நபர்கள் வந்து வாரிசுதாரர்களாக இருந்தாங்கன்னா அதில் ஒரு நபருக்கு நம்ம அந்த நகையும் பணமோ இல்லை ஷேர்ஸோ அவங்க பேரில் மாற்றிக்கிறதுக்கு எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் டிஸ்கிளைமர். இன்னொன்று அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு நபர்கள் இல்லைன்னா இரண்டு நபர்கள் மூணு நபர் யாரோ அவங்க எல்லாரும் தான் வந்து இறந்தவருடைய வாரிசுதாரர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பரிச்சிதமான ரெண்டு பேர் வந்து ஒரு அஃபிடவிட் கொடுக்கணுங்க. இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க நோட்ரி கிட்ட இருந்து. ஸோ இந்த மூணையுமே வந்து நோட்ரி வழக்கறிஞர்கள் உங்களுக்கு முறைப்படி பண்ணி தருவாங்க. இந்த இண்டெமினிட்டி டிஸ்கிளைமர் அஃபிடவிட்டுங்கிறது ஒவ்வொரு பேங்க்குக்கும் வித்தியாசப்படும். ஒரு சில பேங்க்ல இண்டெமினிட்டி பாண்டை 500 ரூபாய் முத்திரைத்தாளில் வாங்கிட்டு வாங்க, ஒரு சில பேங்க்ல 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க, ஒரு சில பேங்க்ல 100 ரூபாய்க்கு. ஸோ நீங்கள் எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்திருக்கீங்களோ அந்த பேங்க்ல வந்து இந்த பாண்டிக்குரிய எவ்வளோ முத்திரைத்தாள் என்ன ஏதுங்கிற விவரத்தை தெளிவாக கேட்டுட்டு நோட்டரி வழக்கறிஞர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க முறைப்படி உங்களுக்கு அதுக்குண்டான தீர்வுகள் என்னங்கிறத சொல்லுவாங்க. இதே போல் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரி தான், நாமினியாக அப்பாயிண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த நாமினிக்கு பதிலாக இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் சைன் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இது அரசு பணியில் வேலையில் இருக்காங்க, அவங்க வேலையில் இருக்கும்போது இறந்துட்டாங்க, அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்களுடைய பென்ஷன், கிராஜுவிட்டி, பிஎஃப், மற்ற அமௌண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த நபருடைய வாரிசுதாரர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க யாரோ ஒருத்தருக்கு அவங்க பணியில் இருக்கும்போது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய வேலை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது எத்தனை வாரிசுதாரர் இருக்காங்களோ அவங்க நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலை வந்து அவங்களுக்கு போகும். அதே மாதிரி பென்ஷன் தொகையாக இருக்குன்னா அந்த பென்ஷன் தொகை ஒரு மூணு தங்கச்சி, ரெண்டு தங்கச்சி, அஞ்சு பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தருக்கு அந்த பென்ஷன் தொகை போகட்டும் அப்படின்னா மீதி இருக்கவங்க எல்லாமே நோ அப்ஜெக்ஷன், நோட்டரி வழக்கறிஞர் முன்னிலையில் ஒரு அஃபிடவிட் போட்டு நோ அப்ஜெக்ஷன் அஃபிடவிட்டுன்னு இருக்கு, அதை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அதை நீ முறைப்படி எந்த அலுவலகமோ அந்த அலுவலகத்துல அரசு அலுவலகமா இருந்தாலும் சரி பிரைவேட்டா இருந்தாலும் அங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுக்குண்டு

0: பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது பேங்க் ஆகட்டும், இல்ல போஸ்ட் ஆபீஸ் ஆகட்டும், அரசு அலுவலகம் ஆகட்டும், இல்ல பிரைவேட் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நோட்டரியோட தேவைகள் இந்த அபிடவிட் மூலமா தேவைப்படும்.
1: சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் தக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயலதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிட நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப் பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இம்னா அலாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும் ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூறும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதையடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர்

0: இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமருடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நில்கிரீஸ்.

குட் மார்னிங் மில்கிரீஸ் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்கிறோம். நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு புத்துணர்ச்சியை தரும் புதிய தகவல்களோடு, புத்துணர்ச்சி தரும் பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அதோடு புதின பக்கங்கள் மற்றும் ஞானாமுதம் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். பலவீனத்தை நினைக்காதே, உன் வலிமையை மட்டும் நினை. சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய இந்த சிந்தனையோடு இன்னைக்கு குட் மார்னிங் மில்கிரீஸ் நிகழ்ச்சியை தொடங்கலாம். எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும், எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் முறையும் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது. குட் மார்னிங் மில்கிரீஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ மாரி திரைப்படத்திலிருந்து.

0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேரம் 7:35. 30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நெல்கிரேஸ் நிகழ்ச்சியோட இன்றைய புதிய தகவல். சேற்றுல நம்ம கால்கள் புதையிறது ஏன் அப்படிங்கிற ஒரு தகவல். அதாவது வயல்வெளியில நம்ம தரைப்பகுதி வந்து சேறு நிறைஞ்சுதான் இருக்கும். விவசாய பணிகள் செய்ய நாம் வயல்ல இறங்கினா அந்த சேத்துல நம்மளோட கால்கள் புதைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். ஆனா அதிக எடை கொண்ட பெரிய டிராக்டர் அதோட டயர் அந்த சேத்துல பதியறதில்ல, அது ஏன் அப்படிங்கறத பத்தின தகவல் தான் இது. அதாவது மனிதர்களாகிய நாம நிற்கும் போதும் நடக்கும் போதும் நம்மளோட உடல் எடை முழுவதும் நம்ம கால்கள்ல தான் செலுத்தப்படுது. எனவேதான் சேறு நிறைந்த வயல்ல நாம இறங்கும் போது நம்மளுடைய கால்கள் அதில் புதையுது. அதே டிராக்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது டிராக்டரோட டயர் வந்து வட்ட வடிவில் இருக்கிறதுனால அதனோட முழு எடையும் ஒரே இடத்துல குவியாம பரவி கிடக்குது. இதன் காரணமாக தான் சேறு நிறைந்த வயல்ல இறங்கும் டிராக்டர் டயர் வந்து சேத்துல பதியறதில்ல, ஆனா நம்மளுடைய கால்கள் சேத்துல பதியுது. இந்த தகவலோட அடுத்த பாடல் குட் மார்னிங் நெல்கிரீஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஸ்டேடியோன்.

தொடரும் தகவல் குட் மார்னிங் மெல்கிரேஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக வியக்க வைக்கும் மனித மூளையின் செயல்பாடுகள். நிஜமாவே மனித மூளை வந்து ரொம்பவே வியக்க வைக்கிற ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். சில மணி நேரங்கள் வேலை செய்தாலே நம்மளுடைய உடல் வந்து களைத்துவிடும், ரொம்ப ஓய்வு நமக்கு தேவைப்படும். ஆனால் உடல்ல மற்ற பகுதிகள் தூங்கினாலும் மூளை மட்டும் தூங்காதுங்க. தூங்கும் போதும் ஒரு சில செயல்பாடுகள் மூளையில நிகழ்ந்து கொண்டதே இருக்கும். அதாவது புதிய நினைவுகளை சேமிக்க பழைய நினைவுகளை மூளை தானாகவே அடித்துக்கொள்ளும். இதற்காக நாம் அதிகம் நினைக்காத நமக்கு மேற்கொண்டு தேவைப்படாத தகவல்களை மூளையே தேர்ந்தெடுக்கும். இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் நம்ம தூங்கும் போதும் நம்ம மூளையில நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மூளைக்கு வந்து வலி அப்படிங்கிற ஒரு உணர்வே கிடையாது. உடல்ல பிற பகுதிகளில் வலி ஏற்பட்டால் அதை எப்படி செயலாற்றி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மூளைக்கு தெரியும். இதை சுற்றியுள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், திசுக்கல்ல ஏற்படும் வலி மட்டும்தான் மூளையில அந்த மூளை பகுதிகளில் வலி அப்படின்னு சொல்கிறோம். மூளைய மூளையில் ஏற்படுற வலி அது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட அடுத்த பாடல் உங்களுக்காக, என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக.

0: தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவத்தின் முதல் பகுதி.

பொருள்களில் பொண்ணுக்கு மட்டும் தனித்தன்மை ஒன்றுண்டு. தன்னுடைய பிரகாசம் பிறரை சுடாமல் தனக்கு பெருமையும் பிறருக்கு ஒளியும் தருகிற ஒரே ஒரு திரவியம் தங்கம். தருக்க நூல்களில் பொருள்களுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது தங்கத்தை நெருப்பு என்றே

சுடாதது என்ற ஒரே காரணத்திற்காக நெருப்பினும் குறைந்து குளிர்ந்த பிரகாசமுள்ள பொண்ணுக்கு மதிப்பு விலை எல்லாம் உண்டு. பொண்ணுக்கும் மணிக்கும் முத்துக்கும் வைர வைடூரியங்களுக்கும் அவற்றை சார்ந்துள்ள பிரகாசத்தின் காரணமாகத்தான் மதிப்பு என்றால் பிரகாசத்தையே மூல வடிவமாக கொண்ட அக்னிக்கு இவற்றை விட அதிகமான மதிப்பிருக்க வேண்டும். நெருப்பாகிய சுடுகின்ற பொண்ணுக்கு விலையில்லை, பொன்னாகிய சுடாத நெருப்புக்கு விலை உண்டு. நிலம், நீர், தீ, காற்று, காலம், திக்கு, ஆன்மா, மனம் என்று உலகத்து பொருள்களை 9 வகையாக பிரித்திருக்கிறது தருக்கம். இந்த 9 வகைகளில் தங்கம் என்னும் ஒளிமிக்க உலோகம் எவ்வகைக்குள் அடங்கும் என்று ஆராய்ந்தால் நெருப்பில்தான் அடங்கும். நெருப்பாய் அடங்கும், நெருப்பினாலே அடங்கும். என்றும் தான் ஒளிமயமாக இருத்தல், தன்னை அணுகுவதற்கு அருமை, தன்னிடமிருந்து பிறர் ஒளி பெறுதல், தான் சார்ந்த இடத்தை தன்னுடைய சார்பால் தூயதாக்குதல் ஆகிய பொன்னின் குணங்களோடு தன் கண்களின் நோக்கத்தாலேயே தீமைகளை எரிக்கும் சுடரின் குணத்தையும் சேர்த்து பெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த கதையின் நாயகனாகிய இளங்குமரனின் 4 பருவத்து வாழ்வை பொற்சுடராகவே உருவகம் செய்யலாம் என்று தோன்றுகிறது. பொன்னுக்கு விலையும் மதிப்பும் எப்போது ஏற்பட்டிருக்கும்? யாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும்? பொன்னின் ஒளியில் மதிப்பு வைக்க தெரிந்து கொண்ட ஒரு முதல் மனிதனும் அதை தொடர்ந்து அதன் மேல் அதே மதிப்பை வைக்க பழகிவிட்ட முடிவற்ற பல மனிதர்களும் பொன்னை பற்றி எண்ணி எண்ணி சுமந்துவிட்ட எண்ணத்தின் கனம்தான் பொன்னின் கனம், பொன்னின் விலை. இவற்றை நீக்கிவிட்டு பார்த்தால் பொன்னுக்கு விலையில்லைதான். அப்படியானால் பொன்னை மதித்து மதித்து பொன்னின் ஒளிக்கும் அடிமையாகி இருண்டுவிட்ட மானிட இனத்தின் கண்களுக்கு பொன்னை விட பிரகாசமான எதுவும் இன்றுவரை படவே இல்லையா? இல்லை, பொன்னை விட பிரகாசமான ஒரு பொருளிலிருந்துதான் பொன்னே பிறந்தது. அப்படியா? பொன்னுக்கும் முன்மூலமான அந்த பொருள் எது என்று தெரிந்தால் அதை பொன்னைக் காட்டிலும் அதிகமாக மதிக்க தொடங்கிவிடலாமே. இனிமேல்தான் தொடங்க வேண்டும் என்பது இல்லை. அதை நாம் மதிக்க தொடங்கிய போதுதான் நமது மறைகளின் முதல் குரல் திசைகளின் செவிகளில் முதற் கேள்வியாகி ஒலித்தது. அதை நாம் மதிக்க தொடங்கிய போதுதான் நமது வேள்விச்சாலையில் அது முதல் தெய்வமாய் வளர்ந்து எரிந்து கொழுந்துவிட்டது. அதை நாம் மதிக்க தொடங்கிய போதுதான் நம்முடைய மதிப்பு உண்மையான ஒளியை புரிந்து கொண்டு மதித்து போற்றியது. அதற்கு பெயர் சுடர். அந்த சுடர் பொன்னின் ஒளியிலும் இருக்கிறதல்லவா? இருக்கிறது. ஆனால் நெருப்பின் சுடரில் பொன்னில் இருப்பதைக் காட்டிலும் அதிகமான ஒளி இருக்கிறது. இயற்கை பொருள்களில் ஒன்றாகிய நெருப்பின் ஓர் ஒளி கீற்றுதான் தங்கத்திலும் தங்கமாக இருக்கிறது. தங்கம் இல்லாமலும் உலகில் ஒளி உண்டு. உலகில் ஒளி இல்லாவிட்டால் தங்கமே இல்லை. ஒளியின்றேல் தங்கத்தை இப்போது புரிந்து கொண்டிருக்கிறார் போல தங்கமாக மதித்து புரிந்து கொண்டிருக்க முடியாது. தங்கத்திலிருந்து சுடரை மட்டும் பிரித்துவிட்டால் சுடரிழந்த தங்கம் அப்படி அதை இழந்துவிட்ட காரணத்தால் மண்ணாகியிருக்கும். அதாவது மண்ணில் சுடர் கலவாத தங்கம் இல்லை, தங்கம் கலவாத சுடர் உண்டு. தங்கம் மண்ணாயிருந்தால் அதை தங்கமாக மதிக்க காரணமாக இருக்கும் ஒளியை இதில் காண முடியாது. மண் கலவாத தனி ஒளியாயிருந்தால் அதுவே சுடும். தங்கம் ஒளியாயிருக்கிறது, சுடவும் இல்லை. அதனால் தான் சுடுகின்ற ஒளியை காட்டிலும் தங்கமாகிய சுடாத ஒளிக்கு அதிக மதிப்பு. இந்த கதையின் தலைவனும் திருநாங்கூரடிகள் உருவாக்கிய காவிய நாயகனுமாகிய இளங்குமரன் ஞான பசி தீர்ந்தும் தீர்த்தும் வெற்றிக்கொடி நாட்டிய பின் மணிப்பல்லவத்துக்கு புறப்படுகிற சமயத்தில் பொன்னாகவும் இருந்தான், சுடராகவும் இருந்தான், முழுமையான பொற்சுடராகவே இருந்தான். தான் ஒளிமயமாக இருத்தல், தன்னை அணுகுவதற்கு அருமை, தன்னிடமிருந்து பிறர் ஒளி பெறுதல், தான் சார்ந்த இடத்தை தன்னுடைய சார்பால் தூயதாக்குதல் ஆகிய பொன்னின் குணங்களைப் பெற்று தானே பொன்னாகி ஒளிரும் ஒருவன் வேறு பொன்னின் மேல் ஆசைப்பட என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லைதான். அவன் எல்லா ஆசைகளையும் உதிர்த்துவிட்டு நின்றபோது எல்லாருடைய ஆசைகளும் அவனை சூழ்ந்தன. இளங்குமரன் என்ற அந்த பொற்சுடருக்காக முல்லை ஏங்கினாள், சுரமஞ்சரி தவித்தாள். தன்னுடைய பெரும் மாளிகை நிறைய குவிந்திருந்த அவ்வளவு பொன்னிலும் காணாத சுடரை இளங்குமரனுடைய கண்களில் கண்டு தவித்துக் கொண்டிருந்தாள் அந்த பட்டினப்பாக்கத்து பெண். தான் சார்ந்த இடங்களை ஒளியுறச் செய்யும் பொன்னைப் போல் அவர்கள் இருவருடைய ஆசையிலும் தான் இருந்து தன்னுடைய ஆசையில் அவர்கள் இருவரும் இல்லாமல் அவர்களுக்கு ஒளி தந்து கொண்டிருந்தான் இளங்குமரன். யாரை அல்லது எதை ஆசைப்படுகிறோமோ அவர் அல்லது அது பரிசுத்தமாக இருந்தால் அந்த ஆசை விளைந்து வளர

திடமாக இருப்பதன் காரணமாகவே அவை நிகழ்கின்ற மனதுக்கும் முகத்துக்கும் அழகும் ஒளியும் உண்டாகும். தெய்வத்தை ஆசைப்படுகிற பக்தனின் முகம், குழந்தையை ஆசைப்படுகிற தாயின் முகம், மெய்யான மாணவனை ஆசைப்படுகின்ற குருவின் முகம், இவைகளுக்கு வரும் அழகைப் போல் இளங்குமரனை ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அவனுடைய ஒளியையும் தங்களுடைய ஒளியையும் சேர்த்தே வளர்த்து கொண்டிருந்தார்கள் இவர்கள். உலகத்தில் பொண்ணுக்கு பொன் ஆசை இல்லை. இளங்குமரனும் அப்படி பொற்சுடராக இருந்தான். தன்னுடைய மிகுந்த ஒளியினால் பிறருடைய ஆசைகளையும் தன்னை அறியாமலேயே எரித்து சுத்தமாக்கிக் கொண்டிருந்தான் அவன். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல் நகர்ந்தபோது தன்னை அறியாமலேயே தான் முல்லையை மனம் விதும்ப செய்திருப்பதை உணர்ந்த சில கணங்களில் மட்டும் சுடுகின்ற நெருப்பாகவும் தான் இருந்துவிட்டது போல் தோன்றியது இளங்குமரனுக்கு. அதற்காக தனக்குள் வருந்தினான் அவன். வாழ்க்கையில் பிறரோடு பழகும்போது கோடைக்காலத்து வெயில் போல் பழகினாலும் துன்பம், குளிர்காலத்து சுனைநீர் போல் பழகினாலும் துன்பம். கோடைக்காலத்தில் குளிர்ந்த நீர் போலவும் குளிர்காலத்தில் நல்ல வெயில் போலவும் பொருந்தி சூழ்ந்துள்ளவர்கள் மனம் வெதும்பாமலும், ஒரு கால் தன் மனதை சூழ்ந்துள்ளவர்கள் வெதும்பச் செய்துவிட்டால் அதை தாங்கிக் கொண்டு மறந்தும் வாழ திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்று பொது வாழ்விற்கு வேண்டிய ஒப்புரவு பற்றி திருநாங்கூர் அடிகள் பலமுறை கூறியிருந்த பழைய அறிவுரையை எண்ணிக்கொண்டான் இளங்குமரன். முரடனாயிருந்து ஒலியற்றவனாக தோன்றினாலும் பிறர் வெறுப்பையும் தூய்மையோடு பொற்சுடராயிருந்து ஒளிபரப்பினால் பிறருடைய ஆசைகளையும் மோகங்களையும் எதிர்பார்த்து விலக்கி சுடாத நெருப்பாகவும் சுடுகின்ற நெருப்பாகவும் மாறி மாறி வாழ நேரும் விந்தையை எண்ணியபடியே கப்பலின் மேல் தளத்திலிருந்து வானத்தை பார்த்தான் இளங்குமரன். அவனுடைய முகத்திலும் தோளிலும் மார்பிலும் காலை வெயில் பட்டது. அவை தங்கங்களாகிய அங்கங்களாய் மின்னி பொற்சுடர் பரப்பின. உலகப் பொருள் யாவற்றுக்கும் ஒளி தரும் கதிரவனை வணங்கினான் ஒளிச்செல்வனாகிய இளங்குமரன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவத்தின் முதல் பகுதி. குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

ജ്ഞാന അമുതം. வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞானமுதத்தில் இன்றைய சிந்தனைக்கு இறைவணக்கம். ஏன் பிறந்த நோக்கம் வெற்றி பெறுவதற்கு அறிவின் விளக்கம் பொருள் இரண்டும் வேண்டும். உடலுக்கு பொருட்கள் தேவை. ஏழு சம்பத்துக்கள் மனிதனிடம் சரியாக இருந்தால்தான் எல்லா வகையிலேயும் வாழ்க்கையில் நிறைவு பெற முடியும். உருவ அமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, உடல் வலிவு, செல்வம், சுகழ், புகழ், இவையே ஏழு சம்பத்துக்கள். உருவ அமைப்பு என்றால் கை கால்கள் எல்லாம் குறையில்லாத அமைப்பாக இருக்க வேண்டும். குணம், மற்றவர்களோடு இணைந்து பழகுவதற்கு ஏற்ற நல்ல குணம் வேண்டும். அறிவில் உயர்வு என்பது கூர்ந்துணர்ந்து சரியாக எண்ணி பார்த்து செய்ய

0: வேண்டியதை செய்வதற்குரிய நல்ல சிறந்த அறிவு நுட்பம் வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதுவே மிகப்பெரிய செல்வம். கீர்த்தி என்றால் புகழ். புகழ் என்பது நாமாக தேடிப்போவது அல்ல. ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு இந்த சமுதாயத்தில் நன்மை அளிக்கின்றதோ அந்த நன்மையை கூறும் மக்கள் வாழ்த்தும் வாழ்த்து அவர்கள் காட்டும் நன்றிதான் புகழாக சமுதாயத்தில் மலர்கின்றது. உயர்ந்த சிறந்த செயலுக்கும் நடத்தைக்கும் சமுதாயம் அளிக்கக்கூடிய சான்றுதான் புகழ். இதையே வள்ளுவ பெருந்தகை தோன்றிர் புகழோடு தோன்றுக என்றார். செல்வம் பொருளாதார வசதிகள் இருக்க வேண்டும். இருப்பதில் திருப்தி காணும் மனமிருந்தால்தான் சுகம் கெட்டும். உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, உடல் வலிவு, புகழ், செல்வம், சுகம் இவ்வேழு சம்பத்துக்களும் சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தங்குதடையின்றி எல்லாவற்றையும் சரிபடுத்திக் கொள்ள முடியும். இது கருவமைப்பின் மூலமாகவோ அல்லது சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வின் காரணத்தாலாயோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றில் சிறப்பு இருக்கும், ஒவ்வொன்றில் குறைவு இருக்கும். குறைவாக உள்ளதை சரிசெய்து சமப்படுத்திக் கொள்வதற்கு அவரவர்கள் அறிவினாலேயே மனதில் சங்கல்பம், அதாவது திட சங்கல்பம் பல தடவை அதையே எண்ணி எண்ணி அந்த குறைபாட்டை களைந்து நிறைவு செய்து வருவதற்கு, அறிவிற்கு துணை செய்வதற்கு பூஜா விதிமுறைகள் முற்காலத்தில் ஏற்படுத்தினார்கள். பூஜா விதி என்பது சடங்குதான் என்றாலும் எந்த குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாட்டை தானே நீக்கிக் கொள்வதற்கு, மனதிடம் பெறுவதற்கு, மன எழுச்சி கற்பனையாக இருந்தாலும் பல தடவை செய்து செய்து இம்மாதிரி எனக்கு வேண்டும் என்று எண்ணும்போது முனைமனமானது அடிமனதோடு தொடர்பு கொள்ளவும், அடிமனதானது பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஆற்றல் களத்தோடு தொடர்பு கொண்டு எங்கே இருந்தாலும் இவனுக்கு வேண்டியது தானாக வந்து சேரும் அளவுக்கு உண்டாகும். இயற்கை சட்டம் என்றால் ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். இயற்கையிலிருந்து துண்டுபட்டுள்ளது ஜீவன். மனிதன் முழுமுதற் பொருளாக உள்ள இறைநிலை அறிவு என்ற நிலையில் பிரபஞ்சம் முழுவதும் கலந்து ஜடப்பொருட்கள், உயிர் பொருட்கள் எல்லாவற்றிலும் நிரம்பி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் எங்கே யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் விரும்பினாலும் அது கிடைக்கத்தான் வேண்டும். ஆனால் விரும்புபவர்கள் மனதை அழுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மனம் எண்ணினால் மட்டும் போதாது, உடலில் உள்ள செல்களெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். உடல் தேவையை பொறுத்தோ தொடர்ந்து வந்த இயக்கத்தை பொறுத்தோ மனம் வேறு எதையோ எண்ணிக்கொண்டிருந்தால் கிட்டாது. அதற்காக மந்திரம், யந்திரம், தந்திரம் என்ற மூன்று சடங்குகளை ஒன்றாக இணைத்தார்கள். மந்திரம் என்பது ஒலி உச்சரிப்பு. ஓர் எழுத்தை உச்சரிக்கும்போது அது பிறக்குமிடம் முடியுமிடம் உண்டு. பிறப்பதற்கும் முடிவதற்கும் இடையில் காற்று வெளிப்படும். ஒவ்வொரு எழுத்தை உச்சரிக்கும்போதும் வெளிப்படும் காற்றின் அதிர்வுகள் சேர்ந்து அதற்குரிய முறையில் உயிருக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அதற்கு தக்கவாறு செல்கள், நரம்புகள் எல்லாம் ஊக்குவிக்கப்படும். அப்படி ஓர் எழுத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது என்றால் தொடர்ந்து இன்னொரு எழுத்து அது செய்த நன்மையை பாதுகாத்து மேலும் நன்மையளிக்கக்கூடிய எழுத்தாக இருக்குமேயானால் மேலும் மேலும் உடலுக்கு நன்மை உண்டாக்கும். அதேபோல மாற்று எழுத்துக்களை போட்டால் ஒன்றுக்கொன்று வெட்டி வெட்டி உடலில் உள்ள அதிர்வலைகளை கெடுத்துவிடும். இதுதான் மந்திரங்களிலேயும் தோத்திரங்களிலேயும் உள்ள குறிப்பு. இதை நீண்ட காலமாக ஆராய்ச்சி செய்த இந்திய நாட்டு மகான்கள் ஒவ்வொரு எழுத்திற்கும் அடுத்து நான்கு எழுத்து, மூன்று எழுத்து சேர்த்தால் என்னென்ன பயன் கொடுக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒலியமைப்பில் மிக்க வலுவுள்ளதாக ஐந்தெழுத்துக்கள் சேர்ந்த கோர்வை என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள், நமசிவாய. இவற்றில் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலனை நல்ல முறையில் விவரித்திருக்கிறார்கள். இவ்வெழுத்துக்களை அப்படியே சொல்லும்போது என்ன பலன், மாற்றி முன் பின்னாக சொல்லும்பொழுது என்ன பலன் என்று பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேறுபாடான பலன் உண்டாகிறது. நல்லவற்றுக்கும் ஒலியலைகள் உண்டு, தீயவற்றுக்கும் ஒலியலைகள் உண்டு. எப்படி என்ன அலைகள் உண்டோ அதே போல ஒலிக்கும் அலைகள் உண்டு. ஒலிக்கு அர்த்தம் கூட தேவையில்லை. ஒலி அட்சரத்தை சொல்லும்போதே அதனுடைய வேகம் வந்துவிடும். செல்வம் வேண்டுமானால் அதற்குரிய வடிவத்தை உள்ளம் எடுக்க வேண்டும். எந்த மாதிரி உருவம் இருந்தால் செல்வத்தை அடைய முடியும் என்று ஆராய்ந்து அதற்கு ஒத்ததாக அமையும் வடிவங்களை சிருஷ்டி பண்ணினார்கள். மனதால் தனக்கு வேண்டியதை வேண்டியவாறு சிருஷ்டி செய்து கொண்டு அந்த பொருளை ஆற்றலை அடைவதற்கு மனதால் அழுத்தம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஒலிக்கும் ஜீவகாந்த களத்தை ஒவ்வொரு முறையில் இயக்கும் வல்லமை உண்டு. மொத்தம் 51 ஒலிகளை எழுத்துக்கள் மூலமாக உச்சரிக்கிறோம். ஒரு எழுத்துடன் மற்ற எழுத்து சேர்ந்து உச்சரிக்கும் போது அந்த கூட்டு ஒலிக்கு தனி விளைவு உண்டு. நீண்ட கால அனுபவத்தால் முன்னோர்கள் தனி எழுத்திலும் கூட்டு எழுத்துக்களிலும் உள்ள நல் விளைவுகளையும் தீய விளைவுகளையும் கணக்கெடுத்து வைத்துள்ளார்கள். இந்த முறையின் மூலம் மனிதன் தேவைப்படும் பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம், நட்பு இவற்றிற்கு எந்தெந்த ஒலிகள் எவ்வாறு ஒலிக்க வேண்டுமென்ற ஒலி விஞ்ஞானமே மந்திரங்களாகும். தனக்கு என்ன வேண்டுமென்பதை தெளிவாக சங்கல்பங்களாக்கி பல தடவைகள் அதையே நினைத்து சொல்லியும் தனது அறிவாட்சி தரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ள தந்திரம் உதவுகிறது. முனைமனம் புலன்களோடும், நடுமனம் மூளையோடும், அடிமனம் கருமையத்தோடும், ஆழ்மனம் பிரபஞ்சத்தோடும் தொடர்பு கொண்டுள்ளது. தொடர்ந்து செய்யப்படும் திட சங்கல்பங்கள் வான்காந்தத்தில் பதிந்து காலாகாலத்தில் விளைவுகள் வருவது இயற்கை நியதியே. உதாரணமாக 1 கிலோ இரும்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு சம்மட்டி செய்து கொள்கிறீர்கள். ஒரு கரண்டி வேண்டும் அல்லது ஒரு ஊசி வேண்டும். கரண்டியை கொண்டு இன்னின்ன வேலைகளை செய்யலாம், ஊசியை கொண்டு இன்னின்ன வேலைகளை செய்யலாம் என்று இருக்கிறது. கரண்டி செய்ய 5 கிராம் இரும்பு வேண்டும், ஊசி செய்ய 1 கிராம் இரும்பு போதும். இப்போது 1 கிலோ இடையுள்ள இரும்பு வைத்திருக்கிறேனே, கரண்டியும் ஊசியும் எதற்கு என்று சொல்வதற்கு இல்லை. அந்தந்த நேரத்தில் அந்தந்த முறையில் அந்தந்த அளவில் ஆக்கித்தான் உபயோகிக்க வேண்டும். அதேபோல நம் மனம் எல்லாம் வல்ல இறைநிலையை உணர்ந்து அத்தோடு ஒன்றியிருந்தாலும் அவ்வப்போது என்ன தேவையோ அதற்கேற்ப மனதை தயார் செய்து கொண்டு உலகத்திலிருந்து ஈர்த்து கொள்வதுதான் சடங்குகள், பூஜா விதிகள். யந்திரமென்றால் தன்னுடைய எண்ணத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து கொள்வது. செல்களுக்கு வடிவம் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கேற்ற ஒளி உருவ அமைப்பு இருக்க வேண்டும். உருவ அமைப்பை நினைவால் கொண்டு வருவதற்கு ஒலி அமைப்பை வடிவமைத்து தேவைக்கு தகுந்தவாறு மந்திரத்தையும் மந்திரத்திற்கு தகுந்தவாறு உருவங்களையும் கொடுத்தார்கள். உருவங்களை எண்ணத்தால் கொடுக்கலாம். அதை மறவாது இருக்க வேண்டும் என்பதற்காக சிலைகளையும் படங்களையும் வைத்தார்கள். அறிவுக்கு எல்லாமாக இருக்கும் வேகமும் உண்டு. பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அறிவில் எல்லாம் அடக்கமாக இருக்கிறது. மனம் என்ன நினைக்கிறதோ அதற்கேற்ப உடலில் மாற்றம் காணும். எலுமிச்சை பழத்தை நினைத்தவுடன் வாயில் நீர் சுரக்கிறது. யாராவது திட்டினால் கண்ணில் உடனே கண்ணீர் வருகிறது. மனமும் உடலும் அவ்வளவு நேர்த்தியாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் திட சங்கல்பங்கள், வணக்க முறைகள் வெற்றி பெறுகின்றன. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

கேட்ட பாடல் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நில் கிரீஸ், வழங்கிக் கொண்டிருப்பது ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்களே, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு 960 முறை முயற்சி செஞ்ச ஒருத்தரை பற்றின தகவல் இது. இவங்க வந்து சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, 2005 2010 வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிறதுக்காக பயங்கர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது போராடி இருக்காங்க, நிறையா வாட்டி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணி வாகனம் இயக்கும்போது அதில் வந்து தோல்வி அடைஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை நிறையா சந்திச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து தென்கொரியாவை சேர்ந்த அந்த பெண். அவங்களுடைய பெயர் சாசு சூன். அவங்க வாகனங்களை இயக்கிறதுக்கு ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு பெண் ஒருவர் 959 முறை முயற்சி செஞ்சு 960 முறை வெற்றி பெற்ற ஒருத்தர் அப்படின்ற ஒரு சாதனையை கூட இவங்க படைச்சிருக்காங்க. ஓட்டுநர் அதாவது லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் பெறதுக்கு முதல் கட்டமாக நடத்தப்பட்ட எழுத்து தேர்வில் தேர்விலேயே 860 முயற்சியில் தான் அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் ஓட்டி காமிச்சதில் அதுலேயும் தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. கடைசியாக 960 முறை தான் அந்த டிரைவிங் கரெக்டாக டிரைவ் பண்ணி அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த தகவலோடு இன்றைக்கி குட் மார்னிங் நெல்கிரி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: பல் கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ டிரைவ் டைம் பீட்ஸ்.

கேட்ட பாடலோடு டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 9 மணி. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். நேர்களே 9 மணி ஆனாலே எல்லாருமே நேர்கள் எல்லாமே ரொம்ப குஷியாயிடுவீங்க. ஏன்னா ரெட்ரோ ராகங்கள் 80கள் 90களில் வெளிவந்த பிரபலமான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அது உங்களுக்கு தெரிந்ததுதான். 1980 மற்றும் 90களில் தமிழ் சினிமா காலத்தை வந்து தமிழ் சினிமாவின் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இன்னுமே எவர்கிரீன் பாடல்களை அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்கள், அதாவது பாடலாசிரியர்கள் மூலமாக பாடல்கள் வந்து ரொம்பவே பிரபலப்படுத்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். பாடல் வரிகள் ரொம்பவே பிரபலமான நிலைக்கு இருந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 80s 90s நிறைய கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் வந்து தங்கள் பாடல்கள் மூலமாக மிகச்சிறந்த படைப்புகளை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மிகச்சிறந்த படைப்புகள் பாடல்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம லிரிக்ஸிஸ்ட் ஸ்பெஷலாக பாடலாசிரியர்கள் ஸ்பெஷலாக நம்ம கேட்க போகிறோம். அந்த வகையில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் உங்களுக்காக ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து.

கவிஞர் மு மேத்தா அவர்கள் வரிகளில் ரொம்பவே அழகான பாடல், ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல், எவர் கிரீன் சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலை கேட்டோம். அடுத்த பாடல் உங்களுக்காக, புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக.

0: கவிஞர் வாலி அவர்களுடைய அழகான வரிகளில் புது புது அர்த்தங்கள் திரைப்படுத்திருந்து ஒரு அழகான பாடலை கேட்டீங்க ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சிக்காக. இனி தொடர்வது நேரம் இப்போது 9:10:50. தொடர்வது
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
3: ஒரு ஆள் இருந்தான், அவனால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அதனால் என்ன பண்ணா, ஒரு நாள் மெதுவாக எழுந்திருச்சான், வீட்டை திறந்து வெளியில் வந்துட்டான். மனைவி ஒரு மகன் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு அப்பா பேரில் ரொம்ப பாசம், அதனால் தந்தையின் பிரிவை அவனால் தாங்கிக்க முடியல. ஏங்கி ஏங்கி ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான். வீட்டை விட்டு வெளியில் போன அப்பா என்னென்னவோ பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சான். பணம் சம்பாதித்த உடனே வீட்டுக்கு திரும்பலாம்ங்கிற நினப்பு வந்தது. பணத்தோடு தன்னுடைய கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டுது, கடுமையான மழை. அதனால் என்ன பண்ணால், அங்கேருந்து ஒரு சத்திரத்தில் தங்கினான். ராத்திரி தூக்கத்தில் ஒரு கனவு, அந்த கனவில் அவன் ஒரு பெரிய ராஜா, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறான். சுற்றி ஏராளமான சேவகர்கள் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு 6 குமாரர்கள், எல்லாருமே இளவரசர் கோலத்தில் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. அருமையான கனவு, எந்த கவலையும் இல்லாமல் இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய இடி முழக்கம், இவன் முழிச்சுக்கிட்டான், கனவு கலைஞ்சிட்டுது. கண்ணை திறந்து பார்க்குறான், ஒன்றையும் காணும். ஐயோ என்ன இது, இதுவரைக்கும் நான் படுத்திருந்த ஹம்ச தூளிகா மஞ்சள் எங்கே போச்சு, நான் பெரிய மகாராஜாவாக இருந்தேனே அந்த பதவி எங்கே போச்சு, எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு யோசனை பண்ணான். பக்கத்தில் இருந்தவங்களை விசாரித்தான், அவங்க படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னாங்க. எல்லாம் கனவுன்னு புரிஞ்சதும் அவனுக்கு ஏமாத்தமாக போயிட்டுது. 6 அரச குமாரர்களையும் காணாமே அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சான், வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இவனை பார்த்ததும் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதே நேரம் மகனை நினச்சி அழுகை. எங்கே நம்ம புள்ளைன்னு கேட்டாவே, உங்கள் பிரிவு தாங்காமல் இறந்து போட்டான்னாங்க. அதை கேட்டதும் இவனுக்கு அழுக வரல, அப்படியே சிலை மாதிரி நின்னான். மனைவிக்கு இது வியப்பாக இருந்தது. என்னங்க இது, நம்ம புள்ளை பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்க, பாசம் வச்சுருந்தீங்க, இப்படி நிற்கிறீங்களே, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதுக்கு இவன் சொல்கிறான், நேற்று ராத்திரி நான் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தேன், அங்கே ஒரு பெரிய கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு அரசன், ஹம்சதூளிகா மஞ்சத்தில் படுத்திருக்கிறேன், என்னை சுற்றி ஏகப்பட்ட பணியாளர்கள், அங்கே எனக்கு 6 குமாரர்கள், கண் விழிச்சு பார்க்குறப்போ அவங்க யாருமே இல்லை. இப்போ நான் கனவில் வந்து போனால் அந்த 6 குமாரர்களுக்காக அழறதா, இல்லை இங்கே வந்து போனால் இந்த ஒரு மகனுக்காக அழறதா? அவங்க கனவில் வந்த குமாரர்கள், இவன் விழிப்பு நிலையில் வந்த குமாரன். விழிப்பு நிலையில் கனவு கிடையாது, கனவில் விழிப்பு நிலை கிடையாது, ஆனால் அந்த ரெண்டுலேயும் நான் இருக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ஆம்னி பிரசன்ட், மற்றதெல்லாம் நகரும் மேகங்கள். இந்த உண்மையை ஒரு பெரியவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நமக்கு ஒரு ஆனந்தந்தான். ஆனால் நம்மளில் பல பேர் இந்த உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள்லாம் கனவையே வந்து வாழ்க்கையாக நினைக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார். நம்மளை பார்த்து ஒருத்தனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, டாக்டர்கிட்ட போனான், மருந்து சாப்பிட்டான். கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டே இப்போ எப்படி இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அப்படின்னாவே, எப்படின்னு கேட்டார். முன்னாடிலாம் தூக்கத்தில் 10 தூரம் நடப்பேன், இப்போலாம் 100 தூரம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னானா.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
7: சொல்லுங்க.
6: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
7: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
6: ஆனா அத எப்படி பண்ணனும்?
7: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
6: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
7: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
6: அவ்வளவுதானா?
7: அவ்வளவுதான்,
6: புரிஞ்சிடுச்சு.
7: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
8: RBI சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கவிஞர் பிறைசூடன் அவர்கள் வரிகளில் ரொம்பவே அழகான பாடலை கேட்டோம். கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து. நேரம் இப்போது 9:21. நேயர்களின் கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். நேயர்களை இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கு கத்தரிக்காய் 43 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 40 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 20 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 25 ரூபாய்க்கும், அவரை 75 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புடலங்காய் 34 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 மற்றும் 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 68 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 43 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 45 ரூபாய்க்கும், தேங்காய் 62 ரூபாய்க்கும், மாங்காய் 75 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 50 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 60 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 70 ரூபாய்க்கும், பீட்ரூட் 70 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. டர்னிப் 40 ரூபாய், முட்டைக்கோஸ் 25 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 130 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய்க்கும், இஞ்சி 180 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கரி பீன்ஸ் 80 ரூபாய், புஷ் பீன்ஸ் 80 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஊட்டி அவரை 90 ரூபாய்க்கும், கலர் பீன்ஸ் 35 ரூபாய்க்கும், கலர் கோஸ் 45 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 80 ரூபாய்க்கும், வஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குருட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்குக்கீரை, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 90 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பப்பாளி 45 ரூபாய், மாதுளம்பழம் 190 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 120 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 40 மற்றும் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 50 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 250 ரூபாய்க்கும், சாத்துக்கொடி 110 ரூபாய்க்கும், அன்னாசிப்பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறிந்தீர்கள்.
1: எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல். காதல் யானை வருகிறதேவோ, முத்த தந்த

2027 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர். வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பினை இப்பொழுது கேட்கலாம்.

முழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகத்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். இன்று மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும், மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற நமது அவையின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல், மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள்

மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை திருந்திய நிதிநிலை அறிக்கையை பேரவைக்கு அளிக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உளும் உளவாளே என்று கவி சக்கரவர்த்தி கம்பரும், உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும், என்றும் உழவே இனிது எனவும் பெருமைமிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கூறியுள்ளனர். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிர செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும் கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெற்றி பாதையில் உள்ள முட்களையெல்லாம் மலர்களாக்கி கற்களையெல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒளி அல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம், விசில் காற்று இசைத்த முதல் ராகம், மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி, மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள், விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது.

0: அணியோடு சேரும்போது அகம்பாவம் இருக்காது. அணியோடு சேரும்போது அகம்பாவம் இருக்காது. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட
1: நீங்க படிங்க படிங்க
0: நாங்கள்
1: என்ன சொல்லிருக்காரு.
0: நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருகடலை தமிழ்நாட்டின் பெருமை மக்களுக்கும்
1: மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க நானே சொல்றேன்ல உட்காருங்க நான் சொல்லும்போது குறுக்கிடாது உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
2: நானே சொல்லிட்டு குறுக்க பேசாதீங்க, நானே சொல்லிட்டேன்ல உட்காருங்க.
0: குழந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்வும் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் பிறந்து காவிரியின் மடியில் தவழ்ந்து வயலோடும் வாய்க்காலோடும் விளையாடி பசி என்றால் அன்னை பரிமாறியது உண்டு வாழ்ந்த என்னை அந்த உணவை அளித்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு பணித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் வேளாண்மையின் பரிணாம வளர்ச்சி, தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வேளாண்மை செய்த நிலை இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1950களில் பாசன வசதிகள் விரிவாக்கம், நில சீர்திருத்த திருத்தங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள், வேளாண் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கப் பணிகள் மூலம் நவீன வேளாண்மைக்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1960 முதல் 1980 வரையிலான பசுமை புரட்சி காலத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, பாசன விரிவாக்கம், வேளாண் கடன், அரசின் கொள்முதல் கொள்கைகள் ஆகியவற்றால் உணவு பாதுகாப்பு நோக்கம் மாற்றம் நிகழ்ந்தது. 1980களில் இயந்திரமயமாக்கல், பணப்பயிர் சாகுபடி முதலியவற்றை நோக்கி வேளாண்மை பயணித்தது. 2000களில் துல்லிய பண்ணையம், நுண்ணீர் பாசனம், பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, மதிப்பு கூட்டல், வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு திறன்சார் சந்தை சார் வேளாண்மை உருவெடுத்தது. 2010களில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை வள பாதுகாப்பு, நீர் பயன்பாட்டு திறன், மண் வள மேலாண்மை, சூரியசக்தி பம்புகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது. 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு, ஏஏ அடிப்படையிலான ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவுறு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்தில் கொண்டு சென்றுள்ளன. சுருக்கமாக, வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும், உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும், பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம், தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண் மையம் உருவெடுத்துள்ளது. இத்தனை பரிமாணங்களும் தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை எந்த அளவு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. தமிழ்நாடே மாற்றத்தினை விரும்பியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருதி வேளாண் பணிகளில் பல துறைகள் பங்கெடுத்துள்ளதால் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்ற நடைமுறையினை தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். தொழில்கள் அனைத்திலும் அதிக சவால்களை சந்திப்பது வேளாண் தொழிலாக தான் இருக்கிறது. இயற்கை எண்ணெயின் திருவிளையாடல்கள், சில நேரங்களில் எல்லை மீறுதல், தொழிலாளர் பற்றாக்குறை, குன்றும் மண்வளம் மற்றும் நீர்வளம், அதிக உற்பத்தி செலவு ஆகிய சவால்களை விவசாயிகள் எதிர்கொண்டு உலகெங்கும் நலங்கொள்ளா பசியென்ற பிணித்திருக்க பழுதின்றி பயிர் தொழில் பார்த்தாலும் விலை பொருளுக்குரிய விலை கிடைக்காமல் போகும்போது வேளாண்மையினை கைவிட்டு விடலாம் என்று கூட நினைக்கும் நிலை எழுகிறது. எனவேதான் வேளாண்மையும் உழவர் நலனையும் ஒரு சேர காப்பதில் உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு. அதனை சொற்களாக மட்டும் சொல்லாமல் செயலாக உணர்த்தவே விவசாயிகள் வெற்றி பெற்றாலன்றி வெற்றி தமிழகத்தை நாம் காண முடியாது என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவரின் அறிவுரைக்கு ஏற்ப சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி, சென்னை ஆகிய இடங்களில் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துறை சார்ந்த அலுவலர்களும் சென்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டங்களின் உழவர்கள், உழவர் சங்க பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், தொழில் முனைவோர், ஏற்றுமதியாளர் முதலியவர் அழைத்து பேசி அவர்கள் கருத்துகள் கோரிக்கையில் இடமளிக்கும் வகையில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு அரசு வல்லரசு ஆவறதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும் வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும் குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 5 ஆண்டுகளில் துறையால் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்த பல சீரிய தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் உழவர் நலம், வருமான உயர்வு, நீர்வளங்களை பெருக்குதல் மற்றும் பாதுகாத்தல், ஆராய்ச்சி, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாசன மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, வேளாண் வணிகம் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கென ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் செல்ல முடியாது. இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங், நத்திங் எல்ஸ் வில் ஹேவ் எ சான்ஸ் டு கோ ரைட் என்று வேளாண் விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பு விவசாயிகளுக்கும் வேளாண் உற்பத்தி உயர்வுக்குமான பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி துறையால் தொடங்கப்பட்டு விட்டன. கடைசி விவசாயியும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பாசன நீரினை கடைமடைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 2,509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான June 12 அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் வானம் பொய்த்தாலும் விவசாயிகள் நலனின் அக்கறை கொண்ட நம் அரசு பொய்க்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கினார். அதோடு இத்திட்டம் முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்திட தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணித்து வருகிறார். இதனால் இதுவரை 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர்காப்பீடில் கொண்டு வரப்படும்.

இந்த அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்நினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவைப்புறத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான் மாவட்ட ஆட்சிகளுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்திற்கு குறிப்பாக பெங்களூரா ரக மாம்பழத்திற்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலை இருந்தது. எனவே பெங்களூரா ரக மாம்பழத்திற்கு ஒன்றிய அரசின் சந்தை இடையீட்டு திட்டத்தில் விலை வித்தியாச தொகையை வழங்க ஒன்றிய அரசுக்கு உரிய கருத்துருவினை அனுப்பி முதல் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்படுவதற்குள் பெங்களூரா ரகத்தின் அறுவடை முடிவுற்ற நிலையில் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தாலும் திட்ட நடைமுறைகள் தெளிவாக வகுப்பப்பட்டிருப்பதால் இனி வருங்காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை முற்றிலும் தயாராக உள்ளது. மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026-27 ஆம் ஆண்டிற்கு 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களிலும் உற்பத்தியினை அதிகரித்து தண்ணீரைவை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரிய திட்டங்களை செயல்படுத்தி இந்த இலக்குகளை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளதால் பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானாவாரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த பிறவியில் தாம் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் இப்போதே அவர் எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் மகனாக தான் இருக்கிறார். அதனால்தான் பயிர் சாகுபடி தொடர்ந்து மேற்கொள்ள உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆம் ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இயற்கை சீற்றங்களால் நிகழும் பாதிப்புகளினால் ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்ய பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையும் இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களுக்குரிய நிவாரணமும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் இந்த அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவி அவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேல் நேர்மைக்கும் நெருப்புக்கும் உருவான தமிழரான நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் அவற்றின் முழு பலன்களும் விவசாயிகளை சென்றும் சேரும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பாரபட்சமின்றியும் செயல்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி அனைவரும் விரும்பத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும். வேளாண்மை துறை முந்தி தரிசடித்து முச்சாரியை மறித்து நைந்திடவே சேறு கலக்கி நயமாக நாள் உழவு பிந்து உழுது கட்டி பேர்த்து மிதித்து அழுத்தி பந்தியாக வரப்பு படுத்தி

கூப்பிடு, தோளோடு தோல் கொடுத்து உற்பத்தியை பெருக்கவும் வேளாண்மைத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது, நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிறமண், கரிசல் மண், சாம்பல் நிறமண், வண்டல் மண் என பல்வேறு மண் வகைகள் உள்ளன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் உள்ளவாறே ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மண் வகையும் உண்டு. ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 100,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3,00,000 விவசாயிகளுக்கு மண்நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6,16,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 100,000 ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்திட ஏக்கருக்கு 3,000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 100,000 ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4,50,00,000 ரூபாயிலும் உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும் மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ், கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12,38,00,000 ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையினை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும் இயற்கை வேளாண்மை வாயிலாக மண் வளத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3,125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், 7,500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும், 2026-27 ஆண்டில் 9,12,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும், மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விளைபொருட்களில் நச்சுப் பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக

பெறவும், நஞ்சற்ற பொருள்களை நுகர்வோர் பெறவும், நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2000 ஏக்கரில் செயல்விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம், விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து 7730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும், 14570 மெட்ரிக் டன் சான்று அளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆண்டு 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் செயற்கை நுண்ணறிவு ஏஏ திட்டம், சரியான நேரத்தில் விவசாயிகள் கிடைக்கும் தகவல், சரியான நேரத்தில் பெய்யும் மழைக்கு நிகர் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தி மண் வளம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திரவெளி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்ணலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம், தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி பருப்பினை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும், உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரிலிருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 8,77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய
திருதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி இதனை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63,81,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 1,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த நீர் தேவை கொண்ட அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை இரு மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமத்திணை, பாப்பரை, குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல், புரதசத்து, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும் குளுட்டான் கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை, திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்கத்திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120,00,000 பொதிகளில் 98% பிற மாநிலங்களிலிருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டம் தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 17,70,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மீள கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, மகோகனி,
சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மரவகைகளை

ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்று விதைகள், விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். இதனை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக 2026-27 அரசு விதைப்பெண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு விதைப்பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள், 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். வன விலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகள் தொன்று தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை கவன் கொண்டு அடித்தும், மூங்கிலால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழக்கியும், மகளிர் திணைப்புனும் காத்ததை ஒளிகளை தட்டை புடைனர் புனம்தோறும், கிளிகடி மகளிர் விழிப்படு பூசல் என்றும், பன்றிகள் சொல்லும் சிறிய வழிகளில் அவை புகுந்து மாட்டிக்கொள்ளும்படியான பெரிய கற்பலகையான அடர் என்னும் அரிய பொறிகள் வைத்து ஆடவர் காத்ததை விளைபுணம் நிலத்தலின் கேளல் அஞ்சி புலைத்தோறும் மாட்டிய இருங்கால் அடார் அரும்பொறி என்று மலைப்படுகாடாம் நம் கண்முனை விரிக்கிறது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்றுப்பண்டிகளால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்று பன்றியால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 7,35,00,000 ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காற்று பன்றி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1,35,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செயல்படுத்தப்படும். காட்டுப்பன்றி மட்டுமல்லாது யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்துள்ள இடங்களை காட்டு பன்றிகள் தங்கள் வாழ்விடமாக கொண்டு அருகிலுள்ள விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. எனவே காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண் வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் மாநில நிதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும், நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றுக்கு 70%, சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 இத்திட்டத்திற்கென 56,72,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குதல், மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர்

அஞ்சலி அம்மாள், சிறு குறு விவசாயி விருது. 2026-27 ஆம் ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிகளான நம்மாழ்வர் விருது. உயிர்ம வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆம் ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வர் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2,00,000 ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள். வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கையத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். வேளாண் கண்காட்சி. நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னெறி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டி இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்திட புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ 3,56,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சர்க்கரை துறை. விதை கரும்பு மானிய திட்டம். கரும்பு சாகுபடியில் இயந்திர அறுவடையை ஊக்குவித்து செலவினத்தை குறைத்திட அகலப்பார் முறையில் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை நடவு செய்ய முன்வரும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பருசீவல் நாற்றுகள், 1 பொரு விதைக்கரணைகள் வழங்கிட 9,36,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 17,315 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், 1 பரு விதை கரணைகள், தோகை உரித்தல், நிழல் வளைக்கூடம் அமைத்தல்,

போகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணுட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி ஒன்று கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின் பேரில் நாள் ஒன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை டிபிஆர் மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலப்பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலை துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நீர் மேலாண்மைக்கான துளி துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், தடிந்தேலிலி தான் நல்காது ஆகிவிடின், மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும்போ என்பது திருவள்ளுவரின் வாக்கு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மேம்படுத்தி இருக்கும் நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் 2,22,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம். கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனைப்பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் குட்டை பனை, விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம். வீட்டுத் தோட்டங்களில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மையற்ற பழங்களும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யப்படுவதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் குறைகிறது. எனவே நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மன மலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். தமிழ்நாடு மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்கீம். புரோக்கோலி,

கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை, ஆலி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 முதல் 21 நாட்கள் வயதுடைய இளம் நாற்றுகள் தளிர் கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தளிர் கீரைகளில் முதிர்ந்த செடியினை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. எனவே புதிய முயற்சியாக பொதுமக்களிடையே தளிர் கீரைகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் விதைகள், விதை வளர்ப்பு தட்டுகள், தென்னை நார் கட்டிகள், நீர் தெளிப்பு கருவி, வழிமுறை கையேடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 20,000 தளிர்கீரை தொகுப்புகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2026-27 ஆம் ஆண்டில் 1,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல், உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தியினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆம் ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சாமந்தி மலர் சாகுபடியில் பருவநிலை மாறும் காலங்களில் சூரிய ஒளி பெறும் கால அளவு பகற்பொழுது மாறுபடுவதால் சாமந்தி உற்பத்தியும் அதற்கேற்ப மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரமும் மகசூலும் குறைவதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் சாமந்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க பருவநிலை மாறுபடும் காலங்களில் தேவையான கூடுதல் ஒளியை ஏற்படுத்தி செடிகளின் வளர்ச்சியை தூண்டுவதன் வாயிலாக பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு எல்இடி விளக்கில் அமைக்கும் திட்டம் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். பசுமை குடில், நிழல்வலை குடிலில் உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம், பூச்சி, நோய் தாக்குதல் என்று பயிர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்யவும் முடிகிறது. குறைந்த இடத்தில் 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூலும் தரமான விளைபொருளும் அளித்து சந்தையில் நல்ல விலை கிடைக்க செய்வதை உறுதி செய்யும் இச்சாகுபடி முறையை பரவலாக்க 2026-27 ஆம் ஆண்டில் 15,55,00,000 ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3,00,000 சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல்வலை குடில்கள் அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையில் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி நோய் தாக்குதல்கள், பறவைகள் அதிக வெப்பம், மழை ஆகியவற்றிலிருந்து பழங்கள் பாதுகாக்கப்பட்டு பழங்களின் தரமும் தோற்றமும் மேம்படுகின்றன. கூடுதல் நன்மையாக பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைவதுடன் சந்தை மதிப்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. எனவே விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் 2026-27 ஆம் ஆண்டில் 2,500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரையும் வாழைக்கு குல உரையும் 2,50,00,000 ரூபாய் நிதியில் வழங்கப்படும். பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தலமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடிவகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தலமைப்பை ஊக்குவிக்க நடப்பாண்டில் ரூபாய் 11,73,00,000 நிதியில் நிரந்தர பந்தலமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டுக் கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆம் ஆண்டில் 6,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6,175 ஏக்கரில் வாழைக்கு முட்டுக் கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள் காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைபொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றனர். இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆம் ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3,000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு

வஞ்சியில்லா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8.43 கோடி ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை. தமிழ்நாட்டில் சுமார் 5 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு பூக்கள் மற்றும் காய் பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக்கு வழங்குவதற்காக 6.20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர் வாடல் நோய் மற்றும் சுருள் வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1350 ஏக்கர் பரப்பளவில் அபோர்டோ கிரைசா என்ற இறைவிலிங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளையை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலிங்கி, ஐசேரியா, புமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வைகேணை, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா உமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பணி ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம். தென்னை விவசாயிகளின் வருமானத்தை நீடித்த நிலையான முறையில் பெருக்குவதற்கும் மதிப்பு கூட்டுவதால் நீரா தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்யவும் நிலையான சந்தை வாய்ப்பினை உருவாக்கவும் தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாகவும் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 22.30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும். இக்கழகத்தின் வாயிலாக அறுவடைக்கு பின் தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகள், பதப்படுத்துதல், தரக்குறியீடு இடுதல், சிப்பம் கட்டுதல், ஏற்றுமதி ஆகியவை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். மேலும் விரிவான சேவைகளை வழங்க ஏதுவாக தென்னை வளர்ச்சி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தோட்டக்கலைத் துறையுடன் ஒருங்கிணைந்து இக்கழகம் செயல்படும். நடப்பாண்டில் இதற்கென 5.30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல். ப்ளூபெரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவைகொடா, கிவி, மங்குஸ்தான், பேசன் பழம் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்களின் நுகர்வு பொதுமக்களிடையே அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை நமது விவசாயிகளின் தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்திட 1.87 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர தாய்லாந்து இனிப்பு புலியையும் KLD HRMN 99

போன்ற குளிர் பிரதேசம் இல்லாத பகுதியில் விளையக்கூடிய லோச்சில் ஆப்பிள் ரகங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புலி சாகுபடி ஊக்குவிப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படும் பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நீடித்த மற்றும் நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய மாற்று பயிர்களை ஊக்குவிப்பது அவசியமாகும். அந்த வகையில் ஆண்டுக்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் மழைப்பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளியமர பரப்பு விரிவாக்கத்திற்காக ஹெக்டருக்கு ரூபாய் 20,000 வீதம், 5 ஆண்டுகளில் 1,250 ஏக்கரில் 1 கோடி ரூபாயில் நிதியில் புலி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியில் 250 ஏக்கரில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். குன்னூர் பழவியல் நிலையத்தில் புதிய ரகங்கள் அறிமுகம். 100 ஆண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய்பழம், பிரசிமான் போன்ற பல வகையின் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மரபணு தொகுப்பு 75 லட்சம் ரூபாய் நிதியில் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகளையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவை தாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாளையில் பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள் இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவைதாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றுக்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவைதாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2,500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமையாததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்தவும் விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும் திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிது உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22,80,000 ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். பழங்கள் காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை இந்த தலைமுறையின அறிய செய்யவும் வீட்டு தோட்டங்களிலும் மலைப்பகுதியில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய காய்கறிகள் பல ரகங்களை மீட்டு பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. 2026-27 ஆண்டில் செங்க வறுக்கை, வெட்டையன், சூரங்குடி வெட்டையன் போன்ற மாரகங்கள், பன்ரூட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி போன்ற பல ரகங்கள், மட்டி, நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க 3,88,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே மருத்துவ பயிர்களின் பயன்பாடு மிகச் சிறப்பாக இருந்து வருகிறது. நவீன மருத்துவத்துறையில் மூலப்பொருளாக இப்பயிர்களின் தேவையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கும் முறையை தாண்டி தற்போது அவை வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர்களின் சாகுபடியை மேலும் ஊக்குவிப்பதுடன் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீத்தா சாகுபடியையும் பரவலாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும்.

2026 27 ஆண்டில் 1720 ஏக்கரில் 1,51,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வேலூர், வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டத்தில் 85 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆண்டுதோறும் சுமார் 35,00,000 நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் குழித்தட்டு காய்கறி நாற்றுகள், பழஞ்செடிகள், மரங்கன்றுகள், அழகு செடிகள் ஆகியவை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழும் நேரடி விற்பனையிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையில் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டமைப்பு வசதிகள் 2,03,00,000 ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். திருவள்ளுவர், திருவள்ளுவர் மாவட்டம் புட்லூரி மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளுவர் மாவட்டம் புட்லூரி 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்று பண்ணை அமைக்கப்படும். இத்திட்டத்தினை 5 ஆண்டு காலத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகளிலும் 24 பூங்காக்களிலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரம், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கருவிகள், பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் போன்றவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது பயன்பாட்டு இடங்கள், வீடுகள் போன்றவற்றிலும் சில நிழல் எழிலூட்டும் பணிகளுக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் தனித்துவமான இணையதளம் தமிழ்நாட்டு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையினை பேன்கோடா வாயிலாக உருவாக்கப்பட்டு குறைந்த செலவில் வீட்டுத் தோட்டங்கள் அமைத்தல், புல்தரைகள் அமைத்தல், அலங்கார செடிகள், பூச்செடிகள் நடவு செய்தல் ஆகிய எழிலூட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் டான்கோடா நில எழிலூட்ட பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு எங்கும் உள்ள நகர்ப்புறங்கள் அழகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளாகங்களாக மாற்றப்படும். வேளாண்மை பொறியியல் துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் பணிகளிலே காலத்தே மேற்கொண்டால் மட்டுமே உரிய மகசூல் பெறசூல் பெற இயலும். வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கவும், இயற்கை வளங்களான மண் மற்றும் நீரினை பாதுகாத்து செறிவூட்டுதல், வேளாண்மையில் புதுப்பித்தக்க ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றுக்கும் பல்வேறு திட்டங்களை வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது. தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல். வேளாண்மையில் கருவிகளின் பயன்பாடு குறித்து நாம் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம். அவற்றில் முதன்மை கருவியான ஏரியினை முன்வைத்து பின்னர் வந்த கம்பரும் வேளாண்மை சிறப்பை கூறும் தனது நூலுக்கு ஏரெழுபது என்று பெயரிட்டதோடு உழவுக்கு உறுதுணையாக ஆகும் உறுப்புகளை மேலி, ஊற்றாணி, நுகத்தடி, நுகத்துளை, நுகத்தாணி, பூட்டாங்கயிறு, தொடை, கொழு, கொழுவானே, தாற்றுக்கோள், உளவெருது என பட்டியலிட்டு அவை ஒவ்வொன்றின் சிறப்பினையும் தனித்தனாக பாடியுள்ளார். கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கலை பரவலாக்கும் நோக்கில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் முதலியன மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆண்டில் 227,20,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசைக்கலை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முதல் சூரிய கூடார உலர்த்தி அமைக்க அதிகபட்ச மானியமாக இருந்த 350,000 ரூபாயினை உயர்த்தி 440,000 ரூபாயாக வழங்கப்படும். பெண் விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமாக்கலை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.
வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க உதவும் ட்ரோன்கள் போன்ற நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவும் வருமானத்தை உயர்த்திடவும் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 50 கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2 கோடி 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயம் காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆண்டில் மொத்தம் 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல். பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 1,20,000 ரூபாயும் இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம். வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கென 2026-27 ஆண்டில் 23 கோடி 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக

மையம் வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடியம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும் இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8 கோடியே 13 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடற்கரையோர தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரியசக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்துக் கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரடிக்கும் களம் அமைத்துக் கொடுத்தல். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், நிலக்கடலை, கம்பு, மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் தானியங்களை கதிரெடுத்து பிரித்தெடுத்து அவற்றை உலர்த்தி சேமிக்கவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைத்து உரிய விலைக்கு விற்று பயன்பெறவும் தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில் 100 கதிரடிக்கும் களங்கள் மொத்தம் 2,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் அமைத்து தரப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை இ வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மேலும் 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடாரங்கள் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவியின் மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பத்தை பரவலாக்க 1,25,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டிகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதிகள் கிராமப்புறங்களிலே கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள் தொழில் முனைவர்களின் வாயிலாக வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரையே இயந்திரமயமாக்கம். உழவு தொடங்கி பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி முழுமையான இயந்திரமாக்கலை மேற்கொள்வதன் வாயிலாக சாகுபடி செலவினத்தை குறைக்க இயலும். எனவே 225 ஏக்கர் பரப்பிலான விவசாயிகளின் வயல்களில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதல் குறித்த கள செயல் விளக்கங்கள் வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களால் அக்ரிடெக் என்டர்பிரினர்ஸ் 100% மானியத்தில் 46,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும்

விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும். வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனின் கரங்கள் உதிர்க்கும் வியர்வையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களின் பயணம் பண்ணையில் தொடங்கி பல்வேறு நிலைகளை கடந்து நுகர்வோரின் கைகளை சென்றடையும் வரையிலும், கடல் கடந்து ஏற்றுமதியாகி உலக அரங்கில் மிளிரும் வகையிலும் மதிப்பு சங்கிலினை ஏற்படுத்தி வலுப்படுத்திடவும், எளிதில் சந்தையை அணுகிடவும், சந்தை வாய்ப்புகளை அதிகரித்திடவும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், மதிப்பு கூட்டுதலை பரவலாக்கவும், சந்தை இணைப்புகளை வலுப்படுத்தி நிலையான மற்றும் முழுமையான வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அரசின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை 2026-27 ஆம் ஆண்டில் செயல்படுத்த இத்துறை திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறை உடைய நம் முதலமைச்சரின் இத்திட்டங்களால் இந்த ஆட்சியில் வேளாண் வளர்ச்சியை யாரும் அணையிட்டு தடுக்க முடியாது. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் உழவனின் உழைப்பிற்கு உன்னத விலை கிடைத்திட வளங்குன்றா வேளாண்மையால் மாநிலம் செலுத்திட வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சார்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். இப்பணிகளை மேற்கொள்ள இவ்வாண்டு 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் உயிர்ம வேளாண் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை உயர்த்திட உயிர்ம வேளாண் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், விருப்பமுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், வர்த்தகர்களுடன் இணைக்கப்படுவதோடு உற்பத்தியாளர் வர்த்தகர்கள் இணைப்பு, தேசிய சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு, சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் பாரம்பரிய நெல், மிளகாய், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆம் ஆண்டில் இதற்கென 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உயிர்ம வேளாண் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு உழவர் சந்தைகளில் வாரம் ஒரு நாள் உயிர்ம வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விளைபொருட்களை விற்பனை செய்ய உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல். சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக 1ஆம் ஆண்டு 2000 ரூபாயும், 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10,000

ரூபாயும் தலைமை செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் ஒன்றுக்கு 12,500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறந்த நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சந்தை இணைப்பு மதிப்பு கூட்டல் மற்றும் நிலையான வருவாய் ஈட்டுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு மண்டல அளவில் கண்காட்சிகளும் நடத்தப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போளூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய இரு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், பற்றல், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டித்து தரத்தை பாதுகாத்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளாகங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பிகே அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை 2ம் மற்றும் 3ம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா, ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்தும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்பநீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம்பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1 கோடியே 94 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும் சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும் நுகர்வோருக்கு

சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கறிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்திடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி, தக்காளி போன்ற எளிதில் அழுகக்கூடிய விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4 கோடியே 26 லட்சம் ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்தலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்பம், நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவர்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றுபோதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உறையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம், தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம் இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல், விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு கியூஆர் குறியீடு, கியூஆர் கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு கியூஆர் குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கம் ஆகியவற்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய தூணாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமண பயிர்கள், மலர்கள் ஆகியன பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இப்பயிர்களில் தரமான விளைபொருட்களை விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும், விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக

மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மையில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வர் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வெளி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். ஏற்றுமதிக்கு ஏற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கான தொழில்நுட்ப மையங்களை நிறுவுதல். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் ஏற்றுமதிக்கு உகந்த பயிர்களான மா, மஞ்சள், மிளகாய் முதலியவற்றில் நஞ்சற்ற சாகுபடி குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளும் ஏற்படுத்தவும், இப்பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளை உலகளாவிய ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைப்பதற்காகவும், பயிர் வாரியாக ஏற்றுமதிக்கான நவீன தொழில்நுட்ப மையங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி ஹப்ஸ் நிறுவப்படும். இம்மையங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தேவையான உயர்தர பயிற்சிகள், முறையான வழிகாட்டுதல்கள், விரிவான தொழில்நுட்ப ஆதரவுகள் ஆகியவை வழங்கப்படும். இதன்படி மா தொழில்நுட்ப மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரிலும், மிளகாய் தொழில்நுட்ப மையம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும், மஞ்சள் தொழில்நுட்ப மையம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரிலும் புதிதாக நிறுவப்படும். இம்மையங்களை அமைப்பதற்கென தலா 1,50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 1,000 விவசாயிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் சர்வதேச ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படுவார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மாணவ மாணவருக்கு விடுதி வசதிகளை விரிவுபடுத்துதல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் 2,400 முதல் 3,500 மாணவர்கள் வரை இளநிலை மற்றும் முதுநிலை வேளாண் கல்வி பயில சேர்க்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகளின் எண்ணிக்கை 70 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் நிலையை அறிந்த நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தங்குமிடங்களை உடனடியாக வழங்கி அவர்கள் எவ்வித இடர்பாடுமின்றி கல்வி கற்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் விடுதிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க செய்யப்படும். இதற்கென 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதி ஆதாரங்களிலிருந்தும் வழங்கப்படும். கோழி கழிவிலிருந்து மண்வள மேம்பாட்டிற்கு உரம் தயாரித்தலுக்கான ஆராய்ச்சி. தமிழ்நாடு முட்டை மற்றும் கறிகள் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. இதில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முட்டை கோழி மற்றும் கறிக்கோழி தொழிலின் மையமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5,400 முதல் 6,700 மெட்ரிக் டன் வரையிலான கோழி கழிவு உற்பத்தி ஆகிறது. இக்கழிவுகள் எவ்வித பாதுகாப்பு முறைகளையும் கையாளாமல் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்படைகிறது. இந்நிலையில் பெருவாரியான விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் முக்கியமாக நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேரும் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உர உருண்டைகளாக தயாரித்து பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிய பேருந்து

வந்து வழங்குதல். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. கோவையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும் 3000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் விவசாயிகளின் வயல்கள், கூட்டுறவு வங்கிகள், வேளாண் சந்தைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு செயல்வெளி கற்றலை பெறுகின்றனர். மாணவர்கள் இத்தகைய களப்பயணங்களை பாதுகாக்கவும் சிரமமின்றி மேற்கொள்ள தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வாங்க 1,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்தும், 1,50,00,000 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதியிலிருந்தும் வழங்கப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் TNAPEX கோயம்புத்தூர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தல் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உயர்திறன் மையம் அமைத்தல். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் TNAPEX மூலம் 2,62,00,000 மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். இம்மையம் புத்தாக்கம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கம், பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் உணவு பதப்படுத்துதல் சூழலை வலுப்படுத்தும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பயன்பெறும். வணிக முத்திரை சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாட்டு சேவைகளை வழங்குதல், உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் TNAPEX வாயிலாக வழங்கப்படும். இத்திட்டம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வண்ணம் செயல்படுத்தப்படும். இதற்கென மொத்தம் 8,61,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைய வணிகம், இ காமர்ஸ் மற்றும் விரைவு வணிக குயிக் காமர்ஸ் தளங்களில் இணைவதை ஊக்குவிக்க சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் ஆதரவும், 100 உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் தரச்சான்றிதழ் ஆகியவையும் சுமார் 2,00,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் போன்ற முக்கிய வேளாண் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கான தடமறிதல் சேவைகளும் வழங்கப்படும். இதனால் வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் TNAPEX மண்டல மையங்கள் உருவாக்குதல். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம்

0: விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159,41,00,000 ரூபாய் அளவிற்கு பயிர்கடனும், 19,324 நபர்களுக்கு 140,91,00,000 ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டு பயிர்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3,000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1,800 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5,267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்னரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,560 ரூபாயும் பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 614,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின் கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில்
1: மாண்பு உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. ரகசியமாக மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசலாம். பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுறது எனக்கே எல்லாமே கேட்குதுங்க. அவருடைய பேச்சுக்கு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு நீங்கள் தொடரலாம். மாண்பு அமைச்சர் தொடரலாம்.
0: அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையன்று கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாயில்கள் மற்றும் வடிகால்களில் 5,955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1,161 தூர்வாரும் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். கால்நடை பராமரிப்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நிலையான வாழ்வாதாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை அளித்து கிராமப்புற பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்வதில் கால்நடை பராமரிப்பு துறை முக்கிய பங்காற்றுகிறது. எருமை இனப்பெருக்கத்திறனை மேம்படுத்துதல். 1,000 எருமை கிடரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1,000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் 1,52,000 காங்கேயம், 14,000 புலிக்குளம், 42,000 கும்பலதேரி, 55,000 பருக்கூர், 20,000 தோடா எருமைகள் என பாரம்பரிய கால்நடை இணையங்கள் தனிநபர்களில் உள்ளன. அவற்றில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் கால்நடை

பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கென 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அரசு முகமைகளுடன் உரிய ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால் வளம். தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு 407 கிராம் என உள்ளதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைத்தல். குறு மற்றும் சிறு பால் உற்பத்தியாளர்களிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாயை உறுதி செய்யும் நோக்கில் தலா 5 கால்நடைகள் 3+2 மாதிரி கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும். மீதமுள்ள திட்ட செலவிற்கு குறைந்த வட்டியில் நிறுவன கடன் உதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இம்முயற்சியினால் பால் உற்பத்தி அதிகரிப்பதோடு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு பால் பண்ணைகள். பால் உற்பத்தியாளருக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் 5,000 சிறிய பால் பண்ணை அலகுகளை நிறுவுவதற்காக 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த சிறு பால் பண்ணைகள் திட்டத்தில் தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் 2026-27 ஆண்டில் 4,19,19,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கால்நடை தீவனத்தை மானிய விலையில் வழங்குதல். பால் உற்பத்தி செலவை குறைத்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான சமசீர் கால்நடை தீவனம் கிலோ 1 ரூபாய் மானியத்தில் 1 கால்நடைக்கு 3 கிலோ வீதம் 300 நாட்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டம் அறிவியல் சார்ந்த தீவன மேலாண்மை முறைகளை ஊக்குவித்து பால் உற்பத்தி திறனை உயர்த்துவதுடன் பால் உற்பத்தியாளர்களின் வருவாயையும் மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானிய விலையில் தாது உப்பு கலவை வழங்குதல். ஆரோக்கியமான கிடரி கன்றுகள் எதிர்கால பால் உற்பத்திக்கான அடித்தளமாகும். கறவை மாடுகளின் வளர்ச்சி, இனப்பெருக்க திறன் மற்றும் வாழ்நாள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 50,000 கிடரி கன்றுகளுக்கு 50% மானியத்தில் தாது உப்பு கலவை ஓராண்டுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 2,76,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மீன்வளம் மற்றும் மீனவர் நலம். தமிழ்நாட்டின் கிராமப்புறம் பொருளாதாரத்தில் உள்நாட்டு மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கியமான தூண்களாக உருவெடுத்துள்ளன. இத்துறை உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. மாநிலத்தில் சுமார் 3,85,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்நாட்டு நீர்வளங்கள் அமையப்பட்டுள்ளன. இந்த உள்நாட்டு மீன்வளமானது மீன்வள மேம்பாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊராட்சித்துறை நீர்நிலையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் 1 ஹெக்டேருக்கு 2,000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5,000 ஹெக்டேர் பரப்பளவில் 75,00,000 ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதசத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல். பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ள மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள மீன் குஞ்சுகள், தீவனம் போன்ற இடுபொருட்களை வாங்குவதற்கு

தேவையான மானியம் மீன் வளர்ப்பிற்கு வழங்கப்படும். இது மீன் வளர்ப்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் இத்திட்டம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தவிர நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாருதல், பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பித்தல் போன்ற விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே இணைப்பை உறுதி செய்வதற்கும் வேளாண் விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் இணைக்கப்படாத ஆதி திராவிட பழங்குடியின குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவு நீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டும் தண்டுகள், செறிவூட்டும் கிணறுகள், நாற்றாங்கால், மரங்கன்று நடுதல், மண் வரப்பு, கல் வரப்பு போன 12,000 பணிகள் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக பகுதிகளை சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு போன்ற பிரிவுகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி அளித்து அத்தொழில்நுட்பங்களை அவர்களின் பண்ணைகளில் பின்பற்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிர் விதை உற்பத்தி. தரமான பயிர் விதைகள் உற்பத்திக்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்புகளை வலுப்படுத்தி பயிர் வகை பயிர்களில் விதை இருப்பினை அதிகரித்திடும் வகையிலும் 2026-27 ஆண்டில் மேலும் 50 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் 1 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இந்த 150 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகள் வேளாண்மை துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்குதல். 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆம் ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இயற்கை பண்ணைய தொகுப்புகள் உருவாக்கும் விளைநிலத்தினை வளமாக்கி எந்த ஒரு ரசாயன பயன்பாடுமின்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்திடும் வகையில் 2026-27 ஆம் ஆண்டில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 மாவட்டங்களில் அமைக்கப்படும். இத்தொகுப்புகள் மூலம் இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பல்வேறு பாரம்பரிய நடைமுறைகள் பற்றி விவசாயிகளை தெரிந்து கொண்டு பின்பற்ற இயலும். வனத்துறை 2026-27 ஆம் ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வேளாண் வருவையை பன்முகப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும் 500,000 சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20,000 பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10,000 சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி

வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில் எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தியினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், பட்டாமாறுதல் ஊரகம், கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணையவழி பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டாமாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டாமாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள், டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையள்ளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல் நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கு பண்புகளுடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயல்களை கண்டு கேட்டு வியப்பவர்கள்தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சீர்வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடிவளரும் பேர்வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும் ஏர்வளரும் திருவளரும் இசை வளரும் கடல் சூழ்ந்த பார் வளரும் காரலார் பயிர் வளரும் திறத்தாலே பெருமுகள் படைத்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர்வளரும் சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும் வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும் பெருமைமிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும் அழகுமிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 780 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவு நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகளும் அமையும். கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உழவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல வேளாண்மையை மேம்படுத்த உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போது உள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன்.

0: பெரும் ஆண்டுகளில் இன்னும் பல பல திட்டங்கள் தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்களின் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாவட்டத்தை சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் ஐஎஸ் அவர்களுக்கும், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு எம் ஏ சித்திக் ஐஎஸ் அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் ஐஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்றே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏ ட்ரூ லீடர்ஸ் ஹேஸ் த கான்பிடன்ஸ் டு ஸ்டாண்ட் அலோன், த கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன்ஸ் அண்ட் த கம்பேஷன் டு லிசன் டு த நீட் ஆஃப் த பீப்புள் என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல, எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்கிறேன், லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் தி கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன். ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் தி கம்பேஷன் டு த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வாழ்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டு வேளாண்மை. நன்றி, வணக்கம்.
1: மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை
2: புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க,
1: அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறிக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன்.
2: அதை ஏற்கனவே மாண்பு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகளை அவர் குறிப்பிட்டிருந்தால், கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிலிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்குமான பேசுவோர் பட்டியல் உரிய நேரத்தில் தயாரிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அந்த நாளில் பேசுவோர் பற்றிய விவரங்களை முந்தைய நாளே அளிக்குமாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களையும் நான் கேட்டுக் கொள்கிறேன். மேலும் மாண்பு உறுப்பினர்கள் 29 பேர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருள்கள் குறித்து கவன ஈர்ப்பு மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு ஆகியவற்றில் 110 முன் அறிவிப்புகளை இதுவரை கொடுத்துள்ளார்கள். 110 அந்த முன் அறிவிப்புகள் அனைத்தும் பெறப்பட்ட அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் மாண்பு அமைச்சர்கள் பதில்களை தயார் செய்து வைத்துக் கொண்டால்தான் நான் அவற்றில் எவை எவை முக்கியமானவை என்று கருதுகிறேனோ அவைகள் பேரவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர். வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்ததன் நேரடி ஒளிபரப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் சரியாக 11:42.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கண்டில் 58th சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டி நடந்தது. இது 1968 முதல் ஆண்டுதோறும் நடக்கிறது. உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான உலகளாவிய வேதியியல் போட்டியான இது மாணவர்களின் கோட்பாடு மற்றும் செய்முறை திறன்களை சோதிக்கும் சிறந்த களமாக விளங்குகிறது. இந்த ஆண்டுக்கான போட்டியில் 93 நாடுகளைச் சேர்ந்த 363 மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் நம் நாட்டின் சார்பில் பங்கேற்ற 4 மாணவர்கள் தலா ஒரு தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளனர். ஒடிசாவை சேர்ந்த தேபதத்தா பிரியதர்ஷினி, பஞ்சாபை சேர்ந்த அர்ஷித் சிங்கால், டில்லியை சேர்ந்த கபீர் சில்லார், தெலுங்கானாவை சேர்ந்த சந்தீப் குச்சி ஆகிய மாணவர்கள் தங்கப்பதக்கம் வென்றனர். இதன் வாயிலாக சீனா, வியட்நாம் மற்றும் ரஷ்யாவின் தனிநபர் பங்கேற்பாளருடன் இணைந்து இந்த ஆண்டு ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை நம் நாடு பகிர்ந்து கொண்டுள்ளது. அதுமட்டுமின்றி சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் நம் நாடு முதலிடத்தை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய கேள்வி: இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த இரு நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த இரு நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: நேர்களின் திரைக்காணம் கேட்கலாம்.

நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

பொல்லாதவன் திரைப்படத்திற்காக கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெற்றது.

நிகழ்ச்சி நிரல் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மணி 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்களை குறித்து வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் என் சுப்பிரமணி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி.

2:55 வானிலை அறிக்கை சென்னையில், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில், 3:05 அளவு ஊட்டி. கருப்பை வாய்ப்புற்று நோயை தடுப்பதற்கான எஸ்பிவி தடுப்பூசி முறை, இது குறித்து அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர் மருத்துவர் முகமது ஈஷா அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலார் ஈரோ ஸ்பெஷல். 5:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை ஏஞ்சல். 6:40 பெட்டதகமலு படுங்கொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி உழவர் அனுபவம் நேர்முகம் இடம்பெறும். மீன் வளர்ப்பு குறித்து அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவங்களை பகிர்கிறார். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 8:30 நினைத்தாலை இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி ஏஞ்சல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர் சுதேசி சுடர் பத்மநாம ஐயங்கார் நாடகம். எழுதியவர் ஜி நிஷானந்தினி. அமைப்பு கே பவானி எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

உங்களுடைய அழைப்பு வரும் வரை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு பாடலை கேட்கலாம். தொட்டிஜெயா இந்த படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேர்களே, நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. அடுத்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குறிப்பு ஒன்று அனுப்பியிருக்காங்க. அடுப்புகளில் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும், அதை சுத்தம் பண்ணோம்னா சீக்கிரத்தில் சுத்தம் ஆகாது. அதுக்கு ஒரு எளிமையான டிப்ஸ் என்னென்னா, எலும்பிச்சை தோல் அதோட பேக்கிங் சோடா ரெண்டையும் சேர்த்து தொடச்சோம்னா அடுப்பு சுத்தமாக இருக்கும், செஞ்சு பாருங்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தமிழ் அரிசி அவங்க பவானியிலிருந்து. நேரம் 12:18. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்தான் வென்றான். இந்த படத்திலிருந்து பாடலை கேட்போம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: 101.8 நீங்க கேட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: நேரம் 12:23. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பூஜை. இந்த படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

நேர்களே, அடுத்த ஒரு குறிப்பு, நிறைய பழங்களை வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டில் எல்லா பழங்களையும் ஒன்றா வைக்காமல் தனித்தனியாக பிரித்து வச்சோம்னா பழங்கள் வந்து சீக்கிரத்தில் அழுகாது. இந்த ஒரு சின்ன குறிப்பு வந்து மணிமேகலை அவங்க ஊட்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக. நேர்களே, மகளிர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்கலாம், அதுக்கான எண்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். 9344-90-101-8, இன்னொரு எண் 2966-7-8-1, இணைப்பு எண் 04-2-3, வாட்ஸ்அப் எண் 8300-119-101-8. நிகழ்ச்சியில் அடுத்து அலெக்சாண்டர் இந்த படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

சிநேகிதியே நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு குறிப்பு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. சரஸ்வதி அவங்க ஊட்டியிலிருந்து, மெழுகுவர்த்திகளை ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்பட்டப்போ எடுத்து பயன்படுத்தினா திரியை வந்து ரொம்ப நேரத்துக்கு எரியும், சீக்கிரமாக உருகாமல் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இந்த குறிப்போட அடுத்த பாடலை கேட்கலாம். இது கதிர்வேலன் காதல், இந்த படத்திலிருந்து பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா

0: தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லம்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 லட்சம் வீடுகளின் மின் கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரி துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 சுற்று ஏலங்கள் வெளிப்படை தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டு தீ காரணமாக 300 பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30 தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற செட்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9வது சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 இரண்டாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நிலையத்தில் நேரம் போது 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் வித்யாஞ்சலி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் கல்வி. ஆனால் கல்வியின் தரத்தை உயர்த்துவது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, சமூகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையும் ஆகும். இந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் அறிமுகப்படுத்திய சிறந்த முயற்சியே வித்யாஞ்சலி திட்டம். வித்யாஞ்சலி என்பது அரசு பள்ளிகளின் முன்னேற்றத்திற்காக தன்னார்வலர்கள், பழைய மாணவர்கள், கல்வியாளர்கள், தொழில் முனைவோர் நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகளை பள்ளிகளுடன் இணைக்கும் ஒரு தேசிய முயற்சியாகும். இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் மக்களின் பங்களிப்பின் மூலம் பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது ஆகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்துதல், சமூக பங்களிப்பை ஊக்குவித்தல், மாணவர்களின் திறன்களை வளர்த்தல், பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல் மற்றும் கல்வி அனைவரின் பொறுப்பு என்ற எண்ணத்தை

தொழில் வழிகாட்டுதல்கள் மற்றும் உயர்கல்வி ஆலோசனைகள் வழங்கலாம். வாழ்க்கை திறன் மற்றும் ஆளுமை மேம்பாட்டு பயிற்சிகள் நடத்தலாம். நூலகம், விளையாட்டு, சுற்றுச்சூழல், கலை மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் பங்களிக்கலாம் மற்றும் பள்ளி வளாக மேம்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் அல்லது சேவைகளை வழங்கலாம். இந்த திட்டத்தினால் மாணவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள், அனுபவம் வாய்ந்த நிபுணர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள், தன்னம்பிக்கை மற்றும் தொடர்பு திறனை வளர்த்துக் கொள்கிறார்கள், தொழில் மற்றும் உயர்கல்வி பற்றிய விழிப்புணர்வு பெறுகிறார்கள், புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்கிறார்கள் மற்றும் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துகிறார்கள். இந்த திட்டத்தினால் பள்ளிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் பல. அவை சமூகத்துடன் வலுவான உறவு உருவாகிறது, கற்றல் சூழல் மேம்படுகிறது, கூடுதல் கற்றல் மற்றும் வளங்கள் கிடைக்கின்றன, மாணவர்களின் கல்வி ஆர்வம் அதிகரிக்கிறது மற்றும் பள்ளி வளர்ச்சியில் பொதுமக்களின் பங்கேற்பு அதிகரிக்கிறது. வித்யாஞ்சலி திட்டம் கல்வி நிறுவனங்களுக்கும் சமூகத்திற்கும் இடையே பாலமாக செயல்படுகிறது. இதன் மூலம் சமூக பொறுப்புணர்வு அதிகரிக்கிறது, கல்வி சமத்துவம் வலுப்பெறுகிறது, மாணவர்களின் எதிர்காலம் வளமாகிறது மற்றும் நாட்டின் மனிதவள மேம்பாட்டிற்கு பங்களிப்பு கிடைக்கிறது. உங்களின் வெற்றிக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் சமூகத்தின் அனுபவமும் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும். வித்யாஞ்சலி போன்ற திட்டங்கள் உங்கள் அறிவை மட்டுமல்ல உங்கள் கனவுகளையும் விரிவுபடுத்துகின்றன. நீங்கள் வளர்ந்து நல்ல நிலைக்கு அடைந்த பிறகு உங்கள் பள்ளிக்கு திரும்பி அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுங்கள். அதுவே இந்த திட்டத்தின் உண்மையான வெற்றி. வித்யாஞ்சலி திட்டம் என்பது கல்வி திட்டம் மட்டுமல்ல, அரசு பள்ளி மற்றும் சமூகம் இணைந்து மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு மக்கள் இயக்கமாகும். ஒரு குழந்தைக்கு கல்வி அளிப்பது ஒரு மனிதரை உருவாக்குவது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தையும் உருவாக்குவதாகும். நாமும் நமது அறிவையும் அனுபவத்தையும் நேரத்தையும் பள்ளிகளுடன் பகிர்ந்து கொண்டு கல்வி வளர்ச்சிக்கு பங்களிப்போம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் வித்யாஞ்சலி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நேர்கள் இணையை தொடர்ந்து கேட்கலாம் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியின் முதலில் ஹிந்தி படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்து மலையாள படப்பாடல்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு. இன்று பிற்பகல் மணி 2:30 அனுபவ பேழை. வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்து வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் என் சுப்பிரமணி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 நிலத்தில் நேரும் போது 1:21. வண்ண வண்ண பூக்களில் அடுத்த பாடல் கன்னட மொழி பாடல்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில். அடுத்து தெலுங்கு படப்பாடல்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் மணி 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான HPV தடுப்பூசி முறை குறித்து அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர் மருத்துவர் முகமது ஈஷா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மலையாள படப்பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார்.
1: வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும்.
0: மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 1,00,000 விவசாயிகளுக்கு 4

0: கோடி ரூபாய் மதிப்பில் மண்நல அட்டைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். சூரியசக்தி பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும். கடற்கரை ஓர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள், மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்ப்பதற்காக 7 கோடி ரூபாயில் 5 ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றார். நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாணாக்கர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் வர்த்தகம், தொழில், ரசாயனம், உரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினை அமளி நிலவவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் துறைமுக பாதுகாப்பு சூழல்கள் வேகமாக மாறி வருவதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார்.

0: மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின்கட்டணம் வெறும் 0 உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகளில் உள்ளவர்கள் கூடுதல் மின்சாரத்தை விற்றதன் மூலம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தஞ்சை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இன்று அதிகாலை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத ஆலய நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வாக இன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெறவுள்ளது. தெப்ப குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு நிலை தெப்பமாக நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்பகாவடி, மயில் காவடியுடன் முகு பெருமானை தரிசித்தனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அமாவாசை விழா முன்னேற்பாட்டு பணிகளை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16 வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழகத்தில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. திரைகாணம் இது எங்கள் நீதி. இந்த படத்திற்காக மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான திருச்சிக்கடி கோக்காலை சேர்ந்த டி கே சதாசிவம்

பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ளே ஆட்டேனே, பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ளே ஆட்டேனே, பசந்த புள்ளே ஆட்டுக்கே நடஜன பாட்டை பாடுக்கோமே, பசந்த புள்ளே ஆட்டுக்கே நடஜ

0: போஜுகே.
1: நேயர்கள், இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி கோத் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நீலத்தில் நேரம் இப்போது 2:30.
3: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. அனுபவ பேழை.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: வணக்கம் நேர்களே, அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நீங்கள் தலை குனிந்து படிக்கும் புத்தகங்கள் தான் நாளை உங்கள் வாழ்க்கையை தலை நிமிர செய்கிறது. அந்த வகையில் புத்தகங்கள் ஒரு வழக்கறிஞரின் வாழ்வில் எவ்வளவு பங்காற்றுகிறது என்பதை இந்த வாரம் அனுபவ பேழை நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம். இந்த வார நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் வழக்கறிஞரும் தனியார் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமான என் சுப்பிரமணி அவர்கள். கடந்த வார நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் வழக்கறிஞர் என் சுப்பிரமணி அவர்களின் பள்ளி நாட்கள், கல்லூரி நாட்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில அவர் முக்கியமான ஒரு கேள்வியோட அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்திருந்தோம். வாட் இஃப் வழக்கறிஞர் சுப்பிரமணி அவர்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாரு, அதற்கு பிறகு LLB படித்தார். உங்களுக்கு நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய இளங்கலையில இந்த ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எந்த கோர்ஸ் நினைச்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான பதிலா அவர் ஆங்கில இலக்கியத்தை சொல்லியிருந்தார். ஏன் ஆங்கில இலக்கியத்தை குறிப்பிட்டு சொன்னாரு அப்படிங்கறக்கான விடையதான் இந்த பகுதியில நம்ம அறிந்து கொள்ள போகிறோம்.
5: அப்படி நான் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் நான் வந்து LLB எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது, என்னுடைய ஃபீல்டு வந்து நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்திருக்கணும். அப்பத்திலேருந்தே எனக்கு ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கு. ஃபண்டமெண்டல் இல்லைனாலும் அந்த ஆர்வம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாட நான் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்ததுக்கு பதிலாக நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துருக்கலாம் சொல்லி. ஏன்னா அப்போ வந்து நான் பார்த்துட்டு ஏதாவது ஒரு இண்டு பேப்பர் வந்து இண்டு பேப்பர் படிக்கிறது, ஒரு இங்கிலீஷ் புக் இருந்தாலும் அதை படிக்கிறது. ஆனால் அதை புரியுதோ இல்லையோ ரெண்டாவது பிரச்சனை, அதை படிக்கிறது படிச்சுட்டே போகல சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் அந்த இடத்துல கிடைச்சிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி இவனுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர்வம் இருக்கு, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்னால் படிக்க முடியலையேங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு 24 hours பார்த்தோன்னா வழக்கறிஞராக இருந்தாலும் ஐ லவ் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம அறிஞரான

0: பேசுறான்னு சொன்னாலும் இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து ஆங்கிலத்திலையும் பேசணும், அதே இதில் தமிழ்லேயும் பேசணும். கூட்டத்தை பார்த்து தமிழ் தெரிஞ்சாலும் தமிழில் பேசுங்க, ஆங்கிலம் தெரிஞ்சாலும் ஆங்கிலம் பேசுங்க சொல்லிட்டு இப்போ கூட நான் அந்த அதில் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன்.
1: இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், உங்களுடைய கரியர் பாத் நீங்கள் வந்து எப்படி டிசைட் பண்ணீங்க? இங்கே ஊட்டி ஓகே படிச்சிட்டிங்க, ஸோ உங்களுக்கான ஒரு தைரியம் கிடைச்சாச்சு. எல்எல்பி அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி டிசைட் பண்ணீங்க? இதை பற்றின விஷயங்கள் மைசூரில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க?
0: அதுக்கப்புறம் வந்து எல்எல்பி சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்க சொல்லி மைசூரில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அங்கே போய் சேர்த்து விட்டாங்க. ஆனால் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த ஹிஸ்ட்ரி சொல்லி பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாங்கிறது என்ன, இந்தியா எப்படி உருவானது, அதில் என்னென்ன பெரியவர்கள் வந்து எவ்வளோ பாடுபட்டாங்க சொல்லி, அதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் சொல்லி பார்க்கும்போது, அதில் வந்து எல்எல்பிக்கு போனோன்னா ஒரு நல்ல ஒரு டீப்பாக நல்லா ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு புக்கை படித்து அதில் இருக்கிற ஒரு நாலேஜ் கிடைச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் டெஃபினட்டாக சொல்கிறோம் இது உண்மைதான்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வாய்ப்பு வந்து எல்எல்பி போனதுக்கப்புறம் அங்கே வந்து ரொம்ப நல்லா ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. கான்ஸ்டியூஷன் என்ன, அம்பேத்கர் எவ்வளோ பாடுபட்டிருக்காரு, 1947 நம்ம சுதந்திரம் வாங்குகிறோம், ஆனால் 1951 தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் அந்த 4 வருஷங்கள் நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கனால பெரியவர்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டி எல்லாம் வந்து உலகத்து எல்லா கண்ட்ரிக்கும் நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் 2 இயர்ஸ் இருந்து அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் கற்றுட்டு அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணலாம் சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா நாடுகளுக்கும் சென்று அதில் எது பெஸ்ட்னு சொல்லி நமக்கு வந்து டெமோக்ரஸின்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்எல்பி போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நல்லா கிடைச்சது.
1: என்னென்ன புரிஞ்சுக்க முடியுதுங்க சார்? அதாவது ப்ரியாம்பிள், நம்ம கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள் படிக்கும்போது அது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்காது. ஐ மீன் நீங்கள் சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் எ டிரைவ்டு கான்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டினுடைய பெஸ்ட் அதை எடுத்து தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வகுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அதனுடைய ஜென்யூனிட்டி என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும். சும்மா மேலோட்டமாக ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிடலாம், ஆனால் அதுக்குள்ளார என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். இணைந்திருங்கள், அது ஓடி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: மீண்டும் ஒரு முறை அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் வழக்கறிஞரும் தனியார் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமான என் சுப்பிரமணி அவர்கள். ஒரு மேன் அப்படிங்கும் போது நமக்கான ஒரு ஏர்னிங் இருக்கணும், ஸோ நமக்கான ஒரு உலகத்தை கட்டமைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும்.
1: அந்த விஷயத்தில் பார்க்கும்போது எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லும்போது ஊட்டி கோர்ட் தான். ஊட்டி கோர்ட் அப்போ வந்து தாலுக் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்தது. அதே பிரச்சனை தான், நம்ம வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோமே, எல்லாம் இப்போ போட்டுட்டு உள்ளே போகிறதுக்கே வந்து நம்ம கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லி போகும்போது, அப்போ ஒரு சில சீனியர்ஸ், ரெண்டு மூணு சீனியர்ஸ் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாங்க சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, அந்த ஒரு அனுபவங்கள் வந்து ஒரு நல்ல அனுபவம் தான். என்னுடைய சீனியர் அப்போ வந்து என் கோபால் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து வயசாகிருக்காரு, எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு. ஒரு வழக்கறிஞர் டெய்லி கோர்ட்டுக்கு நம்ம வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே கோர்ட்டு போய் உட்காந்தாலும் அதுலேயே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு வழக்கறிஞர் இருந்தாலும் அந்த லா ஜேர்னல் சொல்லுவாங்க, லா ஜேர்னலில் வந்து நம்ம எப்போவும் அந்த லா ஜேர்னல் படித்தாதான் ஒரு நல்ல வழக்கறிஞராக ஆக முடியும். இப்போ கூட நான் வந்து இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு இருக்கேன்னா, இப்போ இன்றைக்கும் இப்போ பேசுகிறேன்னா, ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி லைப்ரரிக்கு போய் ஒரு ஒன் ஹவர் படிச்சுட்டு தான் நான் இங்கே வரேன். எந்த ஒரு வழக்கறிஞர் அந்த லா ஜேர்னல் படிச்சுட்டானா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு பிற்காலத்திலும் ஒரு சிறந்த வழக்கறிஞராக வருவாங்க. அந்த இதில் தான் ஆரம்ப கட்டத்தில் நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருந்தது. ஒரு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது நல்லா சம்பாதிச்சு நம்ம பண்ணோம்.
0: வழக்கறிஞர் அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த என்ரோல்மெண்ட் நீங்கள் பண்ணும் இல்லைங்களா? பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் வந்து அட்வொகேட் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க.
1: ஆமாம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்னையில் வந்து போய் அங்கே போய் என்ரோல்மெண்ட் பண்ணணும். என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
0: ஸோ அந்த ப்ராசஸ் எப்படிங்க சார்?
1: அந்த ப்ராசஸ் வந்து இப்போ இருக்கிற ப்ராசஸுக்கு அப்போ இருக்கிற ப்ராசஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நாங்கள் அப்போ போகும்போது வந்து நாங்கள் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்போம். பேப்பர் பப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சீனியர் அட்வொகேட் வருவார். சீனியர் அட்வொகேட் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணுவார். எனக்கு செஞ்சது வந்து சீனியர் அட்வொகேட் இளங்கோவன். நெக்ஸ்ட்லேருந்து இது பண்ணிடலாம், அது வெரிஃபிகேஷன் அதெல்லாம் இந்த மாதிரி இப்போ இருக்கிற வெரிஃபிகேஷன் மாதிரி இல்லை. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு வழக்கறிஞரை முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து 6 மந்த்ஸ் 1 இயர் கூட வெயிட் பண்ணுறாங்க. அவ்வளோ வெரிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஒரு இது ப்ரொசீஜரை மாற்றிட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் இங்கே வர வேண்டியது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், ஆனால் ஆங்கிலம் என்பது கண்டிப்பாக நிச்சயமாக அது வேணும். அதுக்காக வந்து தமிழை நான் வந்து வேண்டான்னு சொல்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து இந்தியா லெவலில் பார்க்கும்போது ஒரு சில புத்தகங்களை வந்து பார்க்கும்போது ஆங்கிலத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் தமிழில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு புத்தகம் அவ்வளோ இல்லை. டெல்லி ஹைகோர்ட் சொல்லுவாங்க, டெல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க, அங்கங்கே பார்க்கும்போது அந்த ஆங்கிலம் வந்து நல்லா யார் தெரிஞ்சு நல்லா இருக்காங்களோ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஷைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ கூட ஹைகோர்ட்டு போனோன்னா ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சவங்க வந்து நல்லா ஒரு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இப்போ தமிழ் பண்ணிட்டாங்க. நான் இருந்தாலும் அந்த புக்ஸில் இருக்கிறது வந்து ஆங்கிலம் தெரிஞ்சாதான் ஒரு நல்லா நமக்கு ஒரு இதாக வரும். ஒரு சில வந்து டிராஃப்டிங்ஸ் எல்லாம் வரும். டிராஃப்டிங் எல்லாம் வந்தாலும் ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு ஆங்கில திறமை இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற ஒரு என்னுடைய ஒரு எண்ணங்கள்.
0: நிச்சயமாக இது சார்ந்து தான் அடுத்த கேள்வியும் அமைய இருக்குது. நம்ம ஒரு வழக்கறிஞராக பதிவு பண்ணிட்டோம். இப்போது மூவிஸில் பார்க்குறாப்புல நம்ம போய் எடுத்த எடுப்புலேயே ஒரு கேஸ் பிடிச்சி அதில் போய் நம்ம பெரிய அளவில் வாதாடி அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. சாதாரணமாக தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஸோ டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்குமே நம்ம கீப் ஆன் ப்ராக்டிஸிங் அப்படின்னு போயிட்டே தான் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கான வருமான வாய்ப்புகள் எப்படி உருவாக்குறீங்க, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது ஆங்கிலம் சொன்னீங்க இல்லைங்களா, இதில் ஒரு புலமை இருந்தால் தான் நீங்கள் இந்த தொழிலில் நிலைச்சிருக்கவே முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க?
1: எனக்கு வந்து நான் வந்து படித்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஆண்டவனுடைய உதவி தான் சொல்லலாம். அப்போ எனக்கு வந்து உதகை அரசு கல்லூரியிலிருந்து ஒரு சிறந்த ஆங்கில பேராசிரியர் கிருஷ்ணராஜ் சொல்லிட்டு அவர் இப்போ இறந்துட்டார். அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. அப்போ அவர் வந்து என்னுடைய ஆங்கிலத்தை டெஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லை நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நான் இருக்க என்னுடைய சர்வீஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்னுடைய ஆஃபீஸில் உட்கார வச்சு அடிப்படை ஆங்கிலங்கள் எல்லாம் சொல்லி அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்.
0: நீங்கள் வழக்கறிஞராக
1: ஆனதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் என்னுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், ஒரு டிக்ஷனரின்னு என்ன, அது எப்படி இருக்கும்னு, அதில் ஒரு சைன் இருக்குது, நம்ம ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு. அவர் படித்ததுக்கப்புறம் இப்போ கூட அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் தொடர்ச்சியாக. நம்ம வந்து கண்டிப்பாக டே பை டே அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஹைகோர்ட்டு போய் ஒரு கேஸை வந்து ஒரு வாதாடுன்னு சொன்னேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்லேயும் சொல்லலாம், அதில் ஒரு தைரியம் நமக்கு வந்துருச்சு. ஓ, நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸை நம்மளே நடத்தலாங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு. பொதுவாக பார்த்தோன்னா ரிட்டெல்லாம் போட்டோன்னா நம்ம டிராஃப்ட் பண்ண வேண்டியதான், அதுக்கப்புறம் அங்கே போய் சொல்ல வேண்டியதான். தெளிவாக சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இது வந்துருச்சு. ப்ளஸ் புக்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இங்கிலீஷில் தான் ரொம்ப நிறையா இருக்குது.
0: ஒரு மிக சிறந்த ஒரு அறிவுரையாக இதை எடுத்துக்கலாம். ஒரே முறை மாத்திரம் எதுவுமே ட்ரை பண்ணால் கைக்கூடாது. முயற்சியும் பயிற்சியும் இருந்துகிட்டே தான் இருந்தால் எல்லாமே ஈஸியாக வரும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக. அந்த விஷயத்தில் எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து அவங்க பென்ஷனுங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு வந்தது. அப்போ என்னால் வந்து அந்த ஐடியா கொடுக்க முடியல. ஒரு இடத்துல படிக்காமையோ மற்றவங்க சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஐடியா கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் என்னால் அப்போ கொடுக்க முடியல. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிரதர்லாம் அவர் ஜெயமாதன், அவர் வந்து வழக்கறிஞராக இருக்குது, அவருடைய ஆஃபீஸுக்கு போகும்போது நான் எந்த இடத்துல போய் உட்காந்தாலும் ஒரு பக்கத்தில் புக் இருந்தாலும் அந்த புக்கு அப்படியே படிச்சுட்டு இருக்க வேண்டியது, அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் சரி சும்மா எடுக்கலாமே சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு சொல்லி என்ன சொல்லி அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு பென்ஷனுங்கிறது எப்படி வந்தது, ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் பென்ஷன், அதுக்கப்புறம் என்னவோ மாற்றினாங்க, முதல்ல எப்படி கொடுத்தாங்க, அதில் யார் யாருக்கு கிடைக்கிது, ஏன் கிடைக்கல சொல்லி அந்த ஃபுல் டீட்டெயிலை பார்க்கும்போது அது அந்த புத்தகத்தில் தான், புத்தகத்தில் தான். ஆனால் அதில் என்னென்னா நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு தேடல்னு சொல்லி இருந்துட்டாங்கன்னா அது உள்ளார நீங்கள் மைண்டுக்குள்ளார போட்டு வச்சுட்டானா அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த புத்தகம் படிக்கிறது ஒரு வழக்கறிஞராக இந்த புத்தகம் படித்ததுனால தான் எனக்கு அவ்வளோ ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிது. இப்போ அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பென்ஷன் விஷயங்கள் எனக்கு வந்தாலும் அவ்வளோ கிளியராக இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க ஒரு 2 பிரச்சனை, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கார் ஆனால் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்காங்க. அதில் நம்ம கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பென்ஷன் வந்து ஒருத்தருக்கு ஒரு பென்ஷன் தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கிறது அதில் ஃபைட் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பென்ஷன் இல்லை, அவங்க வந்து சிவில் சர்வீஸ் மாதிரி அப்படி சொல்லாதீங்க, இவங்க நாட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணாங்க, அவங்க இருந்ததுனால தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அந்த பென்ஷன் வேறு இந்த பென்ஷன் வேறு நீங்கள் ரெண்டையும் கொடுத்தே ஆகும்னு சொல்லி ரெண்டையும் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வந்து பார்க்கும்போது பென்ஷன் என்ன ஒரு சிவில் அந்த மாதிரி சொல்லும்போது அருமையாக இருக்குது. அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்ஷன் யாராச்சும் வந்து கேட்டாலும் அவங்க வந்து அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து தரணும்னு நினைக்காதீங்க, அரசு அதிகாரிகள் அவங்க எங்கே இருக்காங்களோ போய் அந்த இடத்துல போய் நீங்கள் கொடுக்குறதா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ரூலிங் படித்ததுனால தான் எனக்கு ஒரு இவ்வளோ என்னால் பேச முடியுது. அதனால
0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். இணைந்திரங்களை ஓட்டி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: டிராஃப்ட் ரெடி பண்ணும் அப்படின்னா நிறைய சட்ட நுணுக்கங்களை வந்து புத்தகங்களில் தான் நீங்கள் தேட வேண்டியதாக இருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து அந்த ஒரு லீகல் இதில் போனால் தான் நல்லாயிருக்கும். அதில் வந்து இப்போ நான் வந்து இன்னைக்கு படித்தது வந்து வேவர் அண்ட் ரிலிங்குஷ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டில் இது கொடுத்துருக்காங்க. நம்ம வேவர் அண்ட் ரிலிங்குஷ்மெண்ட் சொன்னான்னா அது ரெண்டே நம்ம வந்து விட்டு கொடுத்த மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வேவர் என்னென்னா ரிலிங்குஷ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, 5 பக்கம் 6 பக்கம். ஆனால் இன்னும் அதை முழுமையாக என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல. அது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நாலேஜ் தான் கிடைச்சிருக்கு. ஆழமாக போய் படித்தாதான், தொடர்ச்சியாக அதை படித்தாதான், ஏன்னா எதை படித்தாலும் நமக்கு வந்து புரிகிற மாதிரி, அதை புரிகிற மாதிரி இல்லை இன்னைக்கு புரியலையா மறுபடியும் நாளைக்கு போய் பாருங்க, நாளைக்கு புரியல 3வது எடுப்பேன், கண்டிப்பாக நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய வழக்கறிஞர் தொழில், உங்களுடைய சாதனைகளாக நினைக்கிற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சாதனைகளாக நினைக்கிற ஓரிரு சம்பவங்கள்.
1: தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் ஒரு சிலர் வந்து எதை வந்து கேட்டு வாங்க முடியலோ அந்த இதை வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நாங்கள் என்ன

0: செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் இருக்கும்போது தான் அதை வந்து கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த இதனால தான் கிடைச்சிது. அதை வந்து மக்கள்கிட்ட போய் இந்த இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் தெரிகிறத ஒரு பெரிய விஷயம் தானே, அதெல்லாம் வந்து ஒரு சாதனையாக அவன் சொல்ல மக்கள்கிட்ட இதெல்லாம் செலவாயிருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் ஒரு சில இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் போயிருக்கு.
1: இதுவரை அனுபவ பேழை நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் தனியார் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமாக விளங்கும் என் சுப்பிரமணி அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை எதிர்வரும் வியாழக்கிழமை மதியம் 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.
2: இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். சென்னை மாதவரம் ஐசவுஸ் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், திருவொற்றியூர் தந்தையார்பேட்டை விம்கோ நகர் பேசின் பாலம், சென்னை AWS, பெரம்பூர் தந்தையார்பேட்டை CD மருத்துவமனை, காசிமேடு, எண்ணூர், பாரிமுனை, DGP அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வெப்பநிலையில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. வட தமிழக கடற்கரை மற்றும் அதற்கு அப்பால் கீழ் வளிமண்டல அடுக்குகளில் நேற்று நிலவிய பலவீனமான காற்றழுத்த பகுதி தொடர்கிறது. தென் தமிழகம் புதுச்சேரி பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திற்கு இடையில் நேற்று நிலவிய மேல்காற்று சூறாவளி சுழற்சி வலு குறைந்துள்ளது. இன்று ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பிற பகுதிகள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், திருப்பத்தூர் பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்தளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: மீன் குஞ்சுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள்லாம் போடுவீங்க?
2: புண்ணாக்கு, தவிடு, மாட்டு சாணம், யூரியா, காம்ப்ளெக்ஸ், பாசு பிடிக்கிறதுக்காக. அப்படின்னா அதிகமாக யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் போடலன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு செம போட்டால் போதும், ஒரு 20 கிலோ இல்லைன்னா 10 கிலோ போட்டால் போதும், அது வளர்ச்சியே தனியாக போயிடும்.
0: மீன் வளர்ப்பு குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து.
3: அவ்வளவு டிசீஸ் எல்லாத்துக்கும் மாற்று வேணும்னா மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இது ரொம்ப ஒண்ணுமே கிடையாது, இது வந்து நம்மளோட பாரம்பரிய விவசாயம்.
0: தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவங்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 3 மணி. இத்துடன் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே,

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8. நேரம் 3:02. நேயர்கள் கேட்க இருப்பது ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான HPV தடுப்பூசி முறை குறித்து அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர் மருத்துவர் முகமது இசா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இந்த கருப்பை வாய் புற்றுநோய் குறித்து நேயர்களுக்கு ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2966-7811 மற்றும்

0: 9344910018, 9342901018 மற்றும் 8300019101018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில கருப்பைவாய் புற்றுநோயை தடுப்பதற்கான HPV இந்த தடுப்பூசி முறை குறித்து மருத்துவர் முகமது ஈசா உங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
0: நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் ஓடிஎஃப்எம் சார்பாகவும் உங்களை நிலையத்திற்கு வரவேற்கின்றோம்.
1: நன்றி.
0: ஓகே சார், உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார்.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் முகமது ஈசா, உதகை அரசு நகர்ப்புற சுகாதார மருத்துவ அலுவலர். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி HPV வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கொஞ்சம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இது ஏன் அப்படின்னா வந்து நம்ம இப்போ HPV இதெல்லாம் HIV பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த HPV அப்படிங்கிறது நம்ம வந்து சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது தவிர்க்கிறதுக்கான ஒரு தடுப்பூசி இப்போ சமீபத்தில் நம்ம அரசாங்கம் சார்பாக லான்ச் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நம்ம இன்னைக்கு
0: வந்திருக்கோம். ஓகே சார், சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே இப்போ HPV அப்படின்றது ஒரு புதுசாக இருக்குது சார். டக்குன்னு நம்ம எல்லாம் கேட்கும்போது என்ன நினைப்போம், HIVயா? என்கிட்ட கூட கேட்கும்போது HVP வேற, HIV வேறையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த HIVனா என்னன்ற எல்லாத்துக்கும் தெரியும், அது எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பூசி. இந்த HPV அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் என்ன, இந்த தடுப்பூசி பற்றி ஷார்ட்டாக எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ சொல்லுங்கள் சார். இனி போக போக நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டு நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம்.
1: கரெக்டாக சொன்னீங்க மேம், HIVங்கிறது எல்லாருக்குமே ஆல்ரெடி நல்லா தெரியும், ஏன்னா வந்து அது எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய்க்கான இன்னொரு பேர் தான். பட் வந்து HPV அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அது வந்து தட்ஸ் அ டிசீஸ். இது என்ன HPV அப்படிங்கிறது வந்து இது ஒரு வைரஸ், அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேக்சின் போட போகிறோம். இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், கருப்பை வாய் புற்றுநோய். மகளிரில் ஏற்படக்கூடிய ரெண்டாவது மிக முக்கியமான கேன்சர்னா இந்த சர்விக்கல் கேன்சர் தான். குறிப்பாக வந்து நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்தில் ஒரு 1.5 லட்சம் இந்திய பெண்கள் இந்த கருப்பை வாய் புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும். அதில் அட்லீஸ்ட் ஒரு 50,000-70,000 வரைக்கும் ஆண்டுதோறும் வந்து இதில் இறக்குறாங்க. அது ஒரு பெரிய நம்பர். ஒவ்வொரு 7 நிமிஷத்துக்கும் ஒரு இந்திய பெண் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் மூலமாக இறந்துட்டு வராங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய நோய்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கேன்சர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு கேன்சர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 14 வயசில் ஒரு தடுப்பூசி போட்டுட்டா, அது நாளைக்கு வரதுக்கான சாத்தியக்கூறுகளை உங்களால் ப்ரிவென்ட் செய்ய முடியும், உங்களால் தடுக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு நற்செய்தி தான் நான் எல்லாருக்கும் பகிரலான்னு சொல்லி பெண்களுக்கு பருவமடைகிற வயசில் வந்து கேர்ள்ஸ்க்கு இதுக்கான எக்ஸ்போஷர் ஏற்படும். ஸோ அதனால் வந்து அதுக்கு முந்தின டைம்லேயும் நம்ம வந்து வேக்சின் போட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம போலியோ, மீசல்ஸ், மம்ஸ்க்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு 1.5 வயசில், ஒரு 3 மாதத்தில், 6 மாதத்தில் நம்ம எப்படி தடுப்பூசி போட்டு வரோமோ, அதெல்லாம் போட்டால் எப்படி வந்து அந்த 4 ஃபியூச்சரில் அந்த வேக்சின்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம ப்ரிவென்ட் செய்ய முடியுமோ, அதே மாதிரி தான் அந்த சர்விக்கல் கேன்சர் நம்ம ப்ரிவென்ட் செய்ய முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி வந்து போலியோ கேஸில் நம்ம வந்து பார்க்கவே முடியல. இந்தியாவில் டோட்டலாகவே போலியோ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் எலிமினேட் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து இன்றைக்கும் வேக்சின் போட்டு வரோம். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் போலியோ வந்து நம்மளால் அபாலிஷ் செய்ய முடிஞ்சது. இதே நீங்கள் ஒரு 30 வயசுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மாவோட காலத்துலலாம் வந்து போலியோங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அது இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவாங்க, நடக்க முடியாமல் கால்லாம் வந்து அவங்களுக்கு வீக்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல அச்சுறுத்தலாக இருந்த ஒரு நோய் தான் போலியோ. இதே மாதிரி தான் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியம்மை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அதில் இறந்துட்டு இருந்தாங்க, பெரிய டெத் மோர்டாலிட்டி இருந்துச்சு அதில். பட் இன்னைக்கு அதெல்லாம் வந்து சுத்தமாகவே நம்ம ஊரில் இல்லை, டோட்டலாகவே எலிமினேட் செஞ்சிட்டோம். ஸோ இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக வேக்சினேஷன் கரெக்டாக போட்டு தடுப்பூசி போட்டு அந்த நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி, நோய் ஏற்பட்டு அதை சிகிச்சை செய்யறது ரொம்ப கஷ்டம், பட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு எப்பவுமே சொல்லுவீங்களா. அந்த மாதிரி நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்ஷன் செஞ்சதுனால, ஒரு எஃபர்ட் போட்டதுனால அந்த நோயெல்லாம் இன்னைக்கு அந்த 50 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தா நமக்கு வந்து போலியோமே இந்தியாவில் இல்லை, அதே மாதிரி இந்த பெரியம்மைன்னு சொல்லப்படும் ஸ்மால் பாக்ஸுமே இந்தியாவில் இல்லை. அந்த மாதிரி இந்த சர்விக்கல் கேன்சர் நான் சொன்னபடி வந்து இந்தியாவில் ஆண்டுதோறுமே 1.5 லட்சம் பேர் அதனால பாதிக்கப்பட்டு வராங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு சிஸ்டமேட்டிக்காக நம்ம எஃபர்ட் போட்டால், ஒரு 20-30 இயர்ஸ் டவுன் த லைன் சர்விக்கல் கேன்சர்ன்றது இந்தியாவில் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த ஒரு எஃபர்ட் நம்ம எடுத்துகிட்ருக்கோம்.
0: ஓகே சார், ரொம்பவே சூப்பராக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. வந்த பெண் காப்பதை விட வராமல் தடுப்பதே மேல், அதற்காக தான் இது போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே சார், இந்த வேக்சின் வந்துட்டு இந்த கருப்பை புற்றுநோய்க்கு மட்டுமா இல்லை மற்ற புற்றுநோய்களுக்கு இது பொருந்துமா?
1: மேம், இந்த HPV எனப்படும் இந்த

0: இந்த பர்டிகுலர் வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாட் ஜஸ்ட் சர்விக்கல் கேன்சர் மட்டுமே இல்லை, அது வந்து வேற சில கேன்சர்ஸையும் அது உண்டாக்கும். இப்போ விமென்ல பார்த்தீங்கன்னா வல்வல் கேன்சர்னு சொல்லுவோம், அது வந்து கருப்பை வாய் சுற்றி வல்வான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும், அது கொஞ்சம் ரேராக வந்து அங்கேயுமே கேன்சர்ஸ் ஏற்படும். ஸோ அந்த கேன்சரையும் இது ப்ரிவென்ட் செய்யறதுக்கான வல்லமை இதுக்கு உண்டு. ஸோ அதே மாதிரி வந்து ஹெச்பிவியில் நிறைய வகைகள் இருக்குது. ஹெச்பிவின்றது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொன்னேன். வைரஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் வைஸ் அது டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து குறிப்பாக இந்த ஹெச்பிவி 16 அண்ட் ஹெச்பிவி 18 என்னப்படும் ரெண்டு வகையான வைரஸ் தான் வந்து சர்விக்கல் கேன்சருக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஹெச்பிவி இந்த வேக்சினேஷன் நம்ம கொடுத்துட்டு வரோம். பட் பார்த்தோன்னா நீங்கள் கேட்ட மாதிரி, நீங்கள் இப்போ கேள்வி கேட்டபடி பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் மட்டுமே இல்லாமல் வேறு என்ன நோய்களுக்கு இது ப்ரிவென்ட் செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து யோனி புற்றுநோய், வல்வா புற்றுநோய், அதே மாதிரி வந்து கொஞ்சம் ரேர் கேஸஸில் வந்து தொண்டை புற்றுநோய் கூட வந்து இந்த ஹெச்பிவி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கூட ப்ரிவென்ட் பண்ணும். பட் வந்து 99% ப்ரிவென்ஷன் நம்ம இதில் அச்சீவ் பண்ணுற முடியுமன்ற மாதிரி.
1: ஓகே சார், ரொம்ப தெளிவாக அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கருப்பாய் வாய் புற்றுநோய் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் ஒரு பாடலை கேட்ட பிறகு. தொடர்ந்து நிந்திருங்கள், இது உங்கள் OTFM 101.8. இங்கே எல்லாமே சம்மஹிட்டு.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான HPV தடுப்பூசி முறை குறித்து அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர் மருத்துவர் முகமது ஈசா அவர்களுடனான நேர்முகம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சார் ரொம்பவே அழகா இந்த HPVனா என்ன, அது எப்படின்றத பற்றி நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அடுத்த க்வெஸ்சன் சார், இப்போ வந்து இந்த பெண் இதை நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு போடுற ஒரு இன்ஜெக்ஷன் சொன்னீங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பயப்படுவாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர சந்தேகமே இது வந்து 100% பாதுகாப்பானதா அப்படின்ட்டு. என்னதான் கவர்மெண்ட் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் அது சேஃபானது தான் இருக்கும், பட் இருந்தாலும் பெண் குழந்தைகள் அப்படின்னும் போது அதுவும் இந்த கருப்பை சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு சேஃப்டி, இது கண்டிப்பாக போடணுமா அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸோட மைண்ட் செட்லேருந்து இதுக்கான ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் சார்.
1: கண்டிப்பாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேரண்ட்ஸ் வந்து என்னால் இன்றைக்கி அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வேக்சின் நம்ம வந்து 14 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் நம்ம டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த 14 இயர்ஸ்க்கு வந்து லைக் பேரண்ட்ஸோட கன்சென்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு வாலண்டியாக தான் போட்டுட்ருக்காங்க, மேண்டேட்ரியாக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்கேயும் போடுறதில்ல. ஸோ அப்படின்றப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்க அந்த விஷயத்தை அந்த ப்ரோக்ராம் பற்றி அவங்க ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்க வந்து தைரியமாக அந்த வேக்சின் போட முடியும். ஸோ அப்படின்றப்போ வந்து அத்தனை பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்மளால் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஒன்லைனில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைக் இப்போ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் நீங்க ப்ளே பண்ணிருந்தீங்க சிங்கப்பெண்ணி அப்படின்ட்டு, அந்த சாங்குக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தான் வந்து இந்த வேக்சின் நம்ம போடுறது. அவங்க பெண்களை வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு சிங்கப்பெண்ணா மாத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் இந்த வந்து இந்த HPV வேக்சினேஷன் நம்ம போடுறது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இட் மேக்ஸ் தம் இம்யூன் அகேன்ஸ்ட் கேன்சர் தட் கேன் டெவலப் இன் ஃபியூச்சர். வருங்காலத்துல ஒரு வரக்கூடிய ஒரு முக்கியமான ரெண்டாவது அதிக சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேன்சரை நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா, அதை விட சிறந்த என்ன நீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு 14 வயசு குழந்தைக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துட முடியும்? ஸோ இது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம். ஒரு 14 வயசு இது இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் ப்ரோக்ராம் வந்து 14 இயர்ஸ் பர்த்டே ஆகி இன்னும் 15 இயர்ஸ் பர்த்டே ஆகாம இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ அதில் வந்து இப்போ உங்கள் பெண் குழந்தை வந்து ஒரு 13 வயசில் இருக்காங்க, இன்னொரு 3 மாதத்தில் 14 ஆயிடுவாங்க அப்படின்னா, அவங்களோட பர்த்டேக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிஃப்டே வந்து இந்த வேக்சினாக தான் இருக்க முடியும். அதுவும் வந்து இது கவர்மெண்ட் செட்டப்பில் இது டோட்டல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்டு வரும். ப்ரைவேட்டில் வந்து இதே வேக்சின் கார்டாசில் அப்படின்ற சொல்லி ஒரு பிராண்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வேக்சின் தான், புதுசாக ஒன்றும் இல்லை. பட் இது வந்து ப்ரைவேட்டில் 5000 ருபீஸ் சார்ஜ் ஆகுது, கவர்மெண்ட் செக்டரில் இலவசமாக கொடுத்துட்டு வராங்க. அப்படின்றப்போ அதை நம்ம போய் ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுத்து அவங்களோட இம்யூனிட்டி லைக் அவங்களோட

0: அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை நம்மளால் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த கிஃப்ட் என்னவாக இருக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்க, பேரண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்களே, அவங்களை எப்படி வந்து நம்ம என்னன்ற மாதிரி அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு, இது வந்து வேக்சின் போடுறதுன்றது புதுசாக ஒன்றும் நம்ம பண்ணுறதில்ல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து பர்த் டோஸே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த டியூபர்குலோசிஸ் வேக்சின் போடும், பிசிஜி வேக்சின் போடும், அதே மாதிரி போலியோ வேக்சின்ஸ் போடுறது உண்டு. மீசில்ஸ், மம்ஸ், டெட்டனஸ், டிப்தீரியா இந்த மாதிரி வந்து பரவக்கூடிய தொற்று நோய்கள், நிறைய நோய்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து வேக்சினேஷன் போட்டு தான் வரும். ஸோ அப்படின்றப்போ வந்து இது புதுசாக வந்து இது ஒன்றும் நம்ம வேக்சினேஷன் பயப்படுறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிடி வேக்சின் வந்து குழந்தைங்கள் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு 10 வயசுலையும் 15 வயசுலையும் வந்து ருட்டீனாக வேக்சின் கொடுப்பாங்க. ஸோ டிடி வேக்சின் போடுவாங்க டிடி அப்படின்ற பேரில். ஸோ அதே மாதிரி தான் இந்த வேக்சினும் செயல்படும். உங்களுக்கு வந்து எதுவுமே ரொம்ப ஒரு பெயின் ரெஸ்பான்ஸோ இல்லை ஃபீவர் வர மாதிரியோ இல்லை பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை இல்லை. நார்மலாக ஒரு அடிப்பட்டா நம்ம போய் டிடி வேக்சின் போடுவோம் இல்லைங்களா, கிளினிக்ல போய் போடுவாங்க. ஒரு தோல் பட்டையில் வந்து ஒரு லெஃப்ட் தோலில் வந்து ஒரு வேக்சின் போடுவாங்க ஆம்ல, லெஃப்ட் ஆம்ல. அதே மாதிரி தான் இந்த வேக்சினும் வந்து லெஃப்ட் டெல்டாய்ட் மசில் நம்ம போடுறோம். ஸோ இதில் வந்து அதை தாண்டி நீங்கள் ஒன்றும் இதில் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன ஒரு கன்சர்ன் இருக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம வேக்சின் போட்டால் வந்து காய்ச்சல் வருமா, ஸ்கூல் லீவ் போட வேண்டியதாக இருக்குமா, இல்லை கை தூக்க முடியாதா அப்படின்லாம் கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இந்த ஒரு டிடி வேக்சின் போட்டால் உங்களுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு அது எவ்வளோ டெப்த்தில் போடுவாங்களோ அதே டெப்த்தில் தான் இதுவும் போடப்படும். பெரிய இன்ஜெக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை. நார்மலாக வந்து ஒரு 0.5 ml வந்து இந்த வேக்சின் போடப்படும், உங்களுக்கு லெஃப்ட் ஆர்மில் போடுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் எந்த ஒரு தடுப்பூசியுமே, இப்போ கொரோனா வேக்சின் கூட எல்லாரும் போட்டாங்க, எந்த ஒரு வேக்சின் போட்டாலுமே பேசிக்காக அது ஒரு இன்ஜெக்ஷன் ப்ரிக் பண்ணுறதுனாலன்றதுனால சம்டைம்ஸ் வந்து ஒரு மைல்டு ஃபீவர் இருக்கலாம். அப்புறம் இந்த ஊசி போட்ட இடத்துல மைல்டாக வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக பெயின் இருக்கலாம். அதை தாண்டி வேறு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இதில்.
1: ஓகே சார், ஏன்னா இப்போ ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி வேக்சின் போடுறேன்னு சொன்னாலே ரெண்டு மூணு பேரண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களே சார், இது எப்படி சைட் எஃபெக்ட் இருக்குமா, நம்மளாம் போடணும், இது புதுசாக வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போலியோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது போலியோ போடலன்னா அது ஒரு பெரிய ஒரு குற்றம் மாதிரி நினைப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் பிறந்தோன்னே கண்டிப்பாக போட்டுருணும். ஸோ இது புதுசாக வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும், இது போடலாமா, அதுவும் பெண் குழந்தைங்க வீட்டில் வந்து பாட்டிங்க சொல்லுவாங்க நாங்கள்லாம் அது போடலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால பேரண்ட்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் அவங்களோட இது கொஸ்டின்ஸ்க்காக இந்த ஒரு
0: இப்போ நீங்கள் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் கேட்டீங்க. நம்ம பாட்டிங்க நம்ம பாட்டிமார்களோ இல்லை தாய்மார்களுக்கோ வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு வேக்சின் போடுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. பட் இன்னைக்கு வந்து நம்மளோட இந்த 14 வயசு குழந்தைங்க நம்ம போடுறோம் அப்படின்னா, இல்லை 14 இல்லை இதை விட இன்னும் கம்மியாக வயசில் இருக்கிற குழந்தைங்களும் அடுத்த வருஷம் வரும் ஆண்டுகளில் அவங்க எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்றதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு அபூர்வம். ஏன்னா முன்னாடி ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு வேக்சின் போட்டு ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு கேன்சரை வந்து அவங்களால ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை இந்த வாய்ப்பு இருக்குன்றப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு டேக் இட் இன் போத் ஹேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஆர்வமாக ரெண்டு கையிலையும் நம்ம அது ரிசீவ் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ பேசிக்காக இப்போ சில கன்சர்ன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம குழந்தைங்களை வந்து இது போட்டால் காய்ச்சல் வந்துருமா, போட்டால் கைவலி வருமா அப்படின்ட்டு மைல்டான எந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலுமே நீங்கள் வந்து மைல்டான ஃபீவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நம்ம ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸில் ஹெச்பி வேக்சினேஷன் அது கூட நாங்கள் நோட்டீஸ் பண்ணதில்லை எங்கேயுமே. அண்ட் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வேக்சின் போடுறதுமே கையில் பாராசிட்டமால் டேப்லெட்ஸ் கொடுத்துருவாங்க. பாராசிட்டமால் டேப்லெட் சப்போஸ் உங்களுக்கு வந்து லைட்டாக ஃபீவரிஷாவோ பெயினாவோ இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க அப்படின்றதுனால. பட் அதை தாண்டி நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷனில் இல்லை. இது டோட்டலி சேஃப் தான், ஆல் தி சேஃப்டி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் கவர்மெண்ட்டில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்லி இந்தியாவில் தான் வந்து இந்த வருஷம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பட் இது போக ஏற்கனவே வந்து ஒரு நிறைய நாடுகள் இது எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ இந்த மாதிரி வந்து நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் ஏற்கனவே இது எக்ஸிஸ்டிங்கில் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேக்சின் தான். ஸோ அதனால் வந்து பெருசாக இதில் யோசிக்கிறதுக்கோ பயப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை.
1: ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ இப்போ பாட்டிங்க வீட்டில் அம்மாங்களாம் கேட்டாக்கா நம்ம தைரியமாக பதில் சொல்லலாம், நீங்கள் காலத்தில் வந்து இது கிடைக்கல, இந்த காலத்தில் இது வந்து கிடைச்சிருக்க ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஆன்சர் சொல்லிடலாம். ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு. கேட்ட ரசிகங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான HPV தடுப்பூசி முறை குறித்து அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர் மருத்துவர் முகமது ஈசா அவர்களுடனான நேர்முகம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த HPV இந்த வைரஸோட இன்ஜெக்ஷன் போடுறத பற்றி பேசணும். இது போட்டால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருங்களா சார்?
1: மேம், இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து சைட் எஃபெக்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு யோசனை அதுவாக தான் இருக்கும். பட் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு டிடி வேக்சின் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதே தான் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 99.9% எதுவுமே நம்ம இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதில்லை. பேசிக்காக இது என்ன ஆகலாம்னா, ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் வந்து எந்த ஒரு கொரோனா வேக்சின் போடும்போதும் சரி, எந்த ஒரு வேக்சின் போடலுமே அந்த ஊசி போடுற இடத்துல கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பெயின் இருக்கும், இல்லை ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் பெயின் இருக்கும். ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணல. நம்மளுமே ரொட்டீனாக வந்து வேக்சின்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இங்கே ஹாஸ்பிட்டல் செட்டப்பில், பட் எதுவுமே ரிப்போர்ட் ஆகலை. டோட்டலி இட்ஸ் சேஃப். அண்ட் இதில் முக்கியமான இன்னொரு கன்சர்ன் என்ன, நிறைய பேர்

0: எந்த ஏஜ் குரூப்பில் நம்ம கொடுத்தா பெஸ்ட் எஃபெக்ட் நமக்கு இருக்கும், எங்கே வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்ம கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆய்வுகள் மூலமாக 14-15 இயர்ஸ் குள்ளே நம்ம கொடுக்குறது பெஸ்ட் ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்தியன் கேர்ள்ஸ் விதின் 14-15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தே கவர் 1% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். ஸோ அதனால இப்போ 1% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை விட சின்ன வயசில் இருக்க ஒரு பெண் குழந்தைங்களுக்கு ப்ரைவேட்ல ஆல்ரெடி கொடுத்து தான் இருக்காங்க, பட் இட் வில் காஸ்ட் 5000. நீங்கள் கவர்மெண்ட் செட்டப்ல போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 6 months 1 year கழிச்சு அந்த பர்த்டே வரும்போது நீங்கள் போட்டுக்கலாம்.
1: சரி, இது இந்த பருவமடைந்த பெண்கள் தான் போடணும், ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
0: இல்ல இல்ல மேம், அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஷியேஷனும் இல்ல, ஏஜ் தான் நம்மளோட கிரைட்டரியா,
1: ஏஜ் மட்டும் தான். ஓகே, சோ 14 டு 15 இயர்ஸ் இருந்தா கண்டிப்பா போட்டுக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, இந்த HPV வந்து ஆண்களுக்கு ஏதாவது தடுப்பூசி அந்த மாதிரி இருக்கா சார்?
0: மேம், இந்த HPV வைரஸ் வந்து பெண்களுக்கு மட்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு வைரஸ் கிடையாது, ஆண்களுக்கும் இதுக்கான எக்ஸ்போஷர் இருக்குது அந்த த்ரூட் தி லைஃப் டைம். பட் வந்து நம்ம ப்ரைவேட் கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ்ஏலாம் வந்து ஜென்ஸுக்குமே இந்த வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இப்போ கரண்ட்லி வந்து நம்ம இந்த நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம் மூலமாக வந்து நம்ம இப்போ வந்து ஒரு லிமிட்டடாக நம்ம இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செலக்ட் பாப்புலேஷன், சொன்ன மாதிரி 1% ஆஃப் பாப்புலேஷன் தான். நம்ம யாருக்கு இது யூஸ்வலி ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து அதுக்கான பெனிஃபிட் அதிகமாக கிடைக்குமோ, யாருக்கு அதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுப்போம். ஸோ அப்படின்றப்போ வந்து இந்த அந்த கேர்ள்ஸ் சில்ட்ரன் ஆஃப் 14-15 இயர்ஸ் தான் வந்து நம்மளோட டார்கெட் குரூப். மேபி ஃபியூச்சரில் வந்து இது ஜென்ஸ்க்குமே வந்து இது ஓப்பன் ஆகலாம், பாய்ஸ்க்கும் ஓப்பன் ஆகலாம். பட் இப்போ ரைட்டவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் லான்ச் ஆயிருக்கிறது லைக் 14 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது, பசங்களுக்கு இல்லை.
1: ஓகே சார், தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு பிறகு.

0: இடத்தில் நேரம் 3:39. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நேயர்கள், கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான HPV தடுப்பூசி முறை குறித்து அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர் மருத்துவர் முகமது ஈசா அவர்களுடனான நேர்முகம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் குறித்து பேசணும். அடுத்தது நீங்க சொன்ன இந்த HPV இந்த வேக்சின் வந்து எந்த இடத்துல போய் போடலாம், இங்க ஊட்டியில வந்து எந்த இடத்துல இது அவைலபிலிட்டியா இருக்கான்றதை பத்தி சொல்லுங்க சார்.
1: நல்ல கேள்வி. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் நம்ம இலவசமாக இந்த வேக்சின் கொடுத்துட்டு வரோம். அது போக ப்ரைவேட் செக்டர்லையுமே இருக்குது. பட் நான் சொல்லுவேன் ப்ரைவேட்டில் வந்து காஸ்ட் இருக்குது, காஸ்ட் வந்து 5000 ருபீஸ் பர் வேக்சின். அண்ட் ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் போட்டுக்கலாம், அது அந்த ஸ்பெசிஃபிக்கான கைட்லைன்ஸ் இல்லை. கவர்மெண்ட் செட்டப்பில் வந்து 14 இயர்ஸ் நம்ம போடுறோம். 14 இயர்ஸில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களை வந்து எல்லா அரசு ஆரம்ப சோதனை நிலையத்திலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2267 அரசு ஆரம்ப சோதனைகள் தற்போதைக்கு இருக்குது. ஸோ அத்தனை அரசு ஆரம்ப சோதனையிலும் இந்த வேக்சின்ஸ் ரெடியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேக்சின் லைக் பிஹெச்சில் போய் போட்டுட்டு வந்துடலாம். வேக்சின்ஸ் போடுறதுக்கான கைட்லைன்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து பேரண்ட்ஸ் கூட அக்கம்பனி பண்ணணும், இல்லைனா வந்து டீச்சர்ஸ் கூட அக்கம்பனி பண்ணணும். ஸோ சில ஸ்கூல்ஸில் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 1 or 5 or 10 சேர்த்து ஸ்கூல்லேருந்தே கூப்பிட்டு வருவாங்க. பேரண்ட்ஸோட கன்சென்ட் வாங்கி அது கன்சென்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. ஸோ கன்சென்ட் ஃபார்மில் பேரண்ட்ஸ் வந்து ஒரு வில்லிங்னஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்கூல் மூலமாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சோதனையில் வந்து போட்டுட்டு போவாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் அவங்க ஓன் வில்லிங்னஸில் அவங்களே கூப்பிட்டு வருவாங்க. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே அவங்க கூப்பிட்டு வந்து வேக்சின் போட்டுப்பாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து வேக்சின் போட்டுறது உண்டு. ஸோ நீங்கள் வந்து எல்லா ஆரம்ப சுகாதாரத்திலும் நீங்கள் கொண்டு போய் இந்த வேக்சின் போட்டுக்கலாம். நீங்கள் போகும்போது ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸ்கூல் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிருங்க, பேரண்ட்ஸோட ஃபோன். ஏன்னா வந்து ஓடிபி நம்ம ஜென்ரேட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணி அந்த நம்பர் என்டர் பண்ணி போட்டுருவாங்க.
0: ஓகே சார், ஓகே ஓகே சார். இந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து எத்தனை வருஷங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அடுத்தது நெக்ஸ்ட் பூஸ்டர் அடுத்த டோசேஜ் அப்படி ஏதாவது இருக்குங்களா?
1: மேம் கரண்ட்லி வந்து அந்த மாதிரி பூஸ்டர் டோசேஜ் கான்செப்ட் இல்லை. ப்ரீவியஸ்லி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 14 இயர்ஸ் வரைக்கும் வேக்சின் போட்டால், 15 இயர்ஸ்க்குள்ள வேக்சின் போட்டால் 2 டோசஸ் மாதிரியும், 15 இயர்ஸ்க்கு மேலே போடும்போது 3 டோசஸும் போடுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து முதல்ல ப்ரைவேட் செக்டரில் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம இந்த நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராமில் வந்து அந்த மாதிரி 2 இன்ஜெக்ஷன்ஸ் 3 இன்ஜெக்ஷன் கான்செப்ட்லாம் இல்லை, சிங்கிள் இன்ஜெக்ஷன் போதும். அது சிங்கிள் இன்ஜெக்ஷனே இட் ஆஃபர்ஸ் 99% எஃபிஷியன்சி. ஸோ அதனால் வந்து திருப்பி ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் ரிப்பீட்டட் வேக்சின்ஸ்க்கான அவசியம் இப்போதைக்கு இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் நீங்கள் 14 வயசில் போட்டால் போதும்.
0: ஓகே சார். சார், இந்த HPV டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த பாப் ஸ்மியர் அப்படின்ற டெஸ்ட்லாம் பண்ணால் இந்த தடுப்பூசி தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: மேம் இந்த சர்விக்கல் கேன்சர் இருக்கிற மற்ற எல்லா கேன்சரையும் கம்பேர் பண்ணும்போது சர்விக்கல் கேன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான வைத்தியமும் இருக்குது, இது வந்து ப்ரிவென்ட், அதாவது இது நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைடில் செட்டப்பும் இருக்குது. இது ஆல்ரெடி உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஸ்கீம் இருக்குது. வயல் அட் த சேம் டைம் அந்த கேன்சர் வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த தனி ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நான் சொன்னது இந்த HPV வேக்சின் அப்படிங்கிறது வந்து அந்த கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி தவிர்க்கிறதுக்கான ஒரு அணுகுமுறை. இதே வந்து கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்பட்டுருச்சு ஆனால் வந்து அது எப்படி நம்ம கண்டறியிறது அப்படின்றதுக்கு தனியாக அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு, OCS சொல்லுவோம், ஆர்கனைஸ் கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே எல்லா அரசு ஆரம்ப சுகாதாரத்திலும் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நம்ம இந்த ஆர்கனைஸ் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்கிரீனிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அவங்க வந்து தன்னிச்சையாக அவங்க வந்து ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவங்க பிஹெச்ல போய் அவங்க செக்அப் பண்ணிக்கலாம். இது போக நம்மளோட ஹெல்த் ஒர்க்கர்ஸ்னு சொல்லி ஃபீல்டில் இருக்காங்க, இது ஹெல்த் நர்சஸ் இருக்காங்க நமக்கு, வில்லேஜ் ஹெல்த் நர்சஸ், அர்பன் ஹெல்த் நர்சஸ்ன்னு சொல்லிட்டு, அது போக வந்து விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாமே வந்து வீடு வீடாக போயிட்டு ஒரு அவேர்னஸ் சென்சிடைஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்க வந்து லைக் நம்ம பிஹெச்சிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே வந்து இந்த சர்விக்கல் கேன்சருக்கான பேசிக் ஸ்க்ரீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயாவில்லைன்னு சொல்லுவோம். லைக் ஒரு நர்ஸ், ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் மூலமாக வந்து இந்த கருப்பை வாயில் ஏதாவது அவங்களுக்கு வந்து புண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் நர்ஸ் செக் பண்ணுவாங்க.

0: செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புண்ணு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது, ஒரு சஸ்பெக்ட் இருந்துச்சு அப்படின்னா மெடிக்கல் காலேஜ்க்கு ரெஃபர் பண்ணி அங்கே வந்து அவங்க பேப்ஸ்மியர் எடுப்பாங்க. இந்த பேப்ஸ்மியர்ன்றது அந்த சர்விக்கல் கேன்சரை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட். பட் அதுக்கும் இந்த ஹெச்பிவி வேக்சினுக்கும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஹெச்பிவி வேக்சின் வந்து நமக்கு அந்த வைரஸ் அந்த சர்விக்கல் கேன்சர் கருப்பை வாய்ப்பு புற்றுநோய் ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்கான ஒரு ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த பேப்ஸ்மியர்ன்றது டயக்னோசிஸ், இது வந்து கண்டறிகிறது. ஸோ 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாருமே அந்த போய் அந்த டெஸ்ட் அப்பப்போ ருட்டீனாக பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணிருக்கீங்க, நெகட்டிவா வந்துச்சுன்னா 3 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு டைம் செக் பண்ணுங்க. ருட்டினா எப்படி நம்ம பிபி சுகர்லாம் செக் பண்ணி பாக்குறோமோ, எப்படி பிபி நம்ம அடிக்கடி பிபி ஒரு டயபெட்டிஸோ இல்லைனா கூட நம்ம ஏன் அப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம செக் பண்றது அப்படின்னா, அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து லேட்டாக டயக்னோஸ் பண்றதை விட ஸ்டார்டிங்லேயே டயக்னோஸ் பண்ணிக்கலாம் தான். அதே மாதிரி இப்போ இந்த பேப்ஸ்மியர் அந்த வயாவில்லைன்னு நான் சொன்னது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆர்கனைஸ் கேன்சர் ஸ்கிரீனிங்ல வந்து பிரஸ்ட் கேன்சருக்கும் நம்ம எவாலுவேஷன் பண்றோம். மார்பக புற்றுநோய்க்குமே ஸ்டார்டிங்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்ற ஒரு நோக்கத்தில் எவாலுவேட் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி வந்து ஓரல் கேன்சர் இந்த வாய் புற்றுநோய் அதுக்குமே வந்து நம்ம ஸ்கிரீனிங் பண்ணுவோம். இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸ்க்கான மார்ட்டலிட்டி, கேன்சருக்கான இந்த சிவியரிட்டி எங்கே நமக்கு ஏற்படும் அப்படின்னா, லேட்டாக ஹாஸ்பிட்டலில் போகிறதுனால தான் நமக்கு அந்த ரிஸ்க் வருது. ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அணுகும் போது ஏற்கனவே அந்த கேன்சர் வந்து பரவி இருக்கும், அந்த புற்றுநோய் வந்து மற்ற உறுப்புகளுக்கு பரவி இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை நம்ம லைக் ரிவைவ் பண்ணி அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க், கொஞ்சம் கஷ்டம். சர்ஜரி பண்ணா கூட சில டைம் பத்தாம போகும், இன்ஜெக்ஷன் போட்டாலுமே வந்து டெத் ஏற்படும். ஸோ அதனால வந்து நம்ம இனிஷியலே வந்து நம்ம என்னன்னா வரதுக்கான 1st ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா நமக்கு 100% வந்து நம்ம அந்த பேஷண்ட்டை நம்ம பொழகி வச்ச முடியும். ஸோ அதுக்காக ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த பேப்ஸ்மியர் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த ஆர்கனைஸ் கேன்சர்
1: வைரஸ்
0: இருக்கு. அதுல வந்து எல்லா வைரஸுமே வந்து நமக்கு கேன்சர் உண்டாக்கக்கூடிய ரிஸ்க் இல்லை. அதுல வந்து குறிப்பிட்ட சில டைப்ஸ் இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்பிவி 16 அண்ட் ஹெச்பிவி 18 இது ரெண்டு வகை மட்டுமே வந்து உங்களுக்கு 70% ஆஃப் சர்விக்கல் கேன்சர் இதனாலதான் ஏற்படுது. ஸோ அப்படின்றப்போ வந்து எல்லாரோட ஹியூமன் லைஃப் லைக் விமன்ல வந்து கண்டிப்பாக இதுக்கான எக்ஸ்போஷர் ஏதாவது ஒரு டைம் உங்க லைஃப்ல ஏற்படும். பட் அதை வந்து நம்ம நேச்சுரலாகவே சைக்கிளில் அது அந்த வைரஸ் வந்து அவங்க எலிமினேட் ஆயிரும். பட் இது வந்து அது பர்சசண்டா அங்கேயே பாடியில் பிரசென்டா இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் தான் வந்து நமக்கு இதுக்கான ரிஸ்க் வருது. இந்த ஸோ வந்து இப்போ நம்ம ஹெச்பிவி நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க. இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து 15 வயசு தாண்டி இருப்பாங்க, இப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து வேக்சின் போடலாமா, அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான இப்போ கரண்ட்லி வந்து கைட்லைன்ஸ்ல வந்து 15 இயர்ஸ் மட்டும் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். பட் வருங்காலங்களில் மேபி வந்து மற்ற ஏஜஸும் கவர் ஆகும்.
1: ஏன்னா சார், இப்போ ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒருத்தர் கரெக்டாக இந்த ஏஜ் இருக்கும், ஒருத்தர் தாண்டி போயிருப்பாங்கல்ல, அப்போ அவங்க நினைப்பாங்கல்ல ஐயோ சின்ன பொண்ணுக்கு போட்டுட்டோம், நம்ம பெரிய பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு. அதனால இந்த கொஸ்டின் கேட்டது.
0: ஓகே, இப்போ கரண்ட்லி வந்து சொன்ன மாதிரி 1% ஆஃப் த பாப்புலேஷன் தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்றப்போ வந்து இப்போ கரண்ட்லி 14-15 இயர்ஸ் போட்டுருக்கோம். பட் ஃபியூச்சரில் வந்து மற்ற ஏஜ் குரூப்ஸும் வரலாம், நாட் ஷுர் அபவுட் இட். பட் இப்போ அவங்க வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பாக போட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, ஆல்ரெடி ப்ரைவேட் செக்டரில் இந்த வேக்சின் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அந்த 17-18 வயசில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க அவங்க அங்கேயே கூட போய் போட்டுக்கலாம்.
1: ஓகே சார், இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்ட பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான HPV தடுப்பு முறை குறித்து அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர் மருத்துவர் முகமது ஈசா அவர்களுடனான நேர்முகம் கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே.

0: ஓகே சார், இப்போ இந்த ஹெச்பிவி தடுப்பூசி முறை குறித்து நிறைய விஷயங்கள் பேசணும். அடுத்ததாங்க சார், இந்த இது வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் வகைகளில் ரெண்டாவது பொதுவான புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு புற்றுநோயா, அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: இந்தியாவில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் வந்து மார்பக புற்றுநோய், ரெண்டாவது முக ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்விக்கல் கேன்சர் தான், இந்த கருப்பை வாய் புற்றுநோய். இது வந்து குறிப்பாக வந்து இந்தியாவில் இதோட இன்சிடென்ஸ் ரொம்பவே அதிகம், அதாவது குளோபல் பேர்டனில் உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த கருப்பை வாய் புற்றுநோயில் அஞ்சில் ஒரு கேஸ் ஒரு பேஷண்ட் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம 20% ஆஃப் அந்த சர்விக்கல் கேன்சர் இந்த வேர்ல்டே வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அப்படின்றப்போ வந்து இது அவ்வளோ ஒரு நம்ம வந்து ஒரு வெயிட்டேஜ் அதிகமாக தான் நம்ம இது கொடுக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். பிகாஸ் வந்து இந்த சர்விக்கல் கேன்சர் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th most கேன்சர் தான் விமனில், பட் இந்தியாவில் இது 2nd most காமன் கேன்சர் ஆன விமன். ஸோ அப்படின்றப்போ இதுக்கான ரிஸ்க் நம்ம ஊரில் அதிகமாகவே இருக்குது, அதனால தான் வந்து இப்போது இந்த நேஷனல் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம்.
0: ஓகே சார், இந்தியாவில் 1.2 lakhs பேருக்கு இந்த புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார்.
1: எஸ் எஸ், ஆண்டுதோறுமே வந்து ஒரு 1 lakh ஒரு 1.5 lakh வரைக்கும் வந்து இதில் பெண்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து ஒரு 40-50,000 பெண்கள் ஆண்டுதோறுமே இறக்குறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போன 2024-25 ஆண்டுகளில் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8,000-10,000 வரைக்கும் வந்து இதில் இந்த கேன்சரை டிடெக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் அதில் இறந்தவங்களோட வீதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 பேர் இதில் இறந்துருக்காங்க. ஸோ அது வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம ஒரு முயற்சியாக நம்ம இது எடுக்கிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேக்ஸ் ஒரு வைரஸ் இப்போ எந்த ஒரு புற்றுநோயுமே எடுத்துக்கிட்டோமே, இந்த வாயில் வரக்கூடிய ஓரல் கேன்சராக இருக்கட்டும், மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சர்விக்கல் கேன்சராக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஒரு ஏதோ நாய்க்கடி மாதிரி வந்து கடிச்ச உடனே வந்து டக்குனு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, 10 நாளில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து மூளைக்கு போயிடுச்சு மாதிரிலாம் இல்லை. இது வந்து உங்களுக்கு இந்த வைரஸ் எக்ஸ்போஷர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த கேன்சர் டெவலப் ஆகிறதுக்கே ஒரு 10-15 years டைம் ஆகும். ஸோ அப்படின்றப்போ அந்த இடைப்பட்ட டைம் நமக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு அந்த இடைப்பட்ட டைமில் நம்ம ரெண்டு விதமான இன்டர்வென்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம அந்த எக்ஸ்போஷர் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை தடுக்கிறதுக்கான தடுப்பூசிகள் போடுறது, அந்த எக்ஸ்போஷர் ஆகிட்டு இல்லை சப்போஸ் வந்து நாளைக்கு அந்த கேன்சர் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பூசி போடுறது. செகண்ட், இன்னொன்று சப்போஸ் கேன்சர் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் நான் சொன்னா அது வந்து இந்த 10-15 years வரைக்கும் ஆகும் அது அது டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு, அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீனிங் அண்ட் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மற்ற எல்லா கேன்சரை கம்பேர் பண்ணும்போது சர்விக்கல் கேன்சர் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக வந்து இது ரெண்டுமே இதில் இடம்பெற்றிருக்கு. ஒன்று அதை தவிர்க்கிறதுக்கான நமக்கு தடுப்பூசியும் போட்டுட்டு வரோம் ஒரு பக்கம், ரெண்டாவது பக்கம் வந்து நம்ம அதுக்கு டயக்னோசிஸ் அண்ட் ஸ்க்ரீனிங்கும் நம்ம பண்ணிட்டு
0: இருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் இது எந்த அளவுக்கு சார் போயிட்டு இருக்கு, நீங்கள் எப்படி வந்து இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, ஏன்னா இந்த அவேர்னஸ் வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
1: இப்போ தொடர்ந்து இப்போது தற்காலிக இப்போ டெம்பரரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டார்கெட் குரூப் 14-year-old கேர்ள்ஸ். அப்படின்றப்போ வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இணைஞ்சு இதில் வந்து நம்ம செயல்பட்டுருக்கோம், ஹெல்த் லைக் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி ஸ்கூல்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். ஏன்னா வந்து ஒரு 14-15 பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த ஏஜ் குரூப் 9th standard, 10th standard, சம்டைம்ஸ் ஈவன் 8th standard கேர்ள்ஸ் வந்து அவங்க தான் நம்மளோட இந்த டார்கெட் லிஸ்ட்டில் வரதுனால அவங்க வந்து ஸ்கூல்ஸ் மூலமாக நம்ம அப்ரோச் பண்ணி ஹெட் மாஸ்டர்ஸ் பிரின்சிபல்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஸ்கூலில் வந்து நம்ம ஃபஸ்ட் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறோம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போய் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அந்த கன்சென்ட் ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஸ்கூல் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த கன்சென்ட் ஃபார்மில் பேரண்ட்ஸ் வந்து அவங்க படிச்சுட்டு அவங்க வந்து சிக்னேச்சர் போட்டு கொடுத்தா அந்த குழந்தைங்களை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட் வேக்சின் போட்டுருவோம். அண்ட் வந்து இல்லை கன்சென்ட் ஃபார்மில் பேரண்ட்ஸ் வந்து சிக்னேச்சர் போடல, அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னும் வரல, அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்ற போது ஸ்கூல்ஸ் மூலமாக நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி, ஸோ அப்படி அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம வந்து அங்கே போய் ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம போய் அங்கே பேசி அந்த அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்டு வரோம்.

0: அண்ட் இது போக வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு நமக்கு இந்த பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் நமக்கு நிறைய இருப்பாங்க. ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் வந்து விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ்னு சொல்லி ஒரு கேடர் இருக்கு. அட் சேம் டைம் வந்து நமக்கு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், அர்பன் ஹெல்த் நர்ஸ்னு சொல்லி ஒரு கேடர் இருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து வீடு வீடாக யூஸ்வலி வந்து இவங்க ஆன்டிநேட்டல் கேர், இந்த பிரெக்னன்சி ரிலேட்டடான கேரும், டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஸ்கிரீனிங், கேன்சர் ஸ்கிரீனிங்கான கேரும் இவங்க யூஸ்வலாக கொடுப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து வீடு வீடாக வந்து அவங்க போகும்போது இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க.
1: ஓகே சார், ரொம்பவே அருமையா இவ்வளவு நேரமா இந்த HPV இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான இந்த தடுப்பூசி முறை குறித்து ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் சைடும் சரி பொதுமக்களிடமும் வந்து இது குறித்து நிறைய ஒரு சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
0: மிக்க நன்றி.
1: ஓகே சார், தேங்க்யூ. இத்துடன் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8. எதிரும் புதிரும். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கேட்போம். நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேருந்து பொருந்தாத ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344301 8300019 2 9 6 6 7 8 1 இணைப்பு எண் 04 2 3

0: நேர்களே, 4:40 நிகழ்ச்சியோட முதல் நேரை சந்திக்கலாம். வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோயம்பாட்டை சிந்தவனம் சேர்ந்து சி செல்வன். நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்குங்க. போட்டிக்கு ரெடிங்களா?
1: ரெடி சார். புது அறிவிப்பாளர் கேட்டிருக்கீங்க நீங்க.
0: ரொம்ப நாள் ஆச்சுங்க, நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. இலை, காம்பு, வேர், நிழல், தண்டு, காய், கிளை.
1: சார், எத்தனை சார் இருக்கு இதுல? 5 இருக்க, நான் எவ்வளவு இருக்கு?
0: 6-7 வார்த்தை இருக்குங்க.
1: ஐயோ, 7 வார்த்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
0: மறுபடியும் சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: இலை, காம்பு, வேர், நிழல், தண்டு, காய், கிளை.
1: இது எது வித்தியாசங்கள்?
0: ஆமாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இருக்குது, பொருந்தாத வார்த்தை.
1: என்னங்க சார்? காய், காய், காய்.
0: அதாவது இலை, காம்பு, காய், கிளை, இதெல்லாம் வந்து இருக்குங்களே.
1: ஆமாங்க சார்.
0: சரி, அடுத்த நேர்ட்ட இதை கேட்டு பார்க்கலாங்களா
1: சார்? 4 இருந்தா கூட கண்டுபிடிக்கல, 7 இல்ல எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
0: மறுபடியும் சொல்லட்டுங்களா? இலை, காம்பு, வேர், நிழல், தண்டு, காய், கிளை.
1: நிழல் சார்.

0: கரெக்டுங்க. ஏன்னா நிழலுக்கும் இலை காம்பு வேர் எல்லாமே வந்து எல்லாம் பொருந்தி வருது. நிழல்ன்றது தனியா இருக்கு. சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க
1: சார். நன்றி நன்றி.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். இன்றைய தலைப்பு பொருந்தாத ஒன்றை கண்டறிக. சோ நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இந்த கேம் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2966781 மற்றும் 9344901018 9342901018 மற்றும் 8300091018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். சோ சொல்லுங்க முருகேசன், நேயர்கள்லாம் வந்துட்டு இந்த எதிரும் புதிரும் கேம் ஷோக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்களா?
1: கண்டிப்பா ரெடி ஆயிட்டாங்க. ஒருத்தர் வந்தாரு.
0: ஓகே,
1: அடுத்து வந்து யாரு வராங்கன்னு பாக்கலாம். பிரீத்தி,
0: அடுத்த காலையில் யாருன்னு பாத்திரலாம். நான் அவங்களுக்கான க்வெஸ்சன் நீங்க கேட்டுறீங்களா?
1: கண்டிப்பா கேட்டலாம்.
0: ஓகே, வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: கொஞ்சம் உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா கேக்கலாம்.
2: கம்மி பண்ணியாச்சுங்க.
0: கம்மி பண்ணியாச்சுங்களா? மேடம், யார் பேசுறீங்க?
2: வடவேலில இருந்து, குமரங்குன்றம் வடவேலில இருந்து சுப்புலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். நானும் இருக்கேன், முருகேசன் இருக்காரு.
2: முருகேசன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரெண்டு எல்லாம் நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேங்க சார்.
1: சரிங்க, போட்டிக்கு போயிடலாங்களா?
2: போயிடலாம் சார்.
1: சரிங்க. கண், விரல், நெற்றி, திலகம், நகம், தோல், நாக்கு, புரிஞ்சுங்களா?
0: ஹலோ,
2: திலகம்.
1: கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்படிங்க இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சீங்க?
0: ஒரே சிரிப்பு தான்.
1: அடுத்து வந்து யாரு எங்கிருந்து பார்த்தரலாம்.
0: வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமரியாவல், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நலம் நலமரியாவல், நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம். உங்க குரல் கேட்டப்ப, ரெண்டு பேருடைய குரல் கேட்டப்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. பொருந்தாத

0: சொல்லுங்கன்னு சொல்றீங்க, தெரியுதோ தெரியலையோ கேளுமோ சொல்றேன்.
1: கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, நாங்க நம்புறோம். க்வெஸ்சன் யார் கேக்கலாம், முருகேசன் கேக்கலாமா, நான் கேக்கட்டுமா?
2: யாரு கேட்டாலும் சரி, கேள்வி கேட்டா சரின்றீங்க.
0: யாருக்கு என்கிட்ட கேட்கணும்னு ஆர்வம் இருக்கோ அவங்க கேட்கலாம்.
1: சரி, நான் கேட்டுட்டுமா?
0: தாராளமா கேளுங்க, நான் ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஓகேங்க. சரி, உங்களுக்கான அந்த நாலு வேர்ட் சொல்றேன், இதுல பொருந்தாத ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லணும். ஓகேவா?
0: சரி, ஓகே சொல்றேன்.
1: ஓட்டம், நடை, பறத்தல், பேச்சு.
0: ஓட்டம், நடத்தல், பறத்தல், பேச்சு, அப்படிதானே?
1: ஆ, அப்படிதான்.
0: இதுல பேச்சுதான் வந்து விலகி நிக்கிறது.
1: ஓகே, சூப்பர்.
0: பேச்சு முக்கியம் பாருங்க. நான் வணக்கம் தேவையம்பாங்க இருந்தாலும் பிள்ளை பிழைக்குன்னு சொல்லுவாங்க, அதனால பேச்சு முக்கியம். ஆனா வந்து இதுல இருந்து விலகிதான் நிக்கிறது.
1: ஆமா, கண்டிப்பா.
0: அப்புறமா?
1: சரி, ஓகே, கேட்ட க்வெஸ்சன் நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. அடுத்தது முருகேசன் ஒரு க்வெஸ்சன் கேக்குறாருங்களாமா?
0: ஐயோ, பயமா இருக்கிறது. அவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பார்.
1: அப்படியா? சரி, இந்த பயத்தோட கேட்டலாம் இருங்க.
2: இல்லங்க, உங்களுக்கு எளிமையா கேக்குறேன். வாசம், வாசம், மனம், மூக்கு, நறுமணம், நாற்றம், வாடை.
1: இன்னொரு டைம் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
2: வாசம், மனம், மூக்கு, நறுமணம், நாற்றம், வாடை.
0: மூக்கு.
2: சரியா சொல்லிட்டீங்க.
1: வாய் மூக்குன்னு கரெக்டா அவரு சொல்லிட்டே இருக்காரு ஒவ்வொன்னும்.
0: அதாவது நீங்க ஐம்பலன்களையே அடக்கி ஆள சொல்வீங்க, இங்க ஐம்பலன்களே தான் நீங்க கேக்குறீங்க பாருங்க.
1: ஆமா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நீங்க பறத்தல்னு சொல்வீங்கன்னு நினைச்சோம். ஏன்னா அது டிஃபரெண்டா இருக்குல்ல, ஆனா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஐம்புலன்கள் சொல்லிட்டு கேஷ் பண்ணிட்டீங்க நீங்க.
2: அதாவது நானும் கூட
0: உங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி உள்ள அந்த ஐடியாக்கள் எங்ககிட்ட இருக்கத்தானே செய்யும்.
1: கண்டிப்பா, நாங்க பேசுறோம், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அது கூட இல்லைன்னா எப்படி இல்லையா?
0: ஆமா ஆமா, நிச்சயமாக.
1: ஓகே, வாழ்த்துக்கள்.
0: ஆமா, உங்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து கேட்டுக்கொண்டிருக்க நேயர்க்கும் நன்றி, நிலையத்தாருக்கும் நன்றி.
2: எல்லாருக்கும் நன்றிங்க, நன்றி.
1: ரொம்ப சூப்பர் ஆன்சர் சொன்னீங்க.
0: அப்ளாஸ் போடுங்க.
1: போட்டறலாம்.
0: நன்றி,
1: வணக்கம். ஓகேங்க, தேங்க்யூ.
3: அமைப்பில் உதவி.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் பொதிரும். இன்றைய நிகழ்ச்சியில பொருந்தாதே ஒன்றை கண்டுபிடி, அது குறித்து நேயர்கள்ட்ட க்வெஸ்சன் கேட்டு ரொம்ப சூப்பரா நேயர்கள் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டுடலாமா முருகேசன்?
1: யாருன்னு பார்த்தலாம். வணக்கங்க. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். கோயில் பழத்திலும் துறையும் பேசணும்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க. நீங்களா நல்லா இருக்கிறீங்க?
1: எல்லாம் நல்லா இருக்குங்க.
2: நன்றிங்க.
1: சரிங்க,
0: கேமுக்கு ரெடிங்களா?
1: மத்ததுல மழை புயல் பனி எல்லாம் வந்து ஈரமா இருக்கும், வெயில் வந்து
0: ஈரமா.
1: அத வச்சு அவர் சொல்றாரு
0: பாத்தீங்களா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க சொல்ல வேண்டியது அவரே சொல்லிட்டாரு. ஓகே, நீங்க இப்ப சொன்னது வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம் இது வந்து காலங்கள், வானிலையை குறிக்குது. புயல் அப்படின்றது அப்படி இல்ல. சோ ஒரு டைம் சான்ஸ் கொடுத்தாதான் நீங்க அடுத்த டைம் வந்து கரெக்டா சொல்றீங்க இல்லையா? ஒன்னு தப்புனா அடுத்தது மூணு ஆப்ஷன் இருக்கு, அதுல ஒண்ணு சொல்றது, அது தப்புனா அடுத்த ரெண்டு ஆப்ஷன், அப்படி போறதா அந்த டெக்னிக்?
1: அப்படி சரி விடுங்க.
0: எப்படியோ ஒரு ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்க, சூப்பர். ஹலோ, நேயர் ரொம்ப சூப்பர் ஆன்சர் சொன்னாரு. அடுத்து யார் இங்க இருந்து பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். அடுத்த நேயர்
0: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: ஒரு நிமிஷம் மேம், சொல்லுங்க மேம்.
0: கம்மி பண்ணிட்டீங்களா?
3: கம்மி பண்ணியாச்சு மேம்.
1: நீங்க கம்மி பண்ணாம இருந்தீங்கன்னா நாங்க கேள்வி கேக்குறது எங்களுக்கே நாங்களே கேட்கற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா?
3: ஆமாங்க சார்.
1: அதனாலதாங்க. சரிங்க,
3: கேட்டுலங்களா? கேளுங்க சார்.
1: மருத்துவர், நோய், ஊசி, நித்திரை, மருந்து, மாத்திரை, எக்ஸ்ரே.
3: சார் திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க சார்.
1: மருத்துவர், நோய், ஊசி, நித்திரை, மருந்து, மாத்திரை, எக்ஸ்ரே.
3: நித்திரைங்களா?
0: நித்திரைங்களா? ஆமாவா இல்லையா அவரே கேக்குறீங்களா?
1: நான் எல்லாமே சொன்னேன்.
0: நித்திரை லாக் பண்ணிருக்காங்க அவங்க.
1: எப்படி சொல்றீங்க
3: சார்? மத்ததெல்லாம் மருத்துவமனை சம்பந்தப்பட்டது.
0: நித்திரைங்கிறது அப்படி இல்ல. என்னது நித்திரைன்றது? என்ன
3: நித்திரை?

0: தூக்கம் தானே
1: மேம்? தெரிஞ்சிருக்கு.
2: அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லாத்துக்கும் வரும், எங்க வேணாலும் வரும், ஹாஸ்பிடல்ல தான் வரணும்னு.
1: மருந்த மாத்திரையில குடிச்சா தூக்கம் வந்துருமே?
2: இல்ல சும்மா வருமே.
1: ஓகே ஓகே, சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சி லலிதாமைக்கு நன்றி.
0: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ. அடுத்தது யாருன்னு பாத்திரலாமா?
2: கண்டிப்பா பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம். நேத்து சாயங்காலத்துல இருந்து ஆப்பிள் ஒரு கால ஆப்பிள் நிகழ்ச்சியே வரல. என்ன நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு?
1: இப்ப வந்து பொருந்த எதிரும் புதிரும் போயிட்டு இருக்கு. பொருந்தாத ஒன்றை கண்டறி.
3: சரிங்க மேடம், நான் ஆப்பு சரி பண்ணுங்க மேடம். நேத்துல இருந்தே சரியா இல்ல. நீ 11 மணி நிகழ்ச்சியெல்லாம் கேட்க முடியல.
1: சரி பண்ணிடலாம். எப்படியோ வந்துட்டீங்களா நிகழ்ச்சிக்கு. வாழ்த்துக்கள்.
3: ஆமா
1: ஓகே சார். கொஸ்டின் ரெடியா?
3: ஆ ரெடி மேடம்.
2: கேட்டலங்களா?
3: ஆ கேளுங்க சார்.
2: கடல், கரை, மீன், படகு, விண்மீன், வலை, அலை, துடுப்பு.
3: கடல், கரை,
2: மீன், படகு, விண்மீன், வலை, அலை, துடுப்பு.
3: விண்மீன்.
2: எப்படி சொன்னீங்க? அது மீன் இருக்குது இல்லையா? கடல் இருக்காதுங்களா?
3: விண்மீன் நட்சத்திரம், நட்சத்திரம் வானத்துல இருக்கும், மத்ததெல்லாம் பூமியில இருக்கும்.
2: அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: ஆமா.
1: சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே கண்டுபிடிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள்.
3: வணக்கம் மச்சி. நன்றி. வேற ஏதாவது இருக்கா?
1: ஒரு क्वेश्चन போது ஆன்சர் கரெக்ட்டா சொல்லிட்டீங்கல, அடுத்த நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துறலாம். ஓகேங்க. தேங்க் யூ.
3: ஆப் சரி பண்ணுங்க.
1: ஸோ நேர்களா ரொம்ப சூப்பராக எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து விளையாடலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு. தொடர்ந்து நினைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.
2: இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை கண்டறிக குறித்து நேர்களை ரொம்ப சூப்பரா விளையாண்டுருக்கீங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019108 9342901018 9344901018 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் இங்கிருந்தே கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: இதுவரைக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
0: ஓகே, கேம்க்கு ரெடியா?
2: ஊட்டியில நல்ல மழை பெய்யுதா? ஊட்டியில நல்ல மழை இல்லைங்க?
1: மழை இல்லைங்க.
2: ஓ சரி சரி
1: சரிங்க. கேள்வி கேட்டலாமா?
2: ஆ சொல்லுங்க ஐயா.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்டின், தொலைக்காட்சி, சினிமா, வானொலி, செய்தித்தாள். என்ன சவுண்டு? இப்படி ஒரு சவுண்டு.
2: தொலைக்காட்சி, வானொலி.
0: தொலைக்காட்சி, சினிமா, வானொலி, செய்தித்தாள்.
2: என்ன
0: ரீசன்?
2: ஏன்னா தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள் மூணுமே செய்தி ஊடகம். அது மூலமா செய்தி தெரிவிச்சுக்கலாம். சினிமா அப்படிங்கிறது செய்தி சொல்லக்கூடிய ஊடகம் இல்ல, அதனால சினிமா.
0: ஓகே, கரெக்டான ஆன்சர். சூப்பரா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: நன்றி, ரொம்ப ஹாப்பி.
0: ஓகே, நிகழ்ச்சி அழைத்தமைக்கு நன்றி.
2: தேங்க்யூ, இருவருக்கும் நன்றி.
1: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த
0: நிகழ்ச்சிக்கலாம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர் மாவட்டம் மஞ்சம்பேட்டையில இருந்து சண்முகாந்தன் பேசுறேங்க.
1: சரிங்க,
3: நல்லா இருக்கிறேன் மேடம். மேடம், கேள்வி நீங்க ஒரு அளவான கேள்வி கேளுங்க மேடம்.
0: அழகான கேள்வியா? அது எப்படி
1: அழகா? இல்ல அழகா இல்ல, அளவா
0: அளவா கேக்கணுமா?
3: ஆமாங்க.
1: ரொம்ப நிறைய வேண்டாம், ரொம்ப லென்த்தும் வேண்டாம்ன்றீங்க.
0: வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு போற மாதிரி கேளுங்கன்றீங்க.
1: உருளைக்கிழங்கு, பட்டாணி, மரவள்ளி, வேர்க்கடலை, பீட்ரூட்.
0: சாப்பிடுற ஐட்டமாவே சொல்றாரே,
1: அதுல என்ன வித்தியாசம்?
3: நினைக்கிறேங்க. மத்ததெல்லாம் கிழங்கு மண்ணுக்குள்ள விளையிற மாதிரி தெரியுது.
1: கரெக்ட்ங்க.
3: பட்டாணி மட்டும் மண்ணுக்கு மேல விளையிற மாதிரி தெரியுது.
0: சாப்பிடுற ஐட்டம்ல கேட்டா கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிடுவேன் இல்லீங்களா?
1: ரொம்ப கரெக்ட்டா சொல்லிட்டீங்க
3: மேடம். இன்னொரு கேள்வி நீங்க கேளுங்க மேடம்.
0: இன்னொரு கேள்வி நான் கேக்கணும் ரொம்ப ஆசைப்படுறீங்களா?
3: ஆமா மேடம்.
0: சரி, ஓகே. நேர்மை, பொறுமை, உண்மை, கடின உழைப்பு.
3: உழைப்பு, கடின உழைப்பு வந்து அந்த பொறுமை, நேர்மை இதெல்லாம் வேறுபட்டது. உழைப்பு தான் கொஞ்சம் வேறுபட்டதா இருக்குது.
0: இல்ல, நான் இங்க பாருங்க, நேர்மை, பெருமை, உண்மை, கடின உழைப்பு.
3: கடின உழைப்பு ஒண்ணு
1: எல்லாமே உயர்வானதா தான் இருக்கு.
0: இன்னொரு டைம் சொல்லட்டுமா? இதை நீங்க புரிஞ்சுக்கிறது பாருங்க. நேர்மை,
3: நேர்மை,
0: உண்மை,
3: உண்மை,
0: பெருமை,
3: பெருமை,
0: கடின உழைப்பு.
3: கடின உழைப்பு, பெருமை பேசுறது கொஞ்சம் இல்லாத மாதிரி தெரியும்.
0: ஓகே, சூப்பர். ஏன்னா இந்த நேர்மை, உண்மை, இந்த கடின உழைப்பெல்லாம் வந்து நம்மளோட பண்புகள். ஆனா இந்த பெருமை பேசுறது வந்து எல்லார்ட்டையும் அந்த பண்பு இருக்காது இல்லையா? அது ஒரு ஈகோ மாதிரி. எல்லாரும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அதை உங்களுக்கு நாங்க அழுத்தி அழுத்தி சொன்னாதான் கண்டுபிடிக்கிறீங்க. எப்படியுமே சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர்,
1: மகிழ்ச்சிங்க. நன்றி, நன்றி.
0: அழைத்தமைக்கு நன்றி.
3: நன்றி.
1: அடுத்த நேரம் அடுத்த நேரம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: யாருங்க பேசுறீங்க?
4: திருப்பந்து பாலன் பேசுறேன். நிலையத்துல எல்லாம் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்குங்க.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கீங்க. நன்றி.
0: ஓகே, ரெடியா நிகழ்ச்சிக்கு?
4: தயாரா.
1: கேட்டுலாங்களா?
4: கேளுங்க.
1: சுத்தி, கத்தி, ஆணி, ஆவணி, மண்வெட்டி, சம்மட்டி.
4: எனக்கு
1: சரியா
4: கேக்கல. ஆவணி மாதம்

0: முதல்ல ஆணின்னு தானே வருது இல்லீங்களா?
1: அவர் கன்ஃபியூஸ் ஆகல.
2: உங்களுடைய
1: நீங்க
2: ஒரு கேள்வி கேக்குறீங்களா, அடுத்த நேயருக்கு வழி விடலாமா?
0: அடுத்த நேயருக்கு வழி விட்டுறலாங்க. நீங்க கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. நன்றிங்க.
2: போய் வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. நேரம் பத்தி
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சோ நேயர் லைனுக்கு வந்தாங்க, அப்புறம் அப்படியே கட் ஆகி போயிட்டாங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
0: இங்க எல்லாமே செமஹிட்டு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். இன்றைய நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை கண்டுபிடித்து குறித்த நேர்களை சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: மகேஷ் பேசுறேன்.
1: எங்க இருந்தீங்க?
2: மகேஷ் பேசுறேன்.
1: ஆறு, அருவி, வாய்க்கால், கடல், குளம்.
0: வாழ்த்துக்கள்.
3: தலை,
1: கால்கள், விரல், இதயம், தோல், கழுத்து.
3: இதயம்.
1: எப்படி கரெக்டா சொல்றீங்க?
3: இதயம் உள்ளுறுப்பு.
1: அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. சரி, இன்னொரு கேள்வி கூட கேட்டலாங்களா? என்ன கேட்கலன்னா, எழுதுகோல், அட்டை, காகிதம், தாமதம், வாக்கியம்.
3: தாமதம்.
0: இதுவும் கரெக்ட்.
1: இதுவும் கரெக்ட்.
3: மற்றதெல்லாம் எழுதுதல் சார்ந்து இருக்குது. இது
1: அதாவது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன்.
0: ஓகே சார், பரவாயில்ல. எப்படியுமே சொல்லிட்டாரு, ஈஸியா கேட்டீங்க. அழைத்தமைக்கு நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நன்றிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேரையும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கங்க மேடம்.
0: வணக்கம்.
4: நான் தென்பொன்மடியிலிருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கீங்க. கிளைமேட் அப்படியே கொஞ்சம் காத்தடி ஏரியாவுல
0: என்ஜாய் பண்றீங்க?
4: ஆமாங்க. இன்னைக்கு சந்தை, சந்தைக்கு வந்து சந்தையில இருந்து பேசுறேங்க.
0: ஓகே சூப்பருங்க. க்வெஸ்சனுக்கு போயிடலாமா?
4: சொல்லுங்க, முயற்சி பண்ணலாங்க.
0: சிலப்பதிகாரம், நன்னூல், திருக்குறள், நாலடியார்.
4: சிலப்பதிகாரம், நன்னூல்,
0: திருக்குறள், நாலடியார்.
4: திருக்குறள் என்ன சொல்றீங்க?
0: என்ன ரீசன்?
4: சிலப்பதிகாரம், நன்னூல், இன்னொன்னு சொன்னீங்களா, அது வந்து ஒரு காவியமா சொல்லுங்க. திருக்குறள் வந்து நம்ம இதிகாசம், ரெண்டடியில வரும்
0: இல்லைங்களே.

0: மடவள்ளையிலிருந்து குமரகுன்ற செண்பகம் பேசுறேங்க மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குங்க.
1: க்வெஸ்சனுக்கு ரெடிங்களா?
0: நான் ரெடிங் மேடம்.
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குங்க.
1: க்வெஸ்சனுக்கு ரெடிங்களா?
0: நான் ரெடிங் மேடம்.
1: இப்ப கேட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்களா?
0: இல்லங்க மேடம், நான் கேட்கல மேடம்.
1: ஓகே, சரி, நான் டைம் கேக்குறா.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்கிறதுங்க?
1: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் சார்.
0: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
1: நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டிருக்கீங்க சார்.
0: சரி,
2: ஒரு க்வெஸ்சன் கேட்டோம், கேட்டீங்களா
1: மேடம்? இன்னொரு முறை சொல்லுங்க மேடம்.
2: சிலப்பதிகாரம்,
1: சரிங்க,
2: நன்னூல், திருக்குறள், நாலடியார்.
1: நாலடியார்
2: நாலடியார் இல்லீங்களே.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: தூத்துக்குடியில இருந்து ஐந்திரஜ் மேடம்.
2: க்வெஸ்சன் கேட்டிங்களா
3: மேடம்? நன்னூல் அது யாரும் சொல்லிட்டாங்க, நாலு நன்னூல்
2: கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சீங்க? படிச்சதை வச்சு சொல்றீங்களா இல்ல?
3: இதெல்லாம்
2: கதை, அதெல்லாம் இருக்கு. நன்னூல் வந்து இலக்கண நூல் இல்லையா?
3: ஆனா
2: நீங்க இதை வச்சு சொல்லல, ஆப்ஷன் வச்சு சொல்லிட்டீங்க. எப்படியும் ஆனா கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள்.
0: இன்னொரு கேள்வியை கேட்டுலாங்களா?
2: இவர் கரெக்டா சொல்லிட்டார்ல, அடுத்த நேரத்தை கேட்டல, அடுத்த நேரத்துக்கு சான்ஸ் கொடுத்துறலாம்.
0: நன்றிங்க.
2: ஓகேங்க, தேங்க் யூ.
0: நீங்க சீன்
2: சோ நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நேர் கரெக்டா சொல்வாருன்னு சொன்னீங்க, அடுத்த நேர் கரெக்டா சொல்லிட்டாரு.
0: ஆமா.
2: ஓகேங்க, அடுத்த நேரத்துக்கு பேசலாமா?
0: பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். நேரோட இனிப்புல ஏதோ ஃபால்ட் இருக்கிறதுனால லைன் கட் ஆயிடுச்சு.
0: அடுத்த நேர் வராங்களான்னு பார்த்தலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஜன்னல்,
0: சுவர், ஓடு, கதவு, அடுப்பு.
1: அடுப்பு
0: எப்படி?
1: அதெல்லாம் வீட்டுக்கு தேவையான இது. அடுப்பு வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு,
0: சாப்பிடுறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அதை சொல்லிட்டீங்க.
2: அடுப்புன்றதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுக்குன்னு யோசிச்சிருக்காங்க. ஓகே, சூப்பரா சொன்னீங்க.
1: செய்யிறதுக்கு அடுப்பு தான தேவை.
2: பெண்களுக்கு அடுப்பு தான் முக்கியமானது இல்லையா?
0: அந்த எல்லா பொருளும் அங்கங்க இருக்கும். இது வந்து அடுப்புக்கு டெய்லி வேலை இருக்கு இல்லைங்களா?
2: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
2: ஆமா, நேர்கள் சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் காலர் வராங்களா அப்படின்னு பார்க்கலாம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: ஸோ காலர் வந்து வரல, இருந்தாலும் இவ்வளோ நேரமாக நேர்கள் எல்லாரும் ரொம்பவே சூப்பராக எதிரும் புது நிகழ்ச்சியில் இந்த பொருந்தாதே ஒன்றை கண்டுபிடிக்க ரொம்ப சூப்பராக ஆன்சர் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஆர் முருகேசன்.
2: நான் உங்கள் அன்பு தோழி என் பிரீத்தி. இத்துடன் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, தன்வி ஷர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், சசிகுமார் முகுந்த், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
1: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா

உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம்.

கேட்ட பாடல் டி என் ராமராவ் பாடல் வரிகளில் ராஜேஸ்வர் இசையமைப்பில் மிஸ்ஸியம்மா திரைப்படத்திலிருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது, வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

கேட்ட பாடல் கண்ணதாசன் பாடல் வரிகளில் ஏ எம் ராஜா இசையமைப்பில் ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல்.

0: கேட்ட பாடல் கண்ணதாசன் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாவமணிப்பு திரைப்படத்தில் இருந்தொழித்தது. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சியின் நினைவு பாடல்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. அறிவிப்பினை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி உழவர் அனுபவம் நேர்முகம். மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பேடு ஆர் ரவி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. எட்டு 5 திரைகானம். 8:30 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர். 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய முதலியத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நேரம் 6:10. நேயர்கள் கேட்க இருப்பது விளக்கேற்றும் வேலை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

கேட்ட பாடல் சித்ரா குரலில் பாளையத்தம்மன் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேச

0: இந்திய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 நிதியாண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணு துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கால்நடை, மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக மேகதாது பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் எல்லோருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வேளாண் பட்ஜெட்டில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தலின்போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்தபின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும், கரும்புக்கான டன் ஆதார விலையும் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். விவசாயக்காரன் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் தான் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுமா தள்ளுபடியும், அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிதிநிலையில இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரும். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் அறிவிப்பார். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் சிறிலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இங்குள்ள குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இதனிடையே கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருகே தோப்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நக்சலைட்டுகளால் உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த 4 காவலர்கள் 46வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி 30 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் உள்நாட்டு தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய அடையாள எண் பதிவு செய்யும் போது நிலங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இணைக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம், டே யாங் சின் இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனி விளம்பரங்கள்.
1: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI. Nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444 7 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம்

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட்டம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு எங்களுக்கு. அவங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு. எல்லாம் வெள்ளை வெளியே அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:43.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் 2026-27 நிதியாண்டுக்கான தாவியக்க அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அப்போது தாம் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்பதை சுட்டிக்காட்டி வேளாண் துறையில் தமக்கு உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். ஏற்கனவே விவசாயிகளுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படும் என்று உறுதி கூறியதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் வழங்கியுள்ளதாகவும், இதுவரை

826,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வேளாண்மை நடைபெறும் நிலங்கள் 100% பயிர்காப்பீட்டில் கொண்டுவரப்படும் என்று விவசாயிகளுக்கு அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தை 37 மாவட்டங்களை உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்காக செயல்படுத்த 648,55,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர், இதனால் 15,00,000 விவசாயிகள் பயனடைவதுடன் 36,00,000 ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும் என்றார். இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டணத் தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகத்திற்கு 7,432,58,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுவதாகவும், முதலாண்டில் 122,51,00,000 ரூபாய் செலவில் 10 கூறுகளுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 100,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3,00,000 விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் மத்திய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6,16,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுக்க 2,000 ஏக்கரில் 2 கோடி ரூபாய் செலவில் செயல் விளக்கம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு நெல் விதை விநியோக மானியம் வழங்க 34,72,00,000 ரூபாயும், உழவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டத்தை செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காராமணி உள்ளிட்ட பயறு வகைகளின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்வதன் மூலம் இதன் உற்பத்தி 3,88,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோல் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துக்களின் சாகுபடி பரப்பை சுமார் 9,26,000 ஏக்கரிலிருந்து சுமார் 15,00,000 ஏக்கராக உற்பத்தியை விரிவாக்கம் செய்வதன் மூலம் உற்பத்தி 8,77,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டன்னாக உயரும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகள் திட்டமாக பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் செயல்படுத்தப்படும் என்றும், இந்த ஆண்டு 73,360 ஏக்கர் பரப்பளவில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 139,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் மத்திய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த நடப்பாண்டில் 17,70,00,000 ரூபாய் செலவில் நாற்றங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக செயல்படுத்தப்படும் என்றும், இதனால் மண்வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் அரசின் திட்ட பலன்களை தடையின்றி பெறவும், நீர் ஆதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவித் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்தவும் பெரும்பாலான விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நெல், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என்றும், முதல் பரிசாக 50,000 ரூபாயும் இரண்டாவது பரிசாக 25,000 ரூபாயும் என 90 பரிசுகள் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா 2,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், முசிறி, நரிக்குடி, போடிநாயக்கனூர், கயத்தாறு, தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த

0: இணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கங்கவள்ளி, கிள்ளிக்குளம், இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டுத் திட்டம் 9 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் நாளொன்றுக்கு 100 கிலோலிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க திட்ட அறிக்கை மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மாநில மரமாக கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனைமரம் 3 லட்சம் விவசாய தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது என்று கூறிய அமைச்சர், பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதோடு 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்களை அமைத்தல், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி மற்றும் அதற்கான உபகரணங்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை பெருக்க சிறப்பு திட்டங்கள் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேர் முதல் நுனி வரை பயன் தருவது தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை என்றும் கூறிய அமைச்சர், தென்னைக்கான சிறப்பு திட்டம் 16 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். விவசாயிகளின் நீண்டநாள் கோரிக்கையை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சியினை தடுத்து நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரையை கொள்முதல் செய்ய விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க 4 தவணையாக இதுவரை 5267 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வினோத் கூறினார். நெல் கொள்முதல் ஊக்கத்தொகையாக 917 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும், 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்க திட்டச் செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும் என்றும், மீதமுள்ள திட்டச் செலவிற்கு கடனுதவி பெறுவதற்கு அரசு வழிவகை செய்யும் என்றும், இதனால் மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதார மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்படும் என்றும், பல்நோக்கு பண்ணைக்குட்டைகளின் மூலம் மீன் வளர்ப்பு ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவித்து வருவாயை பன்முகப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும், 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள், 51000 தேக்கு மரக்கன்றுகள் உள்ளிட்ட 20 லட்சம் பல்வகை மரக்கன்றுகள் நடப்படும் என்றும், மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் ஓக் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு வினோத் தெரிவித்தார். உழவுத் தொழில் சிறந்து விளங்கினால்தான் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டை 2035-36 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற உறுதிபூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினை முதலமைச்சர் திரு விஜய் வகுத்து தந்துள்ளதாக பெருமிதத்தோடு கூறிய வேளாண் அமைச்சர் திரு வினோத், தாமும் உன்னதமான உழவுத்துறையை நல்ல முறையில் வழிநடத்திச் செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன்களை காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்துடன் பயின்று வருவதாக கூறி தமது உரையை நிறைவு செய்தார். அமைச்சர் உரையை தொடங்குவதற்கு முன்பு முதலமைச்சரை புகழ்ந்து சில வார்த்தைகளை கூறியபோது, எதிர்க்கட்சி தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியவுடன் பட்ஜெட் உரையில் உள்ளதை மட்டும் அமைச்சர் படிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். அமைச்சர் உரையை முடிக்கும்போது தாம் விட்டுவிட்ட புகழுரையை மீண்டும் உரத்த குரலில் பேசினார். அப்போது திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. மீண்டும் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அமைச்சர் கூறிய வார்த்தைகளை படித்து பார்த்து விதிகளுக்கு புறம்பாக உள்ளதை நீக்கி விடுவதாக தெரிவித்தார். இன்று திமுக உறுப்பினர்கள் அனைவரும் விவசாயிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கருப்புச் சட்டையுடன் அவையில் பங்கேற்றனர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் சலனமற்ற நீரோடையாக அமைந்திருந்தது எனலாம்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் வடிவழகி கபிலன். நேரம் 7:10:15. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜவராஜ்.
2: பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இழைப்பு பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள், மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள், மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குநர்கள் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தினை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்களை நேரில் அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது குறித்து மாவட்ட தொழில் மையம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், கல்வி நிறுவன பிரதிநிதிகள், தொழில் நிறுவன பிரதிநிதிகள், வங்கியாளர்கள் ஆகியோருடான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் தொழில் துறைகளில் திறன் தேவைகள், வேலைவாய்ப்புகள் குறித்தும், தொழிலாளர் துறையிலிருந்து தொழிலாளர் பட்டியலை பெற்று முன்கற்றல் அங்கீகாரம் பயிற்சி அளித்தல் குறித்தும், அரசு துறைகள், தொழிற்சாலைகள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் திறன் பயிற்சி செயல் திட்டம் உருவாக்குதல் குறித்தும், அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் தொழில்நுட்ப மையங்கள் பயிற்சி நடத்துதல் குறித்தும், மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கான திறன் பயிற்சி, பயிற்சிக்கு பிந்தைய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள திறன் மேம்பாட்டு திட்டத்தை அட்டவணை மற்றும் செயல்படுத்த துறை வாரியான பொறுப்புகள், கால கணிப்பு நடைமுறைகளை இறுதி செய்தல் தொடர்பாகவும், தொழிற்சங்கங்கள் தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த கூட்டம் விரிவாக விவாதித்து முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் தற்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் சுய கணக்கெடுப்பு முறையிலும் முதன்முறையாக நடைபெறுகிறது. அதன்படி கணக்கெடுப்பாளர்களை கொண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் நாகை மாவட்டத்தில் 30 நாட்கள் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதற்கு நகரம் மற்றும் கிராமம் வாரியாக தொடர்புடைய பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் கொண்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் முதன்மை பயிற்றுனர் மற்றும் முன்னிலை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கள பயிற்றுனர்களாக 26 அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு தொடர்புடைய இயக்குநர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் வாயிலாக பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை வீடுவீடாக சென்று கணக்கெடுப்பு மேற்கொள்ள 1200 களப்பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு தேவையான விவரங்களை பொதுமக்கள் அளித்து களப்பணியாளர்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அதிகாரிகளுக்கும் உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தளர் ராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம் ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். நாட்டில் 17,000 மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த 2024 ஜனவரி 1 வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக நகர்ப்புற மகளிர் சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150க்கும் மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்புமனு தாக்கல் வரும் 13ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 18ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங்ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி

0: பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெஃப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்றவைகளுக்கு நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி.

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: முத்தழகு, முத்தழகு.
4: வாங்கப்பட்டக்கா, ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க?
3: இப்பதான் புள்ள வந்த.
4: என்னக்கா, வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப என்னடானா மறுநாளே வந்து நிக்கிறீங்க?
3: நானும் அந்த முடிவோட தான் போனேன். ஆனா என் மாமியாருக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியலன்னு என் வீட்டுக்காரு போன் போட்டதும் அங்க இருக்க முடியல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன்.
4: அச்சோ, இப்ப எப்படிக்கா இருக்கா உங்களுக்கு?
3: இப்ப பரவாயில்ல புள்ள, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வந்துட்டோம், இப்ப நல்லா இருக்காங்க.
4: அப்படியா? சரிக்கா.
3: முத்தழகு, இந்தா புள்ள, இந்த மீனை குடுத்துட்டு போலாம் தான் வந்தேன்.
4: ஹை, விரால் மீன்? அக்கா, அண்ணன் தானே கொடுத்து விட்டாரு, நானே உங்ககிட்ட சொல்லிவிடணும்னு நினைச்சேன், நீங்களே ஞாபகம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க.
3: அது எப்படி புள்ள, நானே மறந்தாலும் அண்ணன் மறக்காது, முத்தழகு கிட்ட கொண்டு போய் கொடுன்னு கொடுத்து விட்டாரு.
4: அண்ணனோட மனசே மனசுதான்.
3: அது என்னமோ சரிதான், ஆனா இனிமே மீன அண்ணன் தர தேவையில்ல, உனக்கு தேவைப்பட்டா நீ என்கிட்டயே வாங்கிக்கலாம்.
4: என்னக்கா சொல்றீங்க, உங்ககிட்ட எப்படி நான் வாங்க முடியும்?
3: முத்தழகு, நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், மீன் பண்ண அமைக்கலாம்னு. நான் ஊருக்கு போனதே அதுக்காகத்தான், விவரங்களை கேட்டுட்டு வருவோம்னு போனேன், ஆனா சூழ்நிலை சரியில்லாம போனதுனால உடனே கிளம்ப வேண்டியதா ஆயிடுச்சு.
4: அப்போ எப்படிக்கா திரும்பவும் ஊருக்கு போவீங்களா?
3: இல்ல முத்தழகு, எங்க ஊர்லயே மீன் வளர்ப்புல முன்னோடியா இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரோட அனுபவத்தை பதிவா எடுத்து எங்க அண்ணன் அனுப்பி வச்சிருக்காரு.
4: அப்படியா? அக்கா அக்கா, அவர் யாரு, என்ன பதிவு, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
3: சொல்லிட்டா போச்சு, செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை பி சரவணன் அவங்களோட பகிர்ந்துகிட்டதுதான் நாம இப்போ கேட்க போறோம். வைக்கவா?
4: வைங்கக்கா, கேப்போம்.
5: நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க மீன் வளர்க்குறீங்கன்னு.
6: ஆமா சார், மீன் வளர்க்குறோம்.
5: எவ்வளவு காலமா மீன் வளர்க்குறீங்க?
6: நான் 25 வருஷமா வளர்க்குறேன். கேவிக்கையில பயிற்சி பெற்று அதுலேருந்து வளர்த்துன்னு வரேன்.
5: இந்த கேவிக்கையில?
6: ஆமா.
5: திருக்கழுக்குன்றம்னா நல்ல செழுமையான பகுதிங்க, நெல் கடலை கம்பு கரும்பு இப்படி நிறைய பயிர்லாம் சாகுபடி பண்ணுவாங்க.
6: ஆமாம்.
5: ஆனால் நீங்கள் 25 வருஷமா மீன் வளர்ப்பு செய்கிறீங்களே,
6: அது நல்ல லாபம் சார்.
5: அப்படியா?
6: ஆமாம், 2 ரூபா போட்டால் கூட 100 ரூபா கிடைக்கும் 6 மாதத்தில், ஒரு குட்டி 2 ரூபா. 6 மாதத்தில் அந்த மாதிரி எந்த பொருளும் கிடைக்காது, விவசாயம் பண்ண கூட அவ்வளோ கிடைக்காது.
5: அது மாதிரி கிடைச்சதுன்னா எல்லாரும் மீன் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களே
6: சார். பருவ காலம் டக்கு டக்கு மாறி போகுது இல்லை, அதனால் வந்து லாஸ் ஆகுது, ஒரு நேரத்தில் நல்லா தூக்கி கொடுக்குது, அப்படி போகுது.
5: இப்போ நீங்கள் வளர்க்குறது வந்து இந்த
6: மீன் பண்ணையிலேயே
5: கூட்டு மீன் வளர்ப்புன்னு
6: சொல்லுவாங்க? ஆமாம், கூட்டு வளர்ப்பு.
5: கெண்டை,
6: விராலு,
5: விராலு,
6: எறா, இதெல்லாமே வளர்க்குறோம்.
5: புல்கெண்டை?
6: புல்கெண்டை, சாதா கெண்டை.
5: விரால் வந்து இன்னொரு மீனை சாப்பிட்றதா?
6: ஆ, சாப்பிடாது சார். பெரிய சைஸ் வந்து சாப்பிடாது,
5: சின்ன சைஸாக இருந்தால் சாப்பிடுவோம். அப்போ இதெல்லாம் ஒரே குட்டையில் இருக்கா, வெவ்வேறு குட்டையில்?
6: தனித்தனி குட்டையில்.
5: அதான் கேட்குறேன்.
6: ஒன்றா கூட வைக்கலாம், பெரிய சைஸ் வந்தால் அதுக்கு அதுக்கு தேவை போட்டால் தனித்தனியாக சாப்பிடும்.
5: இந்த மாதிரி மீன் வளர்க்கணும்னு 25 வருஷத்துக்கு முடி எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
6: ரேடியோவில் விளம்பரம் பார்த்தேன், அதை வச்சு அதிகாரி கேவிக்கு வந்துட்டு வந்து பார்த்தேன்.
5: அவங்களுடைய அடித்தளம்?
6: ஆமாம், அடித்தளம்.
5: உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது?
6: எனக்கு ஒரு ஏக்கர் இருக்குது சார்.
5: 1 ஏக்கர் நிலம். மீன் கூட்ட இருக்கிறது
6: 25 சென்ட் வச்சுக்கிறேன்.
5: இப்போ 20 சென்ட் தான் இருக்கா?
6: 25 சென்ட் போர் போட்டு அதில் இப்போ மீன் கொஞ்சம் வச்சுக்கிறேன்.
5: ஒரு குளமா?
6: 5 பாண்டா வச்சுக்கிறேன்.
5: தனியாக பிரிச்சுட்டீங்க?
6: பிரிச்சுட்டேன்.
5: 5ஆ?
6: கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை, சாதா கண்டை, விரல் அப்படின்னு தனித்தனியாக.
5: கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரே குளத்திலே வளர்க்கலாமே? எல்லாம் அது கீழே நடுமட்டம் மேல்மட்டம் தானே வளரும்.
6: குட்டி பெருசு பெருசு 8 பேர் அப்படி விடுவோம். ஏரி குளம், பிடபிள்யூ ஏரி, பஞ்சாயத்து ஏரி, அரசாங்கத்தின் மூலிமா இதெல்லாம் எடுத்து மீன் வளர்க்குறேன்.
5: இப்போ நீங்கள் மீன் வளர்க்குறீங்களா, அதுக்கு மீன் குஞ்சு எங்கேருந்து வாங்குவீங்க?
6: கல்கட்டா.
5: என்னது, கல்கட்டாவா?
6: ஆமாம்.
5: அங்கேருந்து வருது?
6: ஆமாம் சார்.
5: என்ன அப்படி சொல்கிறீங்க?
6: ஆமாம்,
5: நம்ம ஊரில்லாம் கிடைக்கல.
6: கிளைமேட்டுக்கு குட்டி பொறிக்க முடியல.
5: என்னங்க, மேட்டூரில் அருமையான பண்ணை இருக்குது, அங்கேருந்து பொறிச்சு கொடுக்குறாங்க?
6: பண்ணத்தர சிசி வண்டி தான் சேர் பண்ணி தராங்க, வேறு எதுவும் பண்ணலை.
5: இப்போ நீங்கள் வாங்குற குஞ்செல்லாம் கல்கத்தாவில் என்னென்ன வகையான குஞ்சுகள்லாம் வாங்குறீங்க?
6: விரால் நானே உற்பத்தி பண்ணுவேன்.
5: விரால் குஞ்சு உங்கள்கிட்ட இருக்குது?
6: என்னென்ன இருக்குது?
5: சரி.
6: கட்லா, ரோகு, புல்லு கண்டை, சாதா கண்டை கவர்மெண்ட்லேயே வாங்கிடுவேன்.

0: இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, மீதிலாம் கல்கட்டா தான்.
1: என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் நல்லா மீன் பண்ணையில் மீன் உற்பத்தி பண்ணணுங்கிறதுல நல்ல ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணவேனா, மீன் குஞ்சுகள் நம்ம ஊர்லேயே கிடைக்கும் போது கொல்கத்தாலேருந்து வாங்குறீங்களா, அது வந்து உங்களுக்கு அங்கேருந்து வர்ற டிரான்ஸ்போர்ட் காசு எவ்வளோ ஆகும்?
0: அது என்ன சார் இப்போ பிரச்சனைனா, மீன்குட்டி பொறிச்சு மண் பாண்டிலேயே வந்து வளர்த்தோம்னா மீன்குட்டி 6 மாதத்தில் 2 கிலோ 3 கிலோ வளரும்.
1: சரி,
0: அதே சிமெண்ட் பாண்டில் இருந்தால் அது வந்து தேஞ்சி போகுது, பழச்சாவலை 3 வருஷம் ஆனால் தான் அது வரும், 1 கிலோ ஆகுது. அதுதான் டெக்னாலஜியே. நம்ம என்ன பண்ணால், 8-6 மாதம் கல்கட்டாவில் பொறிச்சு கொஞ்சம் எடுத்துக்கணும், நம்ம மண் பாண்டில் வரோம். கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, சிமெண்ட் பாண்டில் விட்டுறாங்க.
1: இப்போ உங்களுக்கு ரெகுலராக அங்கேருந்து குஞ்சுகள் வந்து
0: வருது சார்,
1: எப்படி சொல்லுவீங்க, எப்படி வந்து சேரும் அது?
0: நம்மள மாதிரி ஃபார்மர் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல,
1: அதெல்லாம்
0: சேர்ந்து ஒரு ஏஜென்ட்டை சொல்லி அவங்க எப்படி கொடுத்துருவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகும், அவங்களுக்கு கம்ஷன் வேணும்ல. அதனால் நாங்கள் பெருசாகி நாங்கள் நிறைய பேர் ஃபார்மர் கொடுத்துருவோம்.
1: கொல்கத்தாவிலேருந்து அந்த மீன் குஞ்சுகள் வருது இல்லை,
0: சரி சார்,
1: வந்து இன்னைக்கு இறங்குதுன்னு வச்சுங்க, இன்னிலேருந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுடைய குட்டையில் அந்த மீன் குஞ்சுகள் வளரும்?
0: 1 மாதம் வச்சுருந்தா போதும்.
1: 1 மாதம் தானே?
0: ஆமாம், புண்ணாக்கு தவிடு போட்டால் போதும், அது பெருசாகிடும்.
1: 1 மாதத்தில் எவ்வளோ இடம் கூடும்?
0: எப்படி பார்த்தாலும் 2 இன்ச்சு வந்துடும்.
1: 2 இன்ச்சு நீங்கள் அளவு சொல்கிறீங்க?
0: ஆமாம்.
1: இப்போ அந்த 2 இன்ச்சு குஞ்சை வந்து மீனை வந்து என்ன பண்ணுவாங்க?
0: நம்ம ஏரியில் விட வேண்டியது தான், குளத்தில் விட வேண்டியது தான்.
1: நீங்கள் வந்து செகண்டரி நர்சரி மாதிரி அதை வளர்க்குறீங்க?
0: ஆமாம்.
1: வளர்த்து நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க?
0: ஆமாம்.
1: நீங்கள் மீனாக விற்கிறது இல்லை?
0: ஆ, மீன் வந்து நான் ஏரியில் கொத்துக்க எடுக்கிறேன்ல,
1: அதில் வளர்ப்பீங்க?
0: எனக்கு போதுமானது எடுத்துக்கினேன், மீதி கொடுத்துருவேன்.
1: குஞ்சாகவே கொடுத்துருவீங்க, அதை இன்னொருத்தர் எடுத்து வளர்ப்பேன்.
0: ஆமாம்.
1: பொதுவாக இந்த கட்லா ரோஹு மிருகாலாம் இருக்குல்ல, நீங்கள் விரால் கூட வளர்க்குறீங்களே?
0: ஆமாம்.
1: இப்போ இதெல்லாம் வந்து குஞ்சாக வந்து ஒரு குட்டையில் இறங்குது, இறங்குறது நம்ம நுகர்வோருக்கு இப்போ நான் சாப்பிட்றதுக்கு வாங்கணும்னு நினச்சேன்னா அது எவ்வளவு காலத்தில் பெருசாகும், என்ன வெயிட்டில் வரும்?
0: 6 மாதம் மினிமம், கண்டெல்லாம் 6 மாதம் சார். விரலாம் வந்து மினிமம் 8 மாதம்,
1: 1 மாதம்
0: 1 கிலோக்கு மேலே வரும். விரல் வந்து 28 வகை இருக்குது.
1: 28 வகை?
0: ஆ, 28 வகை. நம்ம ஏரியாவில் வந்து ஒரு 5 வகை இருக்குது. மீதி இந்தியா ஃபுல்லாக வந்து மணி விரல் அது இதுன்னு சொல்கிறாங்க. மெடிசனுக்கே விரல் தான் அதிகமாக, ஆட்டுக்கே மருந்துக்கு விரல் தான், அவ்வளோ மகத்துவம் இருக்குது விரலில்.
1: அப்படியா?
0: ஆமாம். 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு 1 விரல் போதும், அவ்வளோ சத்து. சத்து
1: இப்போ உங்கள் பண்ணையிலலாம் என்ன ரேட்டு போகுது?
0: நான் 300 ரூபான்னு கொடுப்பேன் சார் விரால், 1 கிலோ.
1: 1 கிலோ? ஆ, 300?
0: 300 ரூபா சராசரி. 300 ரூபா வியாபாரிக்கும் சரி, ஃபார்மருக்கும் சரி, யார் வந்தாலும் சரி, 300 ரூபா.
1: அதுவே உங்களுக்கு கட்டுப்படியாகுதா?
0: அது போதும் சார், அளவுக்கு அதிகம் வேணாம்.
1: கட்லா ரோஹு மிருகாலாம்
0: அதெல்லாம் வந்து 100 ரூபான்னு கொடுப்பேன் வியாபாரிக்கு. நான் லோக்கலில் விற்கிறதுனால 150 ரூபா, ஏன்னா கடன் போவோம், மேலே 100 கிராம் 200 கிராம் எக்ஸ்ட்ரா போவோம், வியாபாரிக்கு அதுமாதிரி தரமாட்டோம்ல, அதனால் அப்படி போதும்.
1: 150 ரூபாயே குறைச்சல் தான்.
0: ஆமாம்.
1: 3-4 மாதம் உங்கள் குளத்தில் வச்சு அந்த மீன் குஞ்சுகள் வளர்க்குறீங்க, கட்லா ரோகு மிருகால் வச்சுக்கிங்க அல்லது விரால் கூட வச்சுக்கிங்க, எது வேணாலும் வச்சுக்கிங்க, அந்த மீன் குஞ்சுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள்லாம் போடுவீங்க?
0: புண்ணாக்கு, தவிடு, மாட்டு சாணம், யூரியா, காம்ப்ளெக்ஸ், பாசு பிடிக்கிறதுக்காக. அப்படின்னா அதிகமாக யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் போடலன்னா கிளேரி தடை இருக்குல்ல,
1: கிளேரிசைடியா?
0: ஆ, கிளேரிசைடியா. அது போட்டால் போதும், வாரத்துக்கு 1 நாள் ஒரு செம போட்டால் போதும், ஒரு 20 கிலோ இல்லைன்னா 10 கிலோ போட்டால் போதும். அது வளர்ச்சியே தனியாக போயிடும், நூல் நூலாக போயிடும். கை விட்டு பார்த்தா பாசை பிடிச்சி தான் இது அப்படின்னா பாசை பிடிக்கலாம், நமக்கு கிளை தடை போடலாம்.
1: அந்த குளத்தை எப்போல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க?
0: நான் மீன் பிடிச்சி முடிஞ்சவொன்னே சுத்தமாக காய வச்சுட்டு கல்சூ நம்ம இருக்குல்ல அது போட்டு விட்டுவோம். போட்டு 1 மாதம் போட்டு தண்ணி திருநூறு உள்ளே ஏற்றி மீன் குட்டி விட்டுருவோம்.
1: இப்போ மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதில் தண்ணி ஏற்றுற மாதிரி இருக்கும்ல?
0: ஆ, ஏற்றலாம்.
1: அதுக்கு நீங்கள் தனியாக மோட்டர் கனெக்ஷன்லாம் வச்சுருக்கீங்க?
0: எல்லாம் இருக்குது சார்.
1: அந்த மோட்டருக்கு என்ன கனெக்ஷன், அது விவசாய கனெக்ஷனா அல்லது தனி கனெக்ஷனா?
0: அது வந்து கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க, நம்ம கேவிக்க மூலியமாக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எடுத்து வந்து மாதம் வேணால் 300 ரூபா ஆவரேஜ் பில்லு.
1: அதுக்கு பில்லு உண்டு?
0: ஆமாம். ஏரியில் தண்ணி இருக்க வரைக்கும் தண்ணி மோட்டர் அடிக்க மாட்டேன், ஏன்னா அந்த தண்ணி சுரக்கம். மிஞ்சி போனால் ஒரு மாதத்தில் ஒரு 10 நாளைக்கு அடிப்பேன், அதெல்லாம் 1 வாரம் அடிப்பேன், அவ்வளோ தான்.
1: இப்போ இந்த 300 ரூபா கரண்ட் பில்லு கட்டுறது, மற்ற வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் சேர்த்து கட்டுப்படி ஆகுதா?
0: கட்டுப்படி ஆகுது சார், இதில் வராமரி எதுலையுமே கிடைக்காது.
1: இப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான மீன்களை வளர்க்குறீங்க?
0: ஆமாம் சார்.
1: இதில் எது ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய மீன் வகை?
0: கண்டை மீனும் நல்ல எளிமையாக வளர்க்கலாம். ஏன்னா 2 ரூபா விரல் குட்டி, 6 ரூபா. அது என்ன பண்ணோம், விரல் வந்து அளவுக்கு அதிகம் தண்ணி ஆச்சுன்னா டக்குன்னு டைவர்ஷன், கண்டை மீன் வந்து அப்படியே ஏரியில் நிற்கும்,
1: வெளில போகுது,
0: வெளில போகுது அதிகமாக. ஒரு மினிமம் 6 மாதத்தில் 2 கிலோ வரும்
1: ஒரு
0: கண்டை மீன்.
1: 6 மாதத்தில் 2 கிலோ?
0: 2 கிலோ வரும். நல்ல தரமான குட்டியாக இருந்தால், டே விரால் இருந்தால் வராது, 8 மாதம் ஆகும். அதை பார்க்கறதுக்கு இதுதான் ஈஸி. அதோட எறா ஸ்கேம்பி எறா போட்டோம்னா இன்னும் குரோத் அதிகம். 6 மாதத்தில் 8 மாதத்துல ஒரு 300 கிராம் வந்துடும். சாணி புண்ணாக்கு தவிடு போட்டால் போதுமானது.
1: குளத்தை சுத்தம் பண்ணுறேன்னு
0: சொன்னீங்களே? ஆமாம்
1: சார். அது சுத்தம் பண்ணும்போது அடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்க வேண்டாமா?
0: அந்த வண்டல் பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் எடுக்க தேவை?
1: எடுக்க வேண்டாம்,
0: எடுக்க தேவை.

0: உளுந்து வந்து காய அறுத்துக்கலாம்.
1: அந்த வேர்ல குண்டு குண்டா இருக்குல்ல
0: முடிச்சு,
1: அதுதான் அதுக்கு உண்டான சத்து. அப்படியே விட்டுலாம்,
0: அப்படியே கிடக்கலாம்,
1: அப்படியே கிடக்கலாம். நம்ம பாண்டை மட்டும் மீனை பிடிச்சுன்னு அப்படியே விடக்கூடாது, பல தொழில் பண்ணலாம். அதில் நெல் கூட அறுவடை, நெல் கூட பயிர் வைக்கலாம், அதில் சூப்பராக வரும். தீவனமே மருந்தே போடத்தலை,
0: உரமே போட வேண்டாம்,
1: போடவே தலை, அதுலேயும் சூப்பராக வரும். நம்மளுக்கு இயற்கையாக சாப்பிட்லாம், நல்லா மனசுக்கு நல்ல இதுவாக கூட்டமாக இருக்கும்.
0: அது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, பண்ணுறீங்களா?
1: நான் பண்ணுறேன் சார், எல்லாமே பண்றாங்க சார். நம்ம கேக்கல நகைப்பாரு பயங்கரமா பண்றாங்க.
0: மீன் பண்ணையை நடத்துறீங்களா? 25 வருஷமா நடத்துறீங்க.
1: ஆமா சார்.
0: இதுல என்ன சிரமம் ஏற்படும் நீங்க சொல்லுங்க.
1: சிரமம்னா இந்த பாம்பு தொல்லை தான் சார, சார பாம்பு
0: வருமா,
1: அதான் விரோதி மீனுக்கு. அது வந்து வலை கட்டிட்டோம்னா அது ஒண்ணு பிரச்சனை
0: வராது.
1: ஆமா பாம்பு.
0: ஆமா என்ன பண்ணும்?
1: ஆமா படுத்துக்கினே தூண்டும் சார். மத்தியம்
0: மீனையா?
1: மீன்
0: குஞ்சு தானே தின்னும்.
1: மீன் குட்டியா?
0: பெரிய மீனா இருந்தா திங்க முடியாது,
1: கடிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய மீன் வந்தால் ஓடிடும். சின்ன குட்டிங்கள அப்படியே படுத்துக்கினே எல்லாத்தையும் சார பாம்பு உள்ளே படுத்துக்கினே எல்லாத்தையும் அடிச்சிடும். அதுக்கு தான் வலை கட்டணும், சுற்றி
0: சுற்றியில் வலை கட்டி
1: வலை கட்டணும்.
0: சரி,
1: அந்த கண்ணி வலை கட்டணும், கட்டிம்னா பாம்பு போனால் மாட்டிக்குவார், ஆம்பு போனாலும் அப்படின்ட்டு.
0: இப்போ இந்த குளத்தில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதில் உள்ள ஏரேட்டர்னு ஒரு மிஷின் விடுவாங்க.
1: ஆமாம் சார்.
0: அது மாதிரி நீங்கள் விடணுமா?
1: அதெல்லாம் எதுவும் வேணாம் சார்,
0: தேவைப்படாது.
1: கண்டவெல்லாம் வேணாம்,
0: இதுக்கு தேவையில்லை.
1: இதுலாம் வேணாம், இந்த ஸ்டாம்ப் ஏரா கூட வேணாம், வேற ஏரா இருக்குல்ல டைகர் அது இதுங்கண்ணா, அதுக்கு தான் போடணும். இப்போ கண்ட கூட இறா போடுவேன், டைகர் போடலாம், க மிரல் போடலாம், எல்லாம் போடலாம். அது வந்து ஏன்னா அது வந்து தனித்தனியாக போய் சாப்பிடுவோம். ரெண்டு கண்டே 6 வகை இருக்குது, 6 வகையும் தனித்தனியாக அது வந்து தனியாக போயிடும். மேல் மட்டும் கீழ் மட்டும் அப்படி அப்படியே போயின்னு இருக்கும். விரல் மட்டும் சேர்த்துல போட்டுருக்கோம். விரல் லாபம் தான், ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா என் பாண்டு வச்சுருன்னு வச்சுங்க. பாண்டுலேருந்து டக்குன்னு ஒரு ஆள் தண்ணி இருந்தால் கூட எகிட்டோம். ஜான் தண்ணியில் முழம் விரலுவாங்க, நான் பிடிச்சி பார்த்துட்டேன், எகிட்டோம் டக்குன்னு.
0: சான் தண்ணியில்
1: முழம் விரால்.
0: முழம் விரால்.
1: ஆமாம், தண்ணி ட்ரை பண்ணால் தான் விரால் பிடிக்க முடியும், ஆனால் பிடிக்கவே முடியாது.
0: நீங்கள் வளர்க்குறதுலேயே ரொம்ப பிடித்தமான ஒரு வகை மீன் எதை சொல்லுவீங்க?
1: எல்லா மீனும் சார்,
0: எல்லா
1: மீனும்.
0: காசு இதெல்லாம் கொடுக்குது, அதெல்லாம் நமக்கு
1: இல்லை சார.
0: எல்லா மீன் தான்,
1: 6 வெரைட்டியும் கொடுக்கும். இப்போ கவர்மெண்ட்லேயே அவங்க வந்து அரசாங்கத்தில் வந்து கிஃப்டி ஜிலேபியா தந்துடுறாங்க.
0: ஜிலேபியா?
1: ஆ, ஜிலேபியா. அதுவும் நல்ல இன்கம். இப்போதைக்கு அரசாங்கத்தில் நல்ல ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்களும் கொடுக்குறாங்க மக்களுக்கு. ஆனால் நல்ல இன்கம்மு, நல்ல வருவாயே, நல்ல இது மார்க்கெட்லேயும் சூப்பராக ஓடுது. கண்ட ஈக்குள் ஓடுது சார்.
0: திருக்கழுகுன்ற பகுதியில் உங்களை மாதிரி நிறைய மீன் வளர்ப்பாளர்கள் இருக்காங்களா?
1: இருக்காங்க சார்.
0: ஏரி ஏலம் எடுத்தீங்கன்னா?
1: ஆமாம் சார்.
0: 1 வருஷத்துக்கு ஏலம் எடுக்கிறீங்க, எத்தனை முறை அதில் நம்ம மீன் வளர்க்க முடியும்? 1 முறையா 2 முறையா?
1: 1 முறை தான் வளர்க்க முடியும் சார், ஏன்னா மழை சீசன்.
0: 1 முறை தான்?
1: 1 முறை. 6 மாசம்.
0: 6 மாசம். விரால் போட்டிங்கன்னா
1: 8 மாசம்.
0: இந்த மீன் வளர்க்கும் போது மீன் குஞ்சுகளையோ அல்லது பெருசாக இருக்கிற மீன்களையோ நோய் நொடி தாக்குமா?
1: தாக்கும் சார்.
0: என்ன நோய் தாக்கும்?
1: அது வந்து நம்ம கார்த்திகை மாதம் வந்து பனி நாளில் அதில் வந்து புண்ணு விழும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மை போட்டுட்டு விண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், சுற்றி ஒரு 4-5 ஏக்கர் வேப்பங்களையும் வெட்டி போட்டுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கா, 1 ஏக்கருக்கு 1 கிலோ கல் சுண்ணாம்பு.
0: கல் சுண்ணா?
1: விரல் மஞ்சள் இருக்குல்ல அதை பவுடர் ஆக்கணும், ரெண்டுத்தையும் கலந்து காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போடணும். அப்படியே அலையில் போய் நின்றுனா 3-4 நாளில் அந்த புண்ணுலாம் சரிடும். வேறு எந்த மெடிசனும் போடத்தலை,
0: தேவையில்லை.
1: ஆஹா, ஏரியா இருந்தால் கூட சரி, ஏரிக்கு 1 மூட்டை சுண்ணாம்பு, 10 கிலோ கல் விரல் மஞ்சள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எந்த பக்கம் காற்று போதும் தண்ணி முழங்கால் தள்ளி இறங்கி அப்படியே போட்டுக்கினே போயிட்டா போதும். அப்படியே மொத்தமே பண்ணிடும், வைரஸ் எல்லாம் போயிடும்.
0: மீன் அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: நம்ம புட்சி பா நம்மளுக்கு பார்க்குறோம் சார், தீனி போடும்போது வருது இல்லை.
0: பிடிச்சி பார்ப்பீங்களா?
1: ஆ, புட்சி பார்க்குறது தீனி போடும்போது வருது இல்லை.
0: அப்பயே பார்த்தா தெரியும்,
1: அப்பயே தெரியும். 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ மீனை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம்.
0: பார்க்கும்போது சொல்லிடுவீங்க?
1: ஆ, பார்க்கும்போது சொல்லிடுவோம்.
0: அது 1/2 கிலோ இருக்கும், அது 3/4 கிலோ இருக்கும்.
1: வேறு ரொம்ப தெரியும்.
0: அனுபவம்
1: அனுபவம் இல்லை, மீன் ஓடுது இல்லை, அதுலேயும் தண்ணி கீசின்னு போய் 1 கிலோக்கு மேலே தான் நல்ல தண்ணி கீசின் போவோம்.
0: ஓ, தண்ணி கீழ்ச்சிட்டு போச்சுன்னா 1 கிலோ இருக்கும்,
1: 1 கிலோக்கு மேலே வரும்.
0: வந்து
1: அப்படியே மேலே ஆட்டம் போச்சுன்னா 1/2 கிலோ 3/4 கிலோ அப்படி இருக்கும்.
0: இப்போ உங்கள் குளத்துக்கே வந்து இறச்சி மீன் கட்டாக கொடுப்பீங்களா?
1: கொடுப்போம் சார். எவ்வளோ பேர் வந்து வாங்கி வைக்கிறாங்களே? இப்போ கூட 10 கிலோ விரால் கொடுத்தேன் லாஸ்ட்டாக. இப்போ மழை இல்லைல்ல, காஞ்சி போச்சு, அதனால் மொத்தம் பாண்டு பூரா காலி பண்ணி 10 கிலோ விரல் கொடுத்தேன்.
0: அப்படியே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதானே? ரவி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
1: 90 94 94 98 98 77 77 68 68 ஆமாம்.
0: இதில் தொடர்பு கொண்டா மீன் வளர்ப்பு பற்றி சொல்லி கொடுக்குறீங்களா?
1: கரெக்டாக சார், எங்கே வரணும் வருவேன், நான் இப்போவே சொல்லிடுறேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் கொடுத்தா

0: ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் பிழைக்கணும், இன்ட்ரெஸ்ட் தானே கேக்குறாங்க.
1: இந்த கேவிகேலையும் பயிற்சி கொடுப்பாங்க, நம்ம வந்து கேட்கலாம்.
0: ஆமா சார், தாராளமா.
2: என்ன முத்தழகு, செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை பி சரவணன் அவங்களோட எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல.
3: ஆமாக்கா, விவரங்க ஒவ்வொன்றும் தெளிவா எடுத்து சொன்னாரு. உங்களுக்கு மீன் பண்ண ஆரம்பிக்க இது நிச்சயமா உதவிகரமா இருக்கும்.
2: ஆமா புள்ள, எங்க அண்ணனே அவரோட பண்ணையில இருந்து மீன் குஞ்சுகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமே பண்ணை அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க போறோம். சரி புள்ள, அப்ப நான் வாரேன்.
3: நல்லதுக்கா. அக்கா அக்கா கொஞ்சம் நிலுங்களே, நானும் உங்களோட வாரேன். நான் வேளாண்மை அலுவலகத்துக்கு போகணும்.
2: அங்கனே எதுக்கு புள்ள?
3: என் மச்சான் என்ன போய் அங்க ஒரு விஷயம் கேட்டுட்டு வர சொன்னாரு. நான் இம்பிட்டு நேரம் அதை மறந்தே போயிட்டேன். உங்க வீட்டுக்கு போற வழியில தான்க்கா இருக்கு. அதான் நானும் உங்க கூட வந்துடுறேன்.
2: சரி சரி புள்ள, வா வா. ஆமா, யார பார்த்து என்ன விவரம் கேட்க போற?
3: அக்கா, நாங்க தென்னை சாகுபடி பண்ணிக்கிட்டு வரோம்ல.
2: ஆமா, அதுக்கு என்ன?
3: தென்னையில பல அடுக்கு விவசாயம் செய்யலான்னு இருக்கோம். அது பத்தி தான் ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்களாம். நீங்களும் வரீங்களா? நாம கேப்போம்.
4: நம்மால் வரைய சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஒன்றுமே புரியல. கிளைமேட் சேஞ்சாவது நமக்கு வர்றதாவது. நாம் வந்து மாதம் மும்மாரி பெஞ்ச நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம். மாதம் மும்மாரி மழை இல்லைனாலும் அட்லீஸ்ட் தேவையான மழை பொழியும். எங்கள் பகுதியில் வந்து சிறப்பான மழை எப்பயுமே இருக்கும். வடகிழக்கு பருவமழையும் இருக்குது, தென்மேற்கு பருவமழையும் இருக்குது, சர்ப்ளஸ் வாட்டர் இருக்குதுன்னு சிறப்பான ஒரு அகங்காரம் இருந்தது. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா, எப்போவாது மழை பெய்யுது, இல்லை பெஞ்சதுன்னா அதிகமாக பெய்யுது, இல்லைன்னா வறட்சி. ஆனால் 900 mm நீங்கள் ஏவரேஜ் தமிழ்நாட்டுக்கு உண்டானது வந்து 900 mm பெஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபீல்டில் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. நம்ம முன்னோர்கள் பண்ணுறது ஃப்ளட் இரிகேஷன், அதாவது காடகமாக தண்ணி பாய்ப்பாங்க. ஒரு தண்ணி பாய்ப்பாங்க, ஒரு 10-15 நாள் கழித்து இன்னொரு தண்ணி பாய்ப்பாங்க. இந்த சாயில் மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காய்ச்சல் பாய்ச்சல் கொடுத்த மாதிரி இப்போ இருக்கிற சிஸ்டமில் இப்போ இருக்கிற வாட்டர் குவான்டிட்டியில் கொடுக்க முடியுமானா? முடியாது. ஸோ அதுக்கு ஒரு மாற்று தான் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இந்த 4 தென்னைக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி உருவாக்கியிருக்கிறோம்னா, எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷனில் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங், அதாவது 5 ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அந்த 5 ஈக்குவல் ஸ்பேசிங் எப்படி கிடைக்குதுன்னா 25 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ 25 பாயிண்ட்ஸில் வந்து 8 liters per hour வந்து ஒரு எமிட்டர் வந்து அந்த இடத்துல தண்ணி விழுகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 4 தென்னைக்கு நடுவில் எல்லா பக்கமே ஒரு ஈரப்பதம் கிடைக்குது. இந்த ஈரப்பதம் கிடைக்கும் போது உள்ள இன்டர் கிராப் பண்ணலாம். ஸோ 2வது I வந்து இரிகேஷன் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது வந்து இன்டர் கிராப். 4 தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதிக்காய் வச்சுருக்கோம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு டான்சிங் ஷேடோவில் வர்றது. ஜாதிக்காய்க்கு டயகனலாக ஒரு 4 banana தேவைப்படுதுங்க. அதுபோக இன்பிட்வீன் 2 coconuts கிளமேல் தென்னை லைனில் வந்து ஒரு டிம்பர் வேல்யூ ட்ரீ வந்து நடுவில் வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்குதோ அந்தந்த விவசாய பூமிக்கு தகுந்தபடி எங்களோட விவசாய பூமியில் பார்க்க வச்சுருக்கிறோம். கருகாப்பிலை, மஞ்சள், சேனக்கிழங்கு, இது எல்லாமே ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸு, இது எல்லாமே வச்சுருக்கிறோம். இது எல்லாம் தாண்டி வந்து அந்த டிம்பர் வேல்யூ ட்ரீஸில் ஒரு 3 வருஷம் கழித்து பெப்பர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். பைனாப்பிள் அந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்குதுங்க, திப்பிலி கொண்டு வந்திருக்கிறோம். 2 விஷயம், ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேசிங், அதில் வர சன்லைட்டு, இருக்கிற ஈரப்பதம், அதுக்கு தகுந்தபடி ஃபார்மிங் வந்து நாம் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு எல்லா கிராப் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது நமக்கு இருக்கிற தலையாய பிரச்சனை வந்து என்னென்னா, இன்புட்டுங்க. தண்ணீர் வந்து ஓரளவுக்கு ஒரு 600 லிட்டருக்கு பதிலாக 400 லிட்டர்லேயே இத்தனை கிராப் நம்ம கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கும் நம்ம எப்படி உரம் கொடுக்கறது, எப்படி போய் ஒவ்வொன்றுக்குமே கொத்தி குத்தி கொடுக்குறதா, ஒவ்வொரு மஞ்சளுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு தான் நம்ம 25 emitters வச்சுருக்கோம். அந்த 25 emitters வந்து நாட்டு மாட்டு பசு வந்து 30 ஏக்கராக்கு தேவையான அளவுக்கு அதோட சாண மூத்திரம் வந்து அதுக்கிட்ட இருக்குது. அந்த சாண மூத்திரத்தை வந்து நல்லா கரைச்சி ஒரு 100-110 micrograms இருக்கிற ஷீட்டில் வந்து வடிகட்டி, வடிகட்டினோம்னாலே ஒரு கரும்பு பால் மாதிரி வரும். அதையே வந்து இரிகேஷன் சிஸ்டமில், வெஞ்சூரி சிஸ்டமில் வந்து அதைய பம்ப் பண்ணி கொடுத்தோம்னா சத்து எங்கே விழுகுங்க? காடேகமாக விழுகும். எப்பப்பெல்லாம் விழுகும், எப்பப்பெல்லாம் இரிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் காடு ஏகமாக விழுகும். நாட்டு மாட்டு சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுந்தால் என்ன ஆகுங்க? நாட்டு மாட்டு சாணத்தில் பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வளமான மண்ணை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போது மேக்ஸிமம் 8 இயர்ஸ் நம்மளோட விவசாய முறை வந்து தலைகீழாக மாறி இருக்குது. எப்படின்னா நம்மளோட அமைப்பு எந்த மாதிரி இருந்து

என்னன்னா, எப்படி சொல்றாங்கன்னா, உலகத்துல 365 நாளும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து தென்னிந்திய பகுதிகள் தான். எதனாலன்னா, இங்கே தான் சன்லைட் இருக்குது, இதமான கிளைமேட் இருக்குது, தேவையான மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து சிறப்பான மண் அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எதனால் தமிழ்நாட்டில் இருக்குன்னா, தக்காண பீடபூமியோட வடிநில பகுதி வந்து தமிழ்நாட்டில் தான் முடியுது. அந்த ஃபெர்டைல் சாயில் வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாயில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ ஒரு ஆர்கானிக் கார்பன் ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக 2-3 இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோடைய ஏவரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.5 கீழே இருக்குது. அகில இந்திய லெவலில் 0.2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த மண் வளம் எப்படி இப்படி ஆச்சு? ஏதோ ஒரு தவறான விவசாய முறை நம்ம மேலே புகுத்தப்பட்டுச்சு. ஏதோ வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, நாம் போட்டோம், அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு, அதை அடாப்ட் பண்ணோம், நல்லா வந்துச்சு, குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறத நோக்கம். ஆனால் மண் வளம் கெடுறதுங்கிறது நம்ம யாருமே கவனிக்கலை. இதை பழையபடி கொண்டு வர்றதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணம் ஊத்துறங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த சாயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர் ரீடைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கிளைமேட் வேணும். ஒரு மைக்ரோ கிளைமேட் இருந்தால் தான் மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மைக்ரோ கிளைமேட் மெயின்டைன் ஆகிறது எப்படின்னா, நாம் சொன்ன அந்த 14 வகையான பயிர்கள் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் மேலே வந்து ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்தில் மண் தெரியக்கூடாது, ஏதோ ஒரு செடி தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேலேருந்து சன்லைட் வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பூமி மேலே படாது. ஸோ அப்படி படலைன்னா வாட்டர் எவாப்பரேஷன் ஸ்டாப் ஆயிடுது, மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகிக்குது. இது எல்லாமே இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இதை தான் வந்து ஆங்கிலத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைலயர் மாடல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபைவ் லேயர் மாடல் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எங்களோட தோட்டத்தில் அது 7-layer மாடலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகுது, அதே நேரத்தில் சாயலில் ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகமாகி போகுது. எங்களோட தோட்டத்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஐ, அந்த ஃபஸ்ட் ஐயில் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணும்போது ஆர்கானிக் கார்பன் வந்து 0.52 அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பரிசோதனைகள் தொடர்ந்து எவ்வரி இயர் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது 7வது வருட முடிவில் வந்து அந்த பரிசோதனை 1.56 போச்சு. 0.5 1.56 போனதுக்கப்புறம் ஒரு விவசாயிக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிது? முதல் வருடத்துலேயே எங்களுக்கு வாழையிலேருந்து இன்கம் கிடைச்சிது. அதாவது விவசாயத்துக்கு ஃபெயிலியர் இருக்கும் மோனோ கல்ச்சர் தான் மெயின் காரணம். இதை வந்து மல்டி கிராப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோகனட்லேருந்து வந்த இன்கம், அதுக்கப்புறம் பனானாலேருந்து வந்த இன்கம், படிப்படியாக அதே வருஷத்தில் மஞ்சள் சேனக்கிழங்கு இதெல்லாம் இன்கம் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு 4 இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்கம்லேருந்து 4 இன்கம் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்களா ஃபார்மிங். அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் வந்து ஜாதிக்காயிலேருந்து இன்கம், 6வது வருஷத்துலேருந்து பெப்பர்லேருந்து இன்கம். ஸோ படிப்படியாக எல்லாத்துலேருந்து இன்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோடதில் வந்து ஒரு 30,000 அப்படிங்கிற ஒரு மினிமம் மார்ஜின், அதாவது ஒரு லாபம், ஒரு ஏக்கருக்கு 30,000 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. மல்டி இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் 7வது வருடத்தில் என்னோடய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 அதிகமாயிருச்சு. ஸோ ஒரு விவசாயம்ங்கிறது நஷ்டமான தொழிலாக இருந்து 7வது வருடத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து லாபகரமான தொழிலாக மாறிடுச்சு. நஷ்டத்துக்கு அங்கே வழியே இல்லை. ஸோ இது எதனால் சாத்தியமாச்சுன்னா, இந்த 18 வருஷத்தில் தொடர்ந்து இந்த ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் மூலமாக தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. அந்த டாப் சாயிலில் வந்து இலதலை கழிவுகள் தொடர்ந்து விழுந்துட்டுருக்குது, மாட்டோட சாண மூத்திரம் தொடர்ந்து விழுந்துட்டுருக்கு. இது இல்லாமல் வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சரோட அந்த மரப்பயிர்களோட இலதலை கழிவுகள் விழுகுது. இந்த 3 காம்பினேஷன் சேரும்போது மக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஃபார்ம் ஆகுது. எப்படி இருக்குன்னா, எங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து சும்மா ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். இந்த நல்ல வெயில் காலத்தில் உள்ள நடந்தீங்கன்னா ஒரு 3-5 மெத்த மேலே நடந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இயல்பாக இயற்கையாக உருவாயிருச்சு. அந்த அமைப்பு உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, வாட்டர் எவாப்ரேஷன் ஸ்டாப் ஆயிருது, அந்த மைக்ரோப்ஸ் மெயின்டைன் ஆகிக்குது, அது கூட இந்த சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுகும் போது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இது வந்து மழை காலத்தில் வந்து மக்காயிருது, மறுபடியும் மண்ணோட மண்ணாக மாறிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து இயல்பாக நடந்துட்டே இருக்கிறதுனால ஆர்கானிக் கார்பன் வந்து இப்போ கடந்த வருடம் டெஸ்ட் பண்ணும்போது 3-6 நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ டிசீஸ் எல்லாத்துக்கும் மாற்று வேணும்னா மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இது ரொம்ப ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்மளோட பாரம்பரிய விவசாயம். இந்த விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட தாத்தா முப்பாட்டம் மண்ணிலேருந்து ஒரு வார்த்தை வந்து புது வார்த்தை கிடையாது. என்ன ஒன்றே ஒன்று புதுசுன்னா, தப்பு பண்ணினதுனால அந்த இரிகேஷன் சிஸ்டம் மாற்றிருக்கிறான். மற்றது எல்லாமே இந்த மல்டி கிராப் மல்டி டயர் தான். நான் ஒரு சாதாரண மானாவாரி விவசாயத்தில் இருந்து வந்தவன் தான். மானாவாரி விவசாயத்திலே மஞ்சள் சோளம் போடும்போது உள்ளே வந்து தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, நரிப்பயிறு, சுத்துக்கால துவரை, பக்கத்தில் வந்து 2 லைன் வந்து மொச்சை, எண்ணி பார்த்தா 6 பயிர். ஸோ அது வந்து மல்டி கிராப் மல்டி டயருங்க. ஸோ மோனோ காட் இருந்தது, டைகாட் இருந்தது.

0: ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
1: கேட்டேன் முத்தழகு. விவரங்க அம்புட்டும் முத்து முத்தால சொன்னாரு.
0: இவர் சொன்ன முறைகளை கடைபிடிச்சா விவசாயத்தை லாபகரமானதா மாத்தலாங்கா?
1: சரியா சொன்ன முத்தழகு. இந்த தகவலை என் தம்பிக்கும் சொல்ல போறேன். அவனும் ஊர்ல தென்னந்தோப்பு தானே வச்சிருக்கான். இந்த தகவல் அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும் புள்ள.
0: நல்லதுக்கா, சொல்லுங்க, அவரும் பயன்பெறட்டும். அப்ப நான் புறப்படுவாக்கா.
1: இம்புட்டு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா எப்படி புள்ள? வந்து ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிட்டு போ புள்ள.
0: அதுக்கு என்னக்கா, வந்துட்டா போச்சு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறும் திரு விஜய் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது.

0: வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணுத்துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று போன்ற பேரிடர் காலங்களிலும் மகாகும்ப் போன்ற திருவிழா காலங்களிலும் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மகள் கூறினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானது என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடி தமிழக அரசின் பட்ஜெட்டில் எந்தவிதமான முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் திட்டத்தை பெயர் மாற்றி மக்களை ஏமாற்றும் நோக்கில் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுராஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் தகாக்ஸை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:05. திரைகானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அடுத்த பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 8:30.

மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேயர்கள் கேட்க இருப்பது நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04231 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 8300-19-1018 9342-9001

0: 1018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். லைன் கிடைக்காத நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8300191018. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம், நலமா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா?
0: இல்லங்க, இதுக்கு மேல தான் சாப்பிடணும். உங்களுக்கு பாடெல்லாம் சூப்பரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடலான்ட்டு.
1: நானே வந்து சாப்பிடல, 9 மணிக்கு தான் நானே சாப்பிடுறேன்.
0: சரி, நீங்களும் பாடல்களை கேட்டுட்டு போய் சாப்பிடுங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: நேற்று நாளையிலிருந்து நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கே தொட்டாலும் இனிங்கிற வந்துருக்கீங்க.
0: ஓகே, இங்க கேட்ட பாடல் உங்களுக்காக கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றிங்க.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் நேர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பெண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 9342901018 என்ற எண்களுக்கும் வாட்ஸ்அப்பில் பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8300019101018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக அவருக்கு பிடிச்ச பாடலை கேட்டிருக்காரு. நீ ஒரு மகாராணி திரைப்படத்திலிருந்து அவள் ஒரு பச்சை குழந்தையை பாடலை கேட்டிருக்காரு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ராமகிருஷ்ணன் கொழும்பம் கொண்டாம் பழனி வட்டத்திலிருந்து கேட்டிருக்காரு. அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் லூட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நீ நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கங்க.
2: புதிய வார்ப்புகள்
1: நன்றி மேடம்.

0: மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஓடி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இனிய இரவு. வணக்கம்ங்க.
1: இனிய வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளவட்டம் தாசரவேட்ல இருந்து பாலசரணி பேசுறேங்க.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேங்க. நீங்களா எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லாரும் நலமா இருக்கோங்க. என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
2: குரு படத்துல இருந்து பேரை சொல்லவா அந்த பாடல் கொடுத்துருங்க.
1: ஓகே, கண்டிப்பா. நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றிங்க.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நேயர்கள் இதுவரைக்கும் ரொம்பவே அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து கண்ணா வருவாயா அப்படின்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் கோவை செல்வபுரம் சையத் ரசூல் அப்படின்றவர், அவருக்காகவும் ஓடிஎஃப்எம் நேயர்கள் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக.

0: கேட்ட பாடலுக்கு மற்றொரு நேரம் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவை நரசிபுரத்துல இருந்து கே என் கந்தசாமி அப்படின்றவர். கேட்ட பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஓடிஎஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: Good evening. This is Akashvani. I'm Anuja Kumar with the news at 9. The headlines. Union Cabinet approves Gobardhan scheme to boost clean energy and rural economy. Also gives nod to four-lane highway project between Guwahati and Tezpur to enhance connectivity in Assam. Lok Sabha clears legislation providing tax relief measures to support economy and boost foreign investment. Prime Minister Narendra Modi and his Israeli counterpart Benjamin Netanyahu reaffirm commitment to deepen bilateral ties. India successfully test fires medium-range Agni 4 ballistic missile in Odisha. Centre rejects claims of ethanol blending in aviation turbine fuel. Student protests over recruitment exam issues intensify in Jharkhand and Kerala. And in badminton, Tanvi Sharma, Ashmita Chaliha and Rakshita Ramraj enter women's singles quarterfinals at Korea Masters. And now the news in detail. The Union Cabinet today approved Gobardhan, the National Circular Bioenergy Scheme, with a total outlay of 23,731 crore rupees to boost clean energy and rural economy. Briefing media in New Delhi this afternoon, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said the scheme will be implemented from 2026-27 to 2035-36 and establish compressed biogas as a major pillar of India's future energy mix.
2: भारत की जो नेचुरल गैस का कंजम्पशन है.
3: India currently imports nearly 50% of its natural gas requirements and the government is taking continuous steps to reduce this dependence. Under the scheme, the production of compressed biogas is targeted to increase tenfold over the next decade. From an environmental perspective, the initiative is expected to

0: இதுவரை ஒலித்தது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடிப்பு வி கோவிந்தராஜன், ராமசாமி சுதர்சன், டி எஸ் லட்சுமி, சி ராஜா அப்பாசாமி, என் மதன் சந்தர், டி கிருஷ்ணமூர்த்தி, ஆர் ஜெயகோபால் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம்.
2: நிறுத்துங்கள், உங்க லத்தி கம்புகளுக்கு அஞ்சு ஓடுறதுக்கு நாங்க ஒன்னும் கோழைகள் இல்ல. எங்களோட சொந்த மண்ணுல எங்களை அடிமைப்படுத்த உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது?
3: Shut up. Arrest this man. இவன் தான் கூட்டத்தை கூட்டி கலவரம் செய்யறான். பிடிமேன் அவனை, பிடி.
4: சார் சார், இவன் நம்ம அதிகாரி சுந்தர்ராஜா ஐயங்காரோட புள்ள, நாம விட்டுறலாம் சார்.
3: போலீஸ் ஆபீசர் புள்ளனா? அரசாங்கத்துக்கு எதிரா இப்படி நடந்துக்கலாமா?
2: அரசாங்கமா? எங்களை கொள்ளையடிக்கிற அடிமைப்படுத்தினவங்க நடத்துறது அரசாங்கமா?
4: சார், சின்ன வயசு பையன், இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. நான் அவர்கிட்ட தனியா சொல்லிக்கிறேன், அவர் சரி பண்ணிடுவாரு சார். இந்த பையனை விட்டுறலாம்.
3: அப்படியா? சரி, இந்த தடவை வார்னிங்கோட பொண்ணை விட்டுடுறேன். இனி இந்த மாதிரி பண்ண சிவியர் பனிஷ்மெண்ட் தான். போ போ.
4: தம்பி, ஐயா பெரிய மனசு பண்ணி உன்னை விட்டுட்டாரு, சீக்கிரமா வீட்டுக்கு போ போ.
5: என்னன்னா, இன்னைக்கு ஏதோ கோபமா வர. திருவனந்தபுரம் போலீஸ் ஏரியாவில ஏதாவது பிரச்சனையா?
6: வரமங்க, எங்க மூத்த பிள்ள பத்மநாபன், அவனால எனக்கு பெரிய தலைக்குனிவு. நான் போலீஸ் அதிகாரி இருந்து திருநெல்வேலி மெட்ராஸ் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவன் இங்க சாலை போலீஸ் ஸ்டேஷன் நடந்த கலவரத்துல சம்பந்தப்பட்டு நிக்கிறான்.
5: என்னன்னா இது, அவன் அப்படி எல்லாம் பண்றவன் இல்லையே. நன்னா படிச்சவன், இந்த மாதிரி கலவரம் எல்லாம் அவன் பண்ண மாட்டானே.
2: அப்பா,

0: பதட்டப்படாதே. சாலை போலீஸ் ஸ்டேஷன் கலவரங்கிறது தேசபக்தர்களோட எழுச்சி. அங்க அநியாயமா சிறப்பிடிக்கப்பட்ட நம்ம மக்களை மீட்கிறதுக்காகத்தான் நான் அங்கேயே போனேன்.
1: வாயமூடி பத்மநாபா, உனக்கு சமஸ்கிருதம் இங்கிலீஷ் தமிழ் இத்தனை பாஷைகள் தெரிஞ்சும் நல்லா படிச்சிருந்தோம், புத்தியே இப்படி போறது? இப்படி வெள்ளக்காரருக்கு எதிராக கலகம் பண்றதுக்கா?
2: ஏன்னா ஏன் இப்படி பையனை ஒரேடியா வயிறல்? அவன் தப்பு ஒன்னும் பண்ணிடலையே.
1: நீ சும்மா இரு வரவங்க. பத்மநாபா, உனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மலையாள டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒழுங்கா மெட்ராஸுக்கு கிளம்பு, அங்க உன் புத்திய மாத்திக்கோ.
0: சரிப்பா சரிப்பா சரிப்பா, பதட்டப்படாதீர்கள். உங்களுக்காக நான் மெட்ராஸ் போறேன். ஆனா அங்கேயும் என்னோட பேனா என் தாய் நாட்டுக்காக மட்டும்தான் எழுதும்.
1: ஏண்டா திருந்த மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றியா? உள்ள
2: என்னடா இது? விடுங்கண்ணா, அதெல்லாம் அங்க போய் அவன் எல்லாம் சரியாயிடுவான். கண்ணா நீ வாடா, சாப்பிடலாம் வா.
3: பத்மநாபா, உன்னுடைய ஆங்கில புலமை தமிழ் சமஸ்கிருத அறிவு எல்லாம் பிரமிக்க வைக்கிறது. நீ எழுதுற ஒவ்வொரு கட்டுரையும் வெள்ளையர் ஆட்சியோட அடித்தளத்தையே உலுக்கி எடுக்கிறது. போ,
0: உங்களை பார்த்துதான் எனக்கு இந்த தேசபக்தியே வந்தது. பத்திரிகை எழுத்துங்கிறது எனக்கு வேலை இல்லை, அது என் தேசத்தோட கடமை.
3: ஆனா பத்மநாபா, இதனால உனக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொன்னு வேலை மாற வேண்டி இருக்கும். பிரிட்டிஷ் சர்க்கார் உன்னை நிம்மதியா வாழ விடாது.
4: பத்மநாபா, சுப்பிரமணிய ஐயர் சொல்றத கேளு. சுரண்ட கிராமத்து அம்புஜத்தை நீ கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸுக்கு வந்து இப்ப சில வருஷங்கள் ஓடிடுத்து. 1901 மெட்ராஸ் மெயில சப் எடிட்டரா சேர்ந்த. ஆனா உன்னோட சுதேசி கட்டுரைகளால அங்கே உனக்கு பிரச்சனை தானே வந்தது?
0: ஆமா ராமு, மெட்ராஸ் மெயில் பிரிட்டிஷ் ஆதரவு பத்திரிகை. அங்க இருந்து என் தாய் நாட்டோட அடிமைத்தனத்தை பத்தி என்னால எதையுமே எழுத முடியல. அதான் 1905 மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில உதவி ஆசிரியர் ஆயிட்டேன்.
2: இதோ நான் வந்துட்டேன். 3 பேருக்கும் காஃபி ரெடி. ஏன்னா பத்திரிகை உலகத்துல உங்களுக்கு வர்ற நெருக்கடிகளை நினைச்சு நீங்க என்னைக்காவது பயந்திருக்கீங்களா?
0: அம்புஜம், நீ என் பக்கத்துல இருக்கும் போது எனக்கு ஏது பயம்?
4: பாரா, ஜாடிக்கேத்த மூடினா இதுதான்.
2: ஆனா நீங்க நெத்தியில இந்த திருமன் காப்போட கம்பீரமா பேனாவை பிடிச்சு எழுதுறச்ச உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உங்களோட இந்த லட்சியத்துக்கு இந்த அம்புஜம் என்னைக்கும் தடையாவே இருக்க மாட்டேன். சரியா?
3: ஆஹா, பொறாமையா இருக்கே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. பத்மநாபா, நீ குளித்து வச்சோம்பா.
2: அப்படி சொல்லுங்க.
3: பத்மநாபா, உன்ன மாதிரியே ஒரு திறமசாரிய உனக்கு அறிமுகப்படுத்த போறேன்.
0: யார் அது?
3: காட்டுறேன் பாரதி, உள்ளவா.
0: ஹாரிபர் முண்டாசும் கோட்டுமா?
3: இவர் பேரு சுப்பிரமணிய பாரதி, 8th சேர்ந்தவர். உன்ன மாதிரியே பன்மொழி வித்தகர், கவிதையும் அற்புதமா எழுதுவார். எல்லாத்துக்கும் மேல உன்ன மாதிரியே தேச பித்து பிடிச்சவர்.
0: ஓ, அந்த இனமா நீங்க?
5: ஆமாம் ஐயா, பாரத மாதா அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் துடிப்பவன், தேசபக்தி பயிரை வளர்க்க வேண்டும் என்ற வெறி கொண்டவன்.
3: ஆனா கடுமையான உழைப்பாளி பத்மநாபா.
5: நம்ம ஜே சுப்பிரமணிய ஐயரும் கடுமையா வேலை வாங்கிடுவார், பயங்கர புத்திசாலி. நான் பணம் கேட்க நினைக்கிறத எப்படியோ தெரிந்து கொண்டு வேலையாள் மூலமாக ஒரு காப்பி அனுப்பி குடிக்க வைப்பார். அதோடு பணம் கேட்கும் எண்ணமே போய்விடும்.
0: நம்ம ஐயரை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம் பாரதி, எனக்கு நல்லாவே தெரியும்.
3: ஆஹா, 2 சவுடால் பேர் பிள்ளைகளே சந்திக்க வச்சு என்ன சொல்லணும்? பத்மநாபா, பாரதி பல கட்டுரைகளை தமிழ்லே டிரான்ஸ்லேட் பண்றான், ரொம்ப நல்லா பண்றான். அதே நேரம் சொந்தமாக எழுத கட்டுரைகள்ல அனல் பறக்கும், கவிதைகளோ படிக்கிற மனசுல தீயா கொழுந்து விட்டு எரியும்.
0: உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பாரதி.
5: எனக்கும் அதே. இருமரத்து பறவைகள் ஒரே திசையில் பறக்கின்றன.
3: உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா பேசுனது போறோம், அவ வேலைய பாருங்க.
5: சுப்பிரமணிய ஐயரை பத்தி நான் இப்பதான் சொன்னேன், உடனே நிரூபிச்சுட்டேன்.
3: பத்மநாபா, உன்னை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஆசிரியரா பாக்குறதுல என்ன மாதிரி ஆசிரியருக்கு பெருமை. திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹை ஸ்கூல்ல நீ படிச்சது இன்னும் என் ஞாபகத்திலே இருக்கு.
0: இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சைதானே?
3: பிச்சையும் பாத்திரம் இருந்து போட்டோம் இல்லையா? அந்த சந்தோஷம் எனக்கு எப்பவுமே உண்டு.
6: வந்தே மாதரம். வணக்கம் சுப்பிரமணிய ஐயர், நீ தான் பத்மநாபா ஐயங்காரா?
0: ஆமா, நான் தான். நீங்க தான் வாவு சிதம்பரம் இல்லையா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைவாள், ரொம்ப சந்தோஷம். இவர் தான் வீரத்துறவி சுப்பிரமணிய சிவாபா.

0: என்ன விஷயமா என்ன வந்திருக்கீர்கள்?
1: பத்மநாபா, உம்மோட ஆங்கில புலமையும் தமிழ் மேடை பேச்சுக்களும் தூத்துக்குடிக்கு தேவை.
2: ஆமா பத்மநாபா, தூத்துக்குடியில சுதேச பிரச்சார கூட்டங்களை தலைமையேற்று நடத்த ஒன்ன மாதிரி ஒரு சிங்கத்தோட உதவி தேவை. பத்திரிகை வேலையோட நம்ம களப்பணியிலையும் உனக்கு சேர்த்துக்க சம்மதமா?
0: சிதம்பரம் பிள்ளைவாள், என்னோட பேனாவும் என்னோட நாவும் இனி சுதேச இயக்கத்தோட ஆயுதங்கள். தூத்துக்குடிக்கு உடனே புறப்படுறேன்.
1: சபாஸ் பத்மநாபா, சபாஸ்.
3: என் அருமை தூத்துக்குடி மக்களே, அந்நிய நாட்டு துணிகளையும் பொருட்களையும் நாம் புறக்கணிக்கும் காலம் வந்துவிட்டது. நமது சொந்த மண்ணில் தனது சொந்த மூலதனத்தில் வவுசி ஐயா தொடங்கியுள்ள சுதேசி கப்பல் கம்பெனி ஆங்கிலேயர்களின் வர்த்தக திமரை அடக்கும் ஆயுதம். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர்களே, உங்களின் உழைப்பை சுரண்டும் வெள்ளையர்களுக்கு பாடம் புகட்ட அணிதிரடுங்கள்.
4: அற்புதம் பத்மநாபா, உன்னோட பேச்சு எழுத்தும் இந்த தூத்துக்குடி மக்களை அப்படியே கட்டி போட்டுருச்சு.
1: ஆமாம் சிதம்பரம் பிள்ளை அவர்களே, நம் பத்மநாபர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் என அனைத்திலும் வல்லவர்.
2: கோரல் மில்ல வேலை பார்த்த இந்தியர்களை தொழிலாளர்களா நடத்தாம கூலிகள்னு இழிவா கூப்பிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகளா வேலை வாங்கப்பட்டிருக்காங்க. சம்பளமும் மகா குறைவு.
0: இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடுவோம் பிள்ளைவாள்.
2: அப்புறம் இன்னொரு விஷயம், வங்க சிங்கம் விபின் சந்திரபால விடுதலை பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவர்னால கொலை நடுங்கும். அதை கொண்டாட நான் கலெக்டர் வின்சுக்கு அனுமதி கேட்டு லெட்டர் போட்டேன்.
0: கண்டிப்பா அனுமதி மறுத்திருப்பான்.
1: அதுக்கு முக்கிய காரணம் சப் கலெக்டர் ஆஷ் எப்படியாவது நம்மள முடக்கணும்னு பாத்துக்கிட்டு இருப்பான்.
2: கலெக்டர் தடவு உத்தரவு வேற போட்டிருக்கான்.
0: அப்ப அதை மீறி நாம ஊர்வலம் நடத்துவோம், கூடவே அந்நிய துணிகளை பகிஷ்காரம் பண்ண அதெல்லாத்தையும் கொளுத்துவோம்.
1: பிரமாதம், பிரமாதம். அப்படியே பண்ணலாம். ஆனா நிச்சயம் வெள்ளக்கார நம்மள கைது பண்ணுவான்.
2: பண்ணட்டும், அப்படியாவது நம்ம மக்களுக்கு வீரமும் சுதந்திர தாகமும் வருதான்னு பாக்கலாம்.
0: ஆமா பிள்ளைவாள், ஆமா பிள்ளைவாள், அமக்களமா பண்ணிவிடுவோம். வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்,
0: வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
5: ஜெய்,
0: பாரத் மாதாவுக்கு
5: ஜெய்,
0: வந்தே மாதரம். என் அருமை மக்களே, அடிமைகளாக நாம் வாழ்ந்தது போதும். உண்மையான தன்மானத்துடன் வாழ்ந்தால் வெள்ளையினால் மடக்க முடியாது என்பதற்கு வங்கத்தின் சிங்கம் விபின் சந்திரபாலரின் விடுதலை. அதை கொண்டாடத்தான் இந்த ஊர்வலம். தடை உத்தரவுக்கு அஞ்சாது தடையின்றி வெள்ளமாக பொங்கி வந்து சுதந்திர தாகத்துக்கு உயிரளிக்கும் தன்மானமிக்க தமிழர்களான உங்களுக்கு தலை வணங்குகிறேன். நம் தலைவர் வாவுசி பிள்ளைவாள் நோக்கத்தையும் கரத்தையும் நாம் வலுப்படுத்த வேண்டும்.
5: வந்தே மாதரம்,
6: வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்,
6: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
5: ஜெய்,
0: பாரத் மாதாவுக்கு
5: ஜெய்.
4: என் சகோதரர்களே, வெள்ளையனுக்கு எதிராக திரண்டால் மட்டும் போதாது, அவன் வியாபாரத்தை முடக்க வேண்டும். அப்போதுதான் அவன் தன் சீமைக்கு கப்பல் ஏறுவான். அதற்காகத்தான் சுதேசி கப்பல் ஓட்டி அவன் மானத்தை முதலில் கப்பல் ஏற்றிடும். இப்போது அவன் இங்கு விற்கும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம்.
1: வெள்ளையன் துணிகளை அக்னி பகவானுக்கு இரையாக்குவோம். சுதேசி துணிகளை மட்டுமே அணிந்து பாரத தாயின் உண்மை புதல்வர்கள் நாம் என்பதை அந்த பரங்கியனுக்கு உணர்த்துவோம்.
0: இப்போது அந்நிய துணிகளை தீயிட்டு அத்துடன் நம் அடிமை தலைகளையும் எரிப்போம். பிழைவாள், வெள்ளையனுக்கு முதல் கொள்ளியை நீங்கள் வையுங்கள்.
4: ஆஹா,
5: வந்தே
6: மாதரம்,
5: வந்தே மாதரம்,
0: ஜெய்
5: ஜெய்,
6: வந்தே
5: மாதரம்,
6: வந்தே மாதரம்,
0: வந்தே மாதரம,
6: வந்தே மாதரம்.
0: என்ன சத்தம்? யார் வராங்க?
1: வேற யாரு, அதிகார திமிர் பிடிச்ச கலெக்டர் விஞ்சும் அவன் அடிவருடி சப் கலெக்டர் ஆஷும் தான்.
7: ஸ்டாப் திஸ் மீட்டிங். சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணியம் சிவா அண்ட் பத்மநாபா ஐயங்கார், யூ ஆல் அண்டர் அரெஸ்ட்.
8: இந்த ஐயங்கார் தான் எல்லா கூட்டங்களுக்கும் தலைமை தாங்கி ஆர்கனைஸ் செய்யறான். இவனோட பேச்சு தொழிலாளர்களை கிளர்ச்சி செய்ய தூண்டுது. செக் ஹிம், செக் ஹிம் இமிடியட்லி.
1: ஆஷ், விஞ்ச், உங்களோட சங்கிலிகளால எங்களோட தேசபக்தியை ஒண்ணும் பண்ண முடியாது.
8: என்ன திமிர் உனக்கு? அப்படியா, அதையும் பார்த்துடலாம்.
4: மிஸ்டர் ராஷ், பேசாம உங்களால முடிஞ்சதை செயல காட்டுங்க.
0: ஆமா.
5: வந்தே மாதரம்,
6: வந்தே மாதரம்,

0: வந்தே மாதரம்
1: பத்மநாபா, சிவா, இருட்டில் கண்டு சரியாக தெரியல. ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க?
2: ஐயா, பிள்ளைவாள், நான் இங்கே தான் இருக்கேன். என்னது, உங்களோட கையெல்லாம் அப்படி ரத்தம் வருது? இந்த வெள்ளக்காரா உங்களை செக்கிழுக்க வைக்கிறாளா? கொடுமை, கொடுமை.
3: பத்மநாபா, உடம்பு வலிக்கலாம், ஆனால் நம்மோட சுதேசி லட்சியம் வலிக்காது. இந்த திருநெல்வேலி கலவர வழக்கில் நம்ம மூணு பேரையும் பிரிக்க வெள்ளக்காரன் சதி செய்யறான்.
2: சிறை குடும்பங்களை பத்தி நான் கவலைப்படல ஐயா. சிறையில இருக்கிற இந்த குறைஞ்ச வெளிச்சத்திலேயே நான் ரிக்வேதத்தை மொழிபெயர்க்க தொடங்கியிருக்கேன். நம்ம நாட்டோட ஆன்மீக பலம் தான் இந்த ஏகாதிபத்தியத்தை அழிக்கும்.
1: பத்மநாபா, உன்னோட மன உறுதிக்கு ஈடே இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம்
2: என்ன பிள்ளைவாள்,
1: நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிற தீவிர சுதந்திர போராட்ட வீரரோட சிஷியனான வாஞ்சிநாதன் இளைஞன் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல சப் கலெக்டர் ஆஷே சுட்டு கொன்னுட்டானா?
2: அப்படியா? வெள்ளக்காரனுக்கு புரியற பாஷையிலேயே பேசிருக்கான்.
3: ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அவனும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
1: ஆஷ் கொலைக்கும் நாம தான் பின்னணியில இருப்போம்னு வெள்ளக்காரன் நம்ம மேல போட்ட கேஸ ஸ்ட்ராங் ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா?
2: பண்ணட்டும் பிள்ளைவாள், பண்ணட்டும். ஆனா ஒண்ணு, இனி வெள்ளக்கார அதிகாரிகள் தூங்காம நடுங்கியே செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கினா கூட அவங்களுக்கு துர்ச்சோப்பனம் தான்.
1: சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
2: சரி பிள்ளைவாள், சரி.
4: ஆர்டர், ஆர்டர். திருநெல்வேலி கலவர வழக்கு மற்றும் மெட்ராஸ் பேங்க் விசாரணை.
5: போய் முதல்ல சாட்சி குறுக்கு விசாரணை. நாம பத்மநாபா ஐயங்காரோட மனைவி அம்புச்சட்ட மலை விசாரிப்போம்.
6: எதுக்கு சார்?
5: இந்த அம்மாவை பார்த்தா ஒன்றும் தெரியாத பொம்னாட்டி மாதிரி இருக்கு. வீட்டு உள்ளே அடைஞ்சு கிடக்கிற இதோட வாயை கிண்டினாலே இது பத்மநாபா ஐயங்காரா அதுவே பாட்டி விட்டுடும்.
6: ஆமா சார், நல்ல யோசனை
4: தான்.
7: இந்த பத்மநாபா ஐயங்கார் மிகவும் ஆபத்தான சுதேசி. இவருடைய மனைவி அம்புஜட்டை விசாரணை செய்ய அனுமதி
4: வேண்டுகிறேன்.
7: மிஸ்ஸஸ் அம்புஜம், உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கணவர் பத்மநாபா ஐயங்கார் ஒரு சுதேசி தானே?
8: வக்கீலையா? என்னோட ஆத்துக்காரர் சுதேசினா நீங்க பரதேசியா?
7: என்ன சொல்ற? பரதேசியா? நான் என்ன பிச்சைக்காரன்
4: சொல்ற?
8: உங்களை பத்தி உங்களுக்கு தானே தெரியும்.
7: என்ன அவமானப்படுறாரா
8: ஐயா? சுதேசிக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ?
7: எனக்கு அர்த்தம் என்ன?
8: இருங்கோ, இருங்கோ. சுதேசினா சொந்த நாட்டுக்காரான்னு அர்த்தம், பரதேசினா வெளிநாட்டுக்காரான்னு அர்த்தம், பிச்சைக்காரன்னு அர்த்தம் இல்ல. ஆனா உங்களுக்கு அப்படி தோணித்தன்னா அதுல நியாயம் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்காரா கிட்ட கை கட்டி வேலை பார்த்து பிச்சை வாங்குறவாளுக்கு கோபம் வர்றது நியாயம் தானே?
7: நீதிமன்றத்துல என்ன அவமானப்படுத்தினா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
8: அதான் உலகத்துக்கே தெரியுமே. நீங்கெல்லாம் தண்டனைய தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கைய விசாரிப்பீள்.
7: சரி, இருக்கட்டும்.
8: இருக்கட்டும், இருக்கட்டும், சொல்லுங்க.
7: சொல்றேன், உங்க கணவர் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில எழுதுறாரு இல்லையா?
8: ஆமா, என்னோட ஆத்துக்காரர் எதுல ஈடுபட்டாலும் அது ஸ்டாண்டர்டா தான் இருக்கும்.
7: இருக்கட்டும், இருக்கட்டும். அர்பத் நாட்டுங்கிற பிரிட்டிஷ் பேங்க் திவால் ஆனதால பொதுமக்கள் பணம் இழப்பு அப்படின்னு தலையங்கம் எழுதியிருக்காரு.
8: பேங்க் திவால் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதோ? திவாலானா பணம் போட்டவ தெருவில் தானே நிப்பா. நீங்க பரதேசின்னு சொன்ன உடனே உங்களை தப்பா பேசிட்ட மாதிரி கோபப்பட்டேல்ல. அப்போ மக்கள் அது மாதிரி ஆயிடுறாளே.
7: மை லார்ட், மை லார்ட், இந்த லேடி, மை லார்ட்.
4: ஆர்டர், ஆர்டர்.
8: நான் தான் முன்னிலேயே சொன்னேன், தண்டனையே தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பாள்னு.
4: இந்த கோர்ட் எல்லா எவிடன்ஸையும் பார்த்தது. மெட்ராஸ் கோர்ட் விதித்த ஜாமீன் படி பத்மநாபா ஐயங்கார் மீது போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் மட்டுமே விடுதலை ஆகிறார். வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவாவுக்கு சிறை

0: என்னது? பிள்ளை வாழ்க்கும் சிவாவுக்கு தண்டனையா? இது அநீதி, இது அநீதி.
1: இது எதிர்பார்த்தது தானே பத்மநாபா? நீயாவது விடுதலை ஆனியே, அதுவே போதும்.
0: பிள்ளைவாள், உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வெளியே போவேன்?
2: பத்மநாபா, இது நம்ம கூட்டு நடவடிக்கைக்கு கிடைச்ச வெற்றி. நீ வெளியே போய் சுதேசி பிரச்சாரத்தை தொடரு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது அதுதான்.
1: பிள்ளைவாள் சொல்றத செய். அன்னை பாரத தேவி உனக்கு எப்பவும் துணையா இருப்பா.
0: சரி பிள்ளைவாள், சரி. அம்புஜம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைவாளும் சிவாவும் என் கூட இல்லாதது, என்னோட ரெண்டு கையையும் இழந்துட்ட மாதிரி தெரியறது. இங்கேயும் என்னால எதுவும் சுதந்திரமா பண்ண முடியாம போலீஸ் டார்ச்சர் வேற.
3: என்ன, அவ ரெண்டு பேரையுமே ஜெயில போய் பார்த்து இத பத்தி யோசனை கேளுங்களே.
0: அப்படிங்கிறியா? அதுவும் சரி, இப்பவே மனு போட்டுட்டு போய் பாக்குறேன்.
2: பத்மநாபா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இங்கே உனக்கு அஹிம்சை அதிகம்தான். நீ பேசாம கேரளாவுக்கே போயிடு. அங்கே உனக்கு நண்பர்கள் உறவுக்காரங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க துணையோட உன்னோட வேலையை நீ தொடர்ந்து பாரு.
1: என்னோட அபிப்பிராயமும் அதே தான் பத்மநாபா.
0: நீங்க ரெண்டு பேரும் சொன்னது இருட்டில் தவிக்கிறவனுக்கு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படியே பண்றேன். ஆனாலும் எங்க போனாலும் சுதந்திர போராட்ட காரியங்களை நான் பண்ணிட்டே தான் இருக்க போறேன்.
1: பலே, சிங்கம் எங்க இருந்தாலும் சிங்கமா தான் இருக்கும், தங்கமும் எங்க இருந்தாலும் தங்கமா தான் இருக்கும். போயிட்டு வா பத்மநாபா.
0: அம்புஜம், ரெண்டு பேரும் என்ன கேரளாக்கு போக சொல்லிட்ட அம்புஜம்.
3: அப்புறம் என்னன்னா கவலை, முதல்ல நீங்க புறப்படுங்க.
0: சரி அம்புஜம், ஆனா அதுக்கு முன்னால பாரதியார போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
3: சரிண்ணா.
0: பாரதி, எனக்கு வாவுசியையும் சிவாவையும் விட்டுட்டு இருக்கிறது ரெண்டு கையும் உடஞ்ச மாதிரி இருக்கு.
4: பத்மநாபா, எனக்கு ரெண்டு கண்ணே போயிட்ட மாதிரி இருக்கு, என்ன செய்ய?
0: அவ ரெண்டு பேரும் என்ன கேரளாவுக்கு போயிடுங்கிறா.
4: சரிதான், நானும் தான் வெள்ளையன் கொள்ளையன் ரெண்டு பேரோட தொல்லை தாங்காம பாண்டிச்சேரியில அடைக்கலமானே.
0: அப்போ என்னவா கேரளா போன்னு சொல்றது சரிதாங்கிறா?
4: பிள்ளைவாள் தீர்க்க சிந்தனையாளர், அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் அவர் சொன்னதை கேளுங்கள்.
0: சரி சரி பாரதி, நீங்களும் அதையே சொல்றீங்க, நான் அப்படியே பண்றேன்.
4: ஆனால் உம்மால் அங்கு சும்மா இருக்க இயலாது, தேச சேவையை தொடருங்கள்.
0: நிச்சயமாக பாரதி, உங்களோட பாடல்கள் எனக்கு ஆன்ம ஒளியையும் உத்வேகத்தையும் தந்துட்டே இருக்கும்.
4: இந்த பசி என்ற ஒன்று இருக்கிறதே, அது மட்டும் இல்லாவிட்டால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தேச சேவையில் ஈடுபடலாம். அதற்குத்தான் மருந்து என்ற ஒன்று இல்லை.
0: சரி பாரதி, நான் வருகிறேன்.
4: போறதுக்கு முன்னால வெள்ளக்காரம் விஞ்சும் பிள்ளைவாளும் பேசுண்ட மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். சில பத்திகளை சொல்றேன், கேட்டுட்டு போ.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: இது விஞ்ச் சொல்றது. நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன், வழி காட்டுவேன், சுட்டு வீழ்த்தியே புத்தி வருத்திடச் சொல்லுவேன், குத்தி கொல்லுவேன், தட்டி பேசுவாருண்டோ சிறைக்குள்ளே தள்ளுவேன், பழி கொள்ளுவேன். இதுக்கு பிள்ளைவாளோட பதில கேளும். சொந்த நாட்டில் பரர் கடிமை செய்தே துஞ்சிடோம், இனி அஞ்சிடோம். எந்த நாட்டினும் இந்த அநீதிகள் ஏற்குமோ, தெய்வம் பார்க்குமோ. வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம், முடி தாழ்த்துவோம். எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் இனமோ அவமானமோ? சதையை துண்டு துண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ, ஜீவன் ஓயுமோ? இதயத்துள்ளே இலங்கு மகாபக்தி ஏகுமோ, நெஞ்சம் வேகுமோ? இப்படி புள்ளவாள் பதில் சொல்லி வெள்ளக்காரன் மானத்தையே கப்பலை தீர்ப்பார். சரி, நீங்கள் போய் வாருங்கள்.
0: சரி பாரதி, நான் வரேன்.
2: பத்மநாபா, தமிழ்நாட்டில இருந்து நீ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாமீன்ல விடுதலாகி கேரளாவுக்கு வந்தது சுதேசி இயக்கத்துக்கே பெரிய பலமாக்கும்.
0: நான் எங்க போனாலும் எனக்குள்ள எரியற சுதந்திரத்தையே யாராலையும் அணைக்க முடியாது மாதவா.
2: இன்னைக்கு சாயந்தரம் அன்னிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இருக்கு, நான் முன்னால போறேன். அங்க நீ பேசுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன்.
0: சரி மாதவா, நீ போ. நானும் என்ன சொல்லணும்னு இன்னும் ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டு வந்துடுறேன்.
2: இனி பத்மநாப ஐயங்கார் பேசுவார்.
5: கேரள சகோதரர்களே, வவுசி பிள்ளைவாளின் கூட்டாளியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். 1906 முதல் 1911 வரை என்னை வெள்ளைக்கார போலீஸ் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்காக நான் அஞ்ச மாட்டேன். நமது பாரத மாதா அன்னியனிடம் அடிமைப்பட்டு கிடப்பது என் நெஞ்சில் கனலாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவளை விடுவிக்கவில்லை என்றால் நாம் அவள் குழந்தைகள் அல்ல. பெற்ற தாயை அடகு வைத்து எந்த மகனாவது மானத்தோடு வாழ முடியுமா? அப்படி வாழ்பவன் மனிதன் தானா? விலங்குகளை விட கேவலம் அல்லவா? அது போன்றதுதான் அன்னியனுடைய துணிகள் நம் உடலில் இருப்பதும். அதற்கு நிர்வாணமாக கூட இருக்கலாம். அப்படி அணிந்திருப்பது நாம் மானத்தை இழந்ததாக அர்த்தம். நம்மிடமே மூலப்பொருள் எடுத்து அதை நம்மிடமே விற்பனையாகும் பிரிட்டிஷ் துணிகளை எரியூட்டுங்கள். நாம் இழந்த நம் மானத்தை மீட்டு எடுங்கள். இப்பொழுது நாம் வைக்கும் நெருப்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு நாம் வைக்கும் நெருப்பு. அதில் நமது அடிமைத்தனம் எரிந்து சுதந்திர பாரதம் மலரட்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
6: பத்மநாப ஐயங்கார், 1900 நடந்த போலீஸ் ஸ்டேஷன் கலவர வழக்க நீ இன்னும் மறக்கல போல இருக்கு. மறுபடியும் உன்னை ஜெயில போட உத்தரவு வந்திருக்கு. அரெஸ்ட் ஹிம் இமிடியேட்லி.
0: சிறைச்சல எனக்கு பழகி போன ஒண்ணுதான் சார். என் நெற்றி திருமண் காப்பை உங்களால அழிக்க முடியாது. அதே மாதிரி என்னோட சுதேசி சிந்தனையையும் உங்களால அழிக்க முடியாது.
6: அப்போ நீ என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன் இல்ல?
0: நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் வரை நான் திருந்தவே மாட்டேன்.
2: பத்மநாபா, நீ திருவிழிக்கணி ஹிந்து ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்ததுல மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா போலீஸ் கண்காணிப்பு இன்னும் உனக்கு இருந்துகிட்டே இருக்கே.
0: ஆமா கோபாலன், நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டதால என்னோட வேலைகளுக்கு பல தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கு.
2: ஆனா இத்தனைக்கு ஈடு கொடுத்து நீ இன்னும் சளைக்காம போராடிக்கிட்டு இருக்க பாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
0: எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி என்ன நிக்க வச்சவர் என் பொண்டாட்டி அம்புஜம். அவ இல்லனா நான் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்க முடியுமானே தெரியலப்பா.
2: ஆமாப்பா, நீ சொல்றது கூட உண்மைதான்.
0: பார்சதி, எதுக்கு இப்படி கண்மண் தெரியாம ஓடி வர?
7: அப்பா அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்க, அம்மாக்கு உடம்பு முடியல, அழுகுறாங்கப்பா, வாங்கப்பா.
2: பத்மநாபா, சீக்கிரம் போப்பா, போய் என்னன்னு பாரு.
0: இத வந்துட்டேன், இத வந்துட்டேன். அம்புஜம், அம்புஜம், அம்புஜம், இதோ இதோ இத வந்துட்டேன், இத வந்துட்டேன். என்ன என்னமாச்சு உனக்கு? என்னாச்சு, என்னாச்சு?
7: வந்துட்டேன்,
0: வந்துட்டேன், வந்துட்டேன், வந்துட்டேன், வந்துட்டேன். சொல்லு.
7: உங்க சுதேசி போராட்டத்தால நீங்க ஜெயிலுக்கு போனப்ப கூட நான் கலங்கலங்க.
0: நான்
7: கலங்கல. ஆனா ஆனா இப்போ இப்போ
0: சொல்லு,
7: நம்ம சின்ன பையன் பார்த்த சரதுக்கு 7 வயசுதான் ஆகுது. அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
0: எதுக்குமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? வேண்டாமா, வேண்டாமா.
7: என்ன பரதேசிகள், கோர்ட்ல நான் சொன்ன வார்த்தைய நீங்க எப்பவும் மறந்துடாதீங்க.
0: என்ன விட்டு போயிடாதமா? நீ இருக்கிறதாமா எனக்கு தெரியும், நீ இருக்கிறதாமா எனக்கு வீரம், என்னோட மலையாளமே நீதாமா. என்ன விட்டு போயிடாதம்மா, போயிடாதம்மா.

0: தூணாயிருந்தது. இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் போறும். இனிமே ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா.
1: இல்ல பார்த்தா, என்னால முடியாது. என் வாழ்நாளோட கடைசி 10 வருஷமும் உன்னோட மெட்ராஸ்ல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னோட வருத்தம் என்னன்னா, இந்த நாட்டுக்காகவே தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணின உண்மையான தியாகிகளோட அருமை இந்த நாட்டு மக்களுக்கு புரியவே புரியாதா? பாரதி பாடின மாதிரி, நெஞ்சில் உரம்பமின்றி நேர்மை திறமமின்றி வஞ்சனை சொல்லிண்டு வாய்ச்சொல் வீரர்களாத்தான் இருக்க போறாளா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கீதாச்சாரியன் சொன்னபடி என் கடமையை செஞ்சுட்டேதான் இருக்க போறேன். நாட்டோட சுதந்திரத்துக்காக வேலைகளை இழந்து சோதனைகளை சந்திச்சாலும் நான் என்னோட லட்சியத்தை கைவிடல.
0: கண்டிப்பாப்பா,
1: நம் பாரத தேசம் சீக்கிரமே சுதந்திர காத்த சுவாசிக்கும் பார்த்தா.
0: அப்பா, உங்களை மாதிரி தியாகிகளோட வரலாறு இந்த நாடு இருக்கிற வரைக்கும் அழியாதுப்பா. வந்தே மாதரம்.
2: இதுவரை சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடித்தவர்கள் பத்மநாப ஐயங்காராக வி கோவிந்தராஜன், பத்மநாப ஐயங்காரின் மனைவி அம்புஜமாக டி எஸ் லட்சுமி, சுப்பிரமணிய பாரதியாக ராமசாமி சுதர்சன், சுப்பிரமணிய சிவா மற்றும் வழக்குரைஞராக சி ராஜா அப்பாசாமி, பத்மநாப ஐயங்காரின் தந்தை மற்றும் நீதிபதியாக என் மதன் சந்தர், வாபு சிதம்பரம் பிள்ளை மற்றும் சுதேசி இயக்கத்தோழராக டி கிருஷ்ணமூர்த்தி, பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி மற்றும் பத்திரிகை நண்பர் ராம்புவாக ஆர் ஜெயகோபால் ஆகியோர், அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மத்தியாலய 120 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பம் 35.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பம் 25.5 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பம் 35.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பம் 26.6 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவினில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நேர்களை, காலை 11 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புதுக்காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச. வடிவடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7ஆம் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம். சென்னை டு பெங்களூரு வரை புல்லட் செயலி. கே. கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசையில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் ஆகஸ்வர இசை. வில்லியனூர் கே. கலிமூர்த்தி அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சி. டி. பார்கவி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். கே. கணேசன் அவர்கள் வயலின். சபரீஷ் ஜி. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குழந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்களின் உரை. நிறைவாக கதையரங்கம் வழங்குபவர் கே. வித்யா அவர்கள். 2:15 திரைகானம். 2:35 செய்திசை பாடற் பயிற்சி. ஹம் ஏக் ஹிந்தி மொழி பாடல் இயற்றியவர் எஸ். சி. குப்தா அவர்கள்.

55 வானிலை 5:30 திரையகானம் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், வேளாண் அறிவியல் நிலையத்தில் சந்தித்தவர்கள். வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன், எல் நீனோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவர்கள். 8:05 8:30 திரையகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம், டெல்லி அஞ்சல். 9:30 கீதா பென்னட் அவர்களின் வீண இசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு, டெல்லி அஞ்சல். நேர்களை, இதுவரை நாளை இந்த அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.